0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5:32. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

நேரம் 5:44. நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மதியளை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஷ்ட மாதம் 27 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 3 நாள், 2026 ஜூன் மாதம்

மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாமல் பொய்த்து விடுமானால் கடல் சூழ்ந்த பரந்த இவ்வுலகத்தில் பசி தோன்றி உயிர்களையெல்லாம் வருத்தும்.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நாம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் க அம்சப்பிரியா அவர்கள். 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்த ராகம். 6:35 வேளாண்மை செய்தி சுருள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் தமிழ் அமுதம் வழங்குகிறார் பேராசிரியர் க காசி மாரியப்பன் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகில்.

0: மாணவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு மனம் விரும்பும் புத்தம் புது பாடல்களோடு இதய ராகம். 8:30க்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் இதய ராகம். 8:50க்கு சர்மரோக நிவாரணை சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் தலைப்பில் அதுவா இதுவா, இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா. 10:00 உற்சாக மூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். காதலன் காதலுக்கு மரியாதை திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கைய உலகம், இதில் இன்று நிலாச்சோறு என்ற தலைப்பில் தோழிகள் உரையாடலாம். 1:00 தேனிசை கீதங்களோடு வலம் வரும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், முருங்கையில் மதிப்பு கூட்டுதல், தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் வி சந்திரசேகர் அவர்களோடு நேர்முகம். 2:30 கிராம சமுதாயம், சுவாசத்தில் அமைதி வாழ்வில் மகிழ்ச்சி, யோகா ஆசிரியர் எம் யுவராணி அவர்களோடு நேர்முகம். 3:00 வரும் இசைத்தூரல், 4:00 வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை 5:00. 6:00 ஆரவாரம். 6:15 நலம் தரும் யோகா வழங்குகிறார் யோகா ஆசிரியர் எம் சாயிரா பானு அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு ரசிக்கலாம். கிரிக்கெட் வர்ணனைக்கு இடையே இன்று இரவு 7:10 தேனி மாவட்ட செய்தி மடல் இடம்பெறும். 7:15 தமிழில் செய்திகள். திருச்சி சாரதாசின் உழவர் உலகம், இயற்கையோடு இணைவோம் தொடரில் அகற்றுவோம் ஆகாய தாமரையை கிரீன் நீடா மு ராஜவேலு அவர்களோடு ஒரு சந்திப்பு. 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 செய்திச் சுடர். இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குநர் ஜூனாகர் எஸ் குமாரவேல் அவர்கள். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். 9:00 அரங்கிசை, திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசையை கேட்டு ரசிக்கலாம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. 10:45 உற்சாகம் உச்சம், வகுப்பறை தாண்டிய வேலை வாய்ப்பு பயணம், தொழில் முனைவர் வி கௌசிக் அவர்களோடு நேர்முகம். 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் பிரபஞ்ச முக்கிய பிராணா அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இனி வருவது
1: நேரம் காலை 6:00 தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக்கா அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த

0: பட்டய படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு ஐஎன்டிஐ கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலி அருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
1: நாளை எனும் பாதை. நாளை என்பது நாட்காட்டியில் இருக்கும் ஒரு தேதி மட்டும் அல்ல, அது நாம் இன்று எடுக்கும் முடிவுகளின் விளைவு. நாளை என்னும் சொல்லில்தான் எத்தனை நம்பிக்கைகள், எத்தனை வினாக்கள், எத்தனை எத்தனை கனவுகள். நேற்றைய பொழுதை நாம் மறுபடியும் நம் கைகளில் பிடிக்க முடியாது. வாழ்வை புரிந்தவர்கள் இறந்த காலத்தை தூக்கி சுமப்பதில்லை. இன்றைய நாள் நாம் எதிர்பார்த்ததைப் போல் இல்லை என்று

0: புலம்பித் தீர்ப்பவர்கள் உண்டு. ஒரு சிலரே இன்றைய தினம் என்னும் சொத்து மேலவும் கிடைக்காது என்று புரிந்து வைத்திருப்பர். நாளைய தினம் குறித்து எல்லோருக்கும் ஆயிரம் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆக நேற்று என்பது நினைவுகள், இன்று என்பவை நடப்பவை, நாளை என்பது நம்பிக்கை. இதை சரியாக புரிந்து செயல்படுகிறவர்கள் நாளை எனும் பாதையை பொது பாதையாக்குகிறார்கள். நாளை என்பது வெறும் கால அளவு அல்ல, அது மனித மனத்தின் மிகப்பெரிய கனவு. இன்று கவலையில் இருப்பவர்களுக்கும் தோல்வியோடு இருப்பவர்களுக்கும் நாளை என்பது சிறு நம்பிக்கை வெளிச்சம். வெற்றியை தவறவிடுகிறவர்களுக்கு நாளை என்பது வெளிச்சச் சுடர். இன்று என்னால் இச்செயலை செய்ய முடியவில்லை, நாளை முயற்சிப்பேன், இந்த வாக்கியம் தரும் வெளிச்சம் வாழ்வின் உறுதிப்பாடாகிறது. நாளை என்பது நேர்பாதையாகவோ மலைப்பாதையாகவோ ஆபத்தானதாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நாளை என்ற சொல்லினை நம்பிக்கையோடு அணுகினால் இருளுக்கு வெளிச்சமாகவும் தெளிவான பாதையாகவும் அடையாளமாகும். ஒரு குழந்தை எத்தனை முறை விழுந்து எழுந்தாலும் நாளை நாம் நன்றாக நடக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடுதான் விழுந்து விழுந்து எழுகிறது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு திசை மாற்றம். தோல்வி நம்மிடம் சொல்வதெல்லாம் ஒன்றே, இந்த பாதை மட்டுமல்ல இன்னொரு பாதையும் இருக்கிறது, நம்பிக்கையோடு பயணத்தை தொடரலாம் என்பதே. நாளைய பொழுது பொன் செழிக்கும்படியாக இருக்க வேண்டும் என்றால் சிந்தனையை நல்ல எண்ணங்களால் சீர்படுத்த வேண்டும். எப்போதும் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்று நினைத்தல் வேண்டும். நாம் எப்படி சாதிப்பதற்கான முழு ஆற்றலையும் உடையவர்கள் என்று எண்ண வேண்டும். சாதித்த சாதனையாளர்களின் கருத்துக்களை உள்வாங்கினால் இப்பண்புகள் மேலோங்கும். நாம் செய்யும் செயல்கள் மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைதல் வேண்டும். நமக்கான செயல்கள் ஒரு எல்லைக்குள் நம்மை நிறுத்தும், ஆனால் மற்றவர்களுக்காக செய்யும் செயல்களோ நீண்ட காலம் பயன் தரும், கனிமரங்களைப் போல சுவை தரும். நாளை எனும் பாதை நமக்கான நம்பிக்கையான பாதையாக இருக்க வேண்டும் எனில் அறிவிலே தெளிவு வேண்டும். எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்துவிட வேண்டும். அப்படி திட்டமிடுகிற செயல்கள் எப்போதும் வெற்றிகளை மட்டுமே தருகின்றன. கடைசி நேரத்தில் பதட்டத்துடன் எச்செயலையும் செய்தல் கூடாது. எந்தெந்த காலங்களில் நாம் எதை செய்து முடித்துவிட வேண்டும் என்று நாட்குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொண்டு செயல்பட்டால் சிறு சிறு செயல்களும் பெரிய செயல்களுக்கு உறுதுணையாக அமையும். காலத்தை நாம் நம் கைகளுக்குள் வைத்திருந்தால் வெற்றிகள் எப்போதும் நம் வசம்தான். நாள்தோறும் பின்பற்றும் கால அட்டவணை வெறும் பட்டியல் அல்ல, நாளைய தினத்திற்கான ஒளி விளக்குகள். இறுதி நேர பரபரப்பையும் குழப்பங்களையும் தவிர்க்க இது உதவும். எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையை தக்க வைத்திருந்தால் நாளை எனும் பாதை வாசனைமிக்க மலர்பாதையாக அமையும். எப்போதும் யாரையேனும் குறைகூறி கொண்டிருப்பவர்கள் எதிர்மறையான சிந்தனை உடையவர்கள், எல்லா கருத்துகளுக்கும் பொருத்தமில்லாமல் எதிர்கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பவர்கள், இவர்கள் நம் பாதையின் தடை கற்கள். இவர்களை கவனமாக தவிர்த்தால் நம் பாதை தெளிவாகும், பயணம் சிறப்பாக அமையும். நம் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மதிப்பளிக்கும் நண்பர்களிடம்தான் நம் வெற்றிகரமான எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக, நாளை எனும் பாதை வெற்றி பாதையாக அமைய வேண்டுமெனில் தெளிவான திட்டமிடுதல், நம்பிக்கையான உழைப்பு, ஆரோக்கியமான சிந்தனை, மற்றவர்களையும் கொண்டாடும் இயல்பு, நல்ல நண்பர்களை பக்கபலமாக தக்க வைத்தல், நேர்மறையான எண்ணங்கள், நன்றி உணர்வுடன் எல்லோரையும் பாராட்டல், சான்றோர்களின் நட்பு, நேரத்தை சரியாக கடைபிடித்தல், எதிர்காலத்தின் மீது மட்டுமே கவனத்தை குவித்தல், இந்த பத்து முத்தான கருத்துக்களை செயல்படுத்தினால் நாளை என்னும் பாதை நம்பிக்கையூட்டும் சாதனை பாதையாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
2: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை. என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

அதிகாலை எழுந்து ஆண்டவனை நினைத்து இனிய புன்னகையுடனும் ஈகை எண்ணத்துடனும் அனைத்தும் வெற்றியாக இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் சோபனா பாடியது.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆனந்தராக நேர்களே, திருச்சி உறையூர் கமலவள்ளி நாச்சியார் கோவில் வசந்த உற்சவத்தில் இன்று மாலை 5 மணிக்கு தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு. மாலை 6 மணிக்கு திருவாராதனம், வெள்ளிச்சம்பா அமுது செய்தல், சூர்ணாபிஷேகம், தீர்த்த கோஷ்டி, 8:30 மூலஸ்தானம் சேருதல். அரியலூர் மாவட்டம் வீரபோகம் ஸ்ரீ ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 8:30 இரண்டாம் காளையாக பூஜை, முற்பகல் 11:30 பூர்ணாகுதி தீப ஆராதனை, மாலை 5 மணிக்கு 3 காளையாக பூஜை ஆரம்பம், 9:00 பூர்ணாகுதி விசேஷ தீப ஆராதனை நடைபெறும். ஆனந்தராகத்தின் நிறைவாக MS விஸ்வநாதன் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் மூன்றாம் நாள் புதன்கிழமை. இப்போது வேளாண்மை செய்தி சுருள். சென்ற 14ஆம் தேதி நடைபெற்ற தென்னிந்திய பழங்கள் திருவிழா உணவுக்காடு வளர்ப்பு கருத்தரங்கின் வானொலி தொகுப்பு. திருச்சிராப்பள்ளி SRM அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் காவிரி கூக்குரல் இயக்கத்தின் சார்பாக சென்ற 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவுக்காடு வளர்ப்பு

0: குறித்த மாபெரும் கருத்தரங்கம் நடைபெற்றது. காலை 10 மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்தோடு கருத்தரங்கு விழா இனிதே தொடங்கியது. விழாவில் திருச்சிராப்பள்ளி தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குனர், முதன்மை விஞ்ஞானிகள், வேளாண் துறை பேராசிரியர்கள், அலுவலர்கள், முன்னோடி இயற்கை விவசாயிகள், மாணவ மாணவிகள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். கருத்தரங்கு விழாவிற்கு வந்திருந்தோரை வரவேற்று பேசினார் காவிரி கூக்குரல் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்கள். அவர் தம் வரவேற்புரையில்,
1: சமூக நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வனசிங்கிற ஒரு பேர்ல ஒரு திட்டம் ஆரம்பிச்சு மரம் நட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2000 முறையா வந்து ப்ராஜெக்ட் கிரீன்ஸ்ங்கிற பேர்ல ஒரு திட்டம் துவங்கி தமிழ்நாட்டில் ஒரு 10% வந்து காடுகளை மேம்படுத்தணும் சொல்லிட்டு பசுமை கரங்கள் திட்டத்தை ஏற்படுத்தணும். அந்த திட்டம் வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. 2006 இந்த திட்டத்தை வந்து ஒரே நாள்ல 8.36 லட்சம் மரங்களை நட்டு கின்னஸ் ரெக்கார்டு பண்ணோம். அன்னைக்கு அதுதான் கின்னஸ் ரெக்கார்டு. அதனால மக்கள் மனங்கள மரம்ங்கிற விதையை விதைச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2017 நதிகளை மீட்போம் பாரதம் ஒதுக்கினாங்க. ஒரு அவேர்னஸ் வந்திருக்குது. காவேரி கூக்குரல் எதுக்காகன்னா, காவேரி வடிநில பகுதியில் கிட்டத்தட்ட 87% மரப்பொருள் 50 வருஷத்துக்கு என்ன இருந்துச்சோ அது இப்போ இல்லை. அதை மீட்டெடுத்து காவேரியை ஜீவனதையை ஓட வைக்கிறது நோக்கம். நான் ஒரு டெல்டா கடைமடை விவசாயி, காவேரியோட விவசாயி. எங்கள் ஊரில் எங்கள் அப்பா காலத்தில் 3 போகம் விவசாயம் பண்ணோம். இன்றைக்கி 1 போகம் விவசாயம் கிடையாது. எனக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது. கடந்த 10 வருஷத்தில் 3 தரம் மட்டும் தான் எடுத்திருக்கிறேன். பாக்கி 7 வருஷம் நிவாரணம் தான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து வறட்சி நிவாரணம் இருக்கும் அல்லது வெள்ள நிவாரணம் இருக்கும். இதுதான் தமிழகத்தில் கடைக்கோடி விவசாயிகளோட நிலைமையாக இருக்குது. இது இப்போ இதை மீட்டெடுக்கணும்னா காவேரி வடிநில பகுதிகளில் மரம் நட்டால் மட்டும்தான் நம்ம வந்து நீர் ஆதாரத்தை பெருக்க முடியும். இந்த மரம் சார்ந்த விவசாயம் மட்டும்தான் மக்களையும் மண்ணையும் இந்த உலகத்தையும் காப்பாற்றின ஒரு அற்புதமான திட்டம். இது எல்லாத்துக்கும் நீங்கள் வரவேற்புடைய விவசாயிகளுக்கும் எல்லாருக்குமே இந்த இடத்துல நன்றியை சொல்லி உங்களை வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: அடுத்து திருச்சிராப்பள்ளி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குனர் முனைவர் ஆர் செல்வராஜன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கி பேசும்போது,
2: மண் வளம் இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. மண் வளத்தை பெருக்க வேண்டும். இன்னும் ஒரு 60 வருடங்கள் கழித்து நமது மண்ணுடைய வளம் குறைந்து ஒண்ணுமே சாகுபடி செய்ய தகுந்ததாக இருக்காது. இது உண்மையான விஷயம். 1960-70 1 கிலோ யூரியா போட்டா 30 கிலோ கோதுமை அதிகமான மகசூல் கிடைச்சுதான். இப்போ அதே 1 கிலோ யூரியா போட்டா 5 கிலோ கோதுமை தான் மகசூல் கிடைக்குது. இதுக்கு என்னென்ன அதிகமான உரங்கள் நமது மண்ணில இட்டு இட்டு அப்போ இதாயிடுச்சு. இப்போ மொத்தமாக வந்து கெட்டு போயிடுச்சு. மண் வளம் குன்றிய போனதற்கான காரணம் வந்து அதிகமான உரங்களை வந்து நாம் இட்டு கெடுத்துட்டோம். இன்னொன்று சொல்ல போனால் அங்கக கரிம பொருள், அதாவது ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் கம்மியாச்சுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உரங்கள் போட்டாலும் அதில் மகசூல் பெருகாது. இன்னும் பார்த்தீங்கன்னா மரங்கள், நீங்கள் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி நமது நாடு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையில் அதிகமான மரங்கள் இருந்தது. காடு வளர்ப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். காடு வளர்ப்பு அப்படிங்கிறதுல வந்து உணவு காடு வளர்ப்பு கிடையாது. எல்லாமே தெரியும், வாழை செடிதான், மரம் கிடையாது. தென்னை மரத்தை வந்து கல்ப விருட்சா அப்படிம்பாங்க, வாழை மரத்தை வந்து கல்ப தரு அப்படிம்பாங்க, பிளான்ட் ஆஃப் விர்ச்சுஸ். வாழை மரத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆராய்ச்சி மையத்துல வந்து 500க்கும் மேற்பட்ட வகைகள் வந்து நாங்க பாதுகாத்துட்டு வரோம். 500க்கும் மேற்பட்ட, இது ஆசியாவிலேயே வந்து மிகப்பெரிய மரபணு வங்கி, ஃபீல்டு ஜீன் பேங்க் வந்து நாங்க வச்சுட்டு இருக்கோம். இதுல வந்து எப்படி நாம ஒரு பழ மரங்கள் அப்படின்னு சொல்றாங்க, பல உணவு காடு வளர்ப்புல இந்த வாழை மரங்களை நடலாமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழும். அந்த வகையில வந்து பழனி மலையில விருப்பம் சிறுமலையில சாகுபடி செய்யறாங்க.

0: பின்னர் சிறந்த இயற்கை விவசாயிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து பல்துறை வேளாண் துறை அலுவலர்களின் தொழில்நுட்ப உரை, அனுபவ விவசாயிகளின் கருத்துக்கள், விழாவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் கண்காட்சியும் இடம்பெற்றது. நிறைவாக நாட்டுப்பண்ணுடன் கருத்தரங்கு விழா இனிதே நிறைவு பெற்றது. நேயர்கள் இதுவரை கேட்டது சென்ற 14ஆம் தேதி நடைபெற்ற தென்னிந்திய பழங்கள் திருவிழா உணவுக்காடு வளர்ப்பு கருத்தரங்கின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து
1: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 17ஆம் தேதி கூறிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி துவங்கி கேரள கடலோர பகுதிகள் வரைக்கும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிக மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தையில சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். தேனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல மக்காசோள ஏலம் நடந்துச்சு. 1 கிலோ தரமான மக்காசோளம் 22.42 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும்.
0: நிகழ்ச்சியில் இனி உழவர் நண்பர்களே, சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் லாபம் தரும் கால்நடை வளர்ப்பு பற்றிய நிலைய பயிற்சி இம்மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் கால்நடை இனங்களை தேர்வு செய்தல், கால்நடை பராமரிப்பு, கொட்டகை அமைத்தல், தீவன மேலாண்மை, தீவன பயிர்களின் வகைகள், நோய் பராமரிப்பு, செயற்கை கருவூட்டல், பால் உற்பத்தி போன்ற தலைப்புகளின் கீழ் விரிவாக பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் 04-3-1 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2962-8544 மற்றொரு எண் 9942-449-786 எண்கள் மீண்டும் ஒரு முறை 04-3-1 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2962-8544 மற்றொரு எண் 9942-449-786 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பயனடையுமாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நாம் இனி கேட்கலாம்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும்

திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏலியன் நகரில் G7 அமைப்பு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சர்வதேச அமர்வில் நேற்று உரையாற்றிய அவர், ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடல்சார் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலக நாடுகளை இணைக்கும் கடல்வழி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அனைத்து நாடுகளின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். எந்தவித அச்சமும் இன்றி மாலுமிகள் தங்களது பணியை செய்யக்கூடிய பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளைகுடா பகுதியில் நிலவும் மோதல்கள் நட்பு நாடுகளின் உயிர் மற்றும் உடைமை

0: வளைகுடா பகுதியில் நிலவும் மோதல்கள் நட்பு நாடுகளின் உயிர் மற்றும் உடைமை இழப்புகளுக்கு காரணமாக அமைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்க படைகளின் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணிபுரிந்த இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் கவலையையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளிப்படுத்தினார். மேற்காசியாவில் அமைதிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை வரவேற்பதாக கூறிய அவர், இத்தகைய மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை, ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலமே நிலையான தீர்வை காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். G7 அமைப்பின் மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு என்பது வெறும் அடையாளமாக மட்டுமின்றி மிகவும் முக்கியமான உத்திசார்ந்த நடவடிக்கையாக மாறியுள்ளது என்றும் அவர் கூறினார். மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திரமோடி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மன்னர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே, கென்ய அதிபர் திரு வில்லியம் ரூட்டோ, ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டகைச்சி, எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபதே அல் சிசி, தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் ஆகியோரை சந்தித்து பேசினார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின்போது இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபியுடன் ரகசிய உறவு வைத்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மதசார்பற்ற கட்சிகளின் ஒற்றுமைக்கு பாடுபடும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் அரசு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கி பேசிய அவர், அரசு பொறுப்பேற்ற பின்னர் கல்வி, சுகாதாரம் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் வகையில் அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும், அரசு நலத்திட்ட உதவிகள் தாமதமின்றி பயனாளிகளிடம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுக கூறியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான திரு தங்கம் தென்னரசு, ஏராளமான வாக்குறுதிகளை தெரிவித்து ஆட்சிக்கு வந்துள்ள தாவேகா அதை நிறைவேற்ற முடியாது என்ற உண்மையை மறைப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு பொதுமக்கள் புதிய அரசுக்கு நிர்பந்தம் அளித்து வருவதால் மக்களின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை திசை திருப்பவே வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் அவசரமாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை மறைமுகமாக மக்களுக்கு உணர்த்தவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. தற்போது இந்த அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 4 அலகுகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 5வது அலகிற்கான அணு உலை அழுத்த கலன் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி பெற்ற பிறகு நேற்று நிறுவப்பட்டது. சுமார் 320 டன் எடையுள்ள பிரம்மாண்டமான அழுத்த கலன் சிறப்பு கிரேன் மூலம் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பொருத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய

0: மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றால் அந்நாட்டு அதிபர் திரு செலன்ஸ்கி மாஸ்கோவிற்கு வருகை தந்து நேரடியாக பேச்சு நடத்த வேண்டும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நிபுணர்களின் உயர்மட்ட குழு வழங்கிய பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான கால வரையறை கொண்ட செயல் திட்டத்தை தேசிய தேர்வு முகமை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். சமூக வலைதளத்தில் பெண்களை இழிவுபடுத்திய 2 கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலி அருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வழங்கினார். அரக்கோணம், திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப் படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மொத்தமுள்ள 3 போட்டிகளில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று 1-0 என்ற புள்ளிக் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. அர்ஜென்டினா அல்ஜீரியா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 9:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரியா ஜோர்டானை எதிர்கொள்கிறது. இன்றிரவு 10:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் காங்கோ அணியையும், நள்ளிரவு 1:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இங்கிலாந்து குரோஷியாவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும், மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இதயம் வருடும் இன்னிசை, இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: நம் பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு முன் புதுக்கோட்டை, பெரம்பலூர் மாவட்டங்களில் கோடை காலத்தில் நீரோடைகளில் தண்ணீர் சலசலத்து ஓடியதென்றால் நம்ப முடிகிறதா? சூழலை புறந்தள்ளிய நம் வளர்ச்சி எப்படி வறட்சியை நிரந்தரமாக்கியது பார்த்தீர்களா? உலகம் முழுதும் இதே நிலைதான். மனித செயல்பாட்டாலும் காலநிலை மாற்றத்தாலும் செழிப்பான நிலப்பரப்பு மெல்ல பாலைவனமாக மாறுகிறது. இது மக்களை மேலும் வறுமையில் தள்ளுகிறது. இதை உணர்த்த ஐநா சபையால் இன்றைய நாள் வறட்சியையும் பாலைவனமாதலையும் தடுக்கும் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஆங்கில ஆட்சியை எதிர்த்த தீவிர இயக்கம், தீவிரமான காலகட்டம் அது. கப்பலோட்டிய தமிழன் வஉசிக்கு இழைக்கப்பட்ட சொல்லொணா துயருக்கு பழிதீர்க்க தென்னகத்து இளைய ரத்தம் துடித்தது. அதற்கு முன்வந்தார் தீரர் ஒருவர். திருமணமாகி சில வாரங்களே ஆகியிருந்தன. அன்னை தேசத்தின் அழைப்புக்கு முன் தன் சுகதுக்கம் ஒரு பொருட்டா ஆங்கில ஆட்சியர் ஆஷ்துறையை சுட்டுக் கொன்றுவிட்டு தன்னையும் மாய்த்துக் கொண்டார் வீர வாஞ்சிநாதன். அந்த தியாக திருவுருவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1911. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட

எம் சி ராஜா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1883 சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பட்டியல் இன உறுப்பினர் அவர். தீண்டாமை ஒழிப்பு, ஆலய பிரவேசம், தாய்மொழி கல்வி, சமூக நீதி என சட்டமன்றத்தில் ஓயாது வாதிட்டார். உரிமைக்காக புயலென முழங்கிய சிம்மம் குழந்தைகளுக்காய் பூந்தென்றலாய் ஆனது, கைவீசம்மா கைவீசு உள்ளிட்ட குழந்தை பாடல்களை தொகுத்தும் வெளியிட்டவர் எம் சி ராஜா. எழுத்தாளர் மீ பா சோமசுந்தரம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1921 கவிதை, கதை, கட்டுரை, நாடகம், பயணம் என எழுத்தின் எல்லா பரிமாணங்களிலும் மிளர்ந்தவர். மீ பா சோமசுந்தரத்தின் பயணக்கட்டுரையான அக்கறை சீமையில் 6 மாதங்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. சொல்லாய்வறிஞர் ப அருளி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1950 தமிழ் வேர்ச்சொல் ஆய்வுகளில் புலமை பெற்ற இவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தூய தமிழ் சொல்லாக்க அகர முதலி துறையின் தலைவராக பணிபுரிந்துள்ளார். ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1973 மகேஷ் பூபதியுடன் இணைந்து சர்வதேச டென்னிஸ் அரங்கில் ஏராளமான கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை தன்வசமாக்கினார். அட்லாண்டா ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறார். ஒலிம்பிக்கில் தொடர்ந்து 7 முறை களமிறங்கிய வீரர் என்ற பெருமை பெற்றவர் லியாண்டர் பயஸ். டென்னிஸ் வீராங்கனை வீனஸ் வில்லியம்ஸ் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1980 உலக தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பிடித்த முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண் என்ற பெருமை பெற்ற இவர் தங்கை செரீனாவுடன் பல மகளிர் இரட்டையர் போட்டிகளில் வென்றுள்ளார். தோல்வி என்பது தான் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை உணர்த்தும். மிகப்பெரிய தோல்விகள் எப்போதும் மிகப்பெரிய வெற்றிகளுக்கு இட்டுச் செல்லும் என்கிறார் வீனஸ் வில்லியம்ஸ்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெற்றிக்காக நாம போராடும் போது நம்மள சுத்தி இருக்கிற சில பேரு இதெல்லாம் வீண் முயற்சின்னு சொல்லுவாங்க, அது வெற்றி அடைஞ்சிட்டா விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இந்த உலகத்துல 1000 பேர் 1000 சொல்லிக்கிட்டேதாங்க இருப்பாங்க. அந்த 1000 பதில் சொல்ல ஆரம்பிச்சா நமக்கு ஆயுளே பத்தாது. அதனால நமக்கு எது சரின்னு படுது

அதை செய்யுங்க, சரின்னு பட்டா கண்டிப்பா செய்யுங்க. முயற்சி வாகை சூடும் என்ற வரிகளோடு திருச்சி FM ரெயின்போ 102.1 இல் மலர்கிறது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தமிழமுதம்

0: வழங்குபவர் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள்.
1: உலகிலேயே அதிக மொழிகளை கற்ற மனிதரின் வயது 19. அவர் சென்னையில் வாழ்கிறார். 46 மொழிகளில் பேசுவார். 400 மொழிகளை எழுத படிக்க தட்டச்சு செய்ய அவருக்கு வரும். அவர் பெயர் முகமது அக்ரம். அவர் அப்பாவுக்கு 16 மொழிகள் தெரியும். தாய் 8 அடி பாய்ந்ததால் குட்டி 16 அடி பாய்கிறது. வாழ்த்துக்கள் சொல்லிவிடலாம். அலாஸ்காவின் பூர்வகுடி மொழியான ஏஎக் மொழியை பேசிய மாரி ஸ்மித் என்ற பெண்மணி 2008 மறைந்தார். 65,000 ஆண்டுகள் பழமையான பழங்குடி மொழி போவை பேசிய அந்தமான் பெண்மணி தன் 85 வயதில் மறைந்தார். 400 மொழிகளை எழுதத் தெரிந்த முகமது அக்ரமும் ஒரே மொழி மட்டும் அறிந்த போவோ சீனியருக்கும் வரலாற்றில் இடம் உள்ளது. எத்தனை மொழிகள் தெரிந்தாலும் தாய்மொழியில் உரையாடுவது அளவில்லாத மகிழ்ச்சியை தருகிறது. உங்கள் குழந்தையை அந்நிய மொழியில் உங்களால் கொஞ்ச முடியுமா? ஒரு ஆப்பிரிக்க மொழியை கற்பதை விட ஆங்கில மொழியை கற்பதை நாம் பெரிதும் விரும்புகிறோம். தாய்மொழியாக அதிக அளவில் பேசப்படும் மொழி மாண்டரின் சீனம். தாய்மொழியாகவும் இரண்டாம் மொழியாகவும் பேசப்படும் ஆங்கிலம் முதலாவதாக உள்ளது. ஆங்கிலேயர் ஆண்ட நாடுகளில் எல்லாம் ஆங்கிலம் மீது மக்களுக்கு மோகம் உண்டு. ஒருமுறை மணப்பாறையிலிருந்து திருச்சிக்கு பேருந்தில் வந்து கொண்டிருந்தேன். என் இருக்கைக்கு முன்னால் 2 மாணவர்கள் இருந்தனர். மணப்பாறையில் பேருந்து புறப்பட தொடங்கியது முதல் திருச்சிக்குள் நுழையும் வரை படபடவன ஆங்கிலத்தில் பொறிந்து தள்ளினர். சக பயணிகளுக்கு வியப்பும் மகிழ்ச்சியும் மேலிட்டன. நான் நமட்டுச் சிரிப்பொன்றை உதிர்த்தேன். பள்ளியில் வழங்கிய மணப்பாட பகுதியின் கட்டுரையின் முதல் பத்தியை ஒருவர் சொல்ல, மற்றவர் அடுத்த பத்தியை சொல்ல 40 நிமிடங்கள் கட்டுரை ஒப்பித்தல் அந்த பேருந்தில் நடந்தது. சற்று தூரத்தில் இருந்தவருக்கு அது ஆங்கிலம் என்று தெரிகிறது, பொருள் என்ன என்று தெரியாததால் மாணவர்களின் கூட்டு வெளிப்படவில்லை. வகுப்பில் நான் கவனித்து பார்த்திருக்கிறேன். ஒரு 10 சொற்களை அடிக்கடி பயன்படுத்துவார்கள். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் சார், எஸ் சார், நோ சார், மே கமின் சார், ஹாப்பி பர்த்டே, சேம் டு யூ, தேங்க்யூ சார், ஐ லவ் யூ. எதிர்த்தரப்பு முறைத்தால் சாரி சாரி என்பார்கள். இவற்றை தமிழிலும் சொல்ல முடியும். இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் என்கிறது ஓர் நிகண்டு. நீச்சல் பழகுவதற்காக என் மகனை நீச்சல் குளத்திற்கு அழைத்துச் சென்றேன். 1 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். எவ்வளவு நேரம் சும்மா இருப்பது? அப்போது காதில் ஓர் உரையாடல் விழுந்தது. உடன் பிறந்தோர் இருவர், ஒரு பெண் மற்றொருவரிடம் சொல்கிறார், சிஸ்டர், லெஃப்ட் ஹேண்ட்ல நிக்குலை ஹேங் பண்ணிக்கிட்டு ரைட் ஹேண்ட்ல பேக்க ஹேங் பண்ணிக்கிட்டு வாக் பண்றது வெரி டிஃபிகல்ட், ஆல்டர்னேட்டிவ் பார்க்கணும் என்றார். அவர் பேசி அன்னை தமிழ் என்னை திடுக்கிட வைத்தது. இல இல பண்ணிக்கிட்டு பண்றது என்பன தவிர மற்றவை ஆங்கில சொற்கள். இதற்கு ஆங்கிலத்திலேயே உரையாட வேண்டியதுதானே என தோன்றியது. பல மொழிகளை கற்பது தவறில்லை. தாய்மொழி அல்லாத ஒரு மொழியை பேசுவதுதான் உயர்வு என்று கருதுவது எப்படி பொருந்தும்? இங்கு மட்டுமல்ல, கேரளாவிலும் இந்த நிலைமைதான். சின்னஞ்சிறு கவிதைகள் பல உண்டு. சிந்தையை தூண்டும் கவிதைகள் அதில் உண்டு. ஒரு கவிதையில் ஆங்கில மோகத்தை கேலி செய்கிறார். தன் பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்பதற்காக தாய்மாரின் முயற்சிகள் அபாரமானவை. கற்பகாலத்தில் ஆங்கில பாடல்களை கேட்பார்கள். கருப்பையில் இருக்கும் சிசுவுக்கு அது கேட்கும் என்பது ஒரு நம்பிக்கை. மம்மி, டாடி, அங்கிள், ஆன்டி என்று உறவு முறையை பழக்குவார்கள். 2 வயது முடிவதற்குள் 1, 2, 3, 4, 5, 100 வரை போகும். ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள் என்ற சீமை கனி வகைகளை மண்டைக்குள் திணிப்பார்கள். பிஞ்சு குழந்தை வெம்பிவிடும். நர்சரி ரைம்ஸும் உண்டு. ஆங்கில கார்ட்டூன் படங்கள் ஓடும். ஆங்கில பள்ளியில் சேர்க்க அதிகாலையிலேயே தவம் கிடப்பார்கள். இதைத்தான் மலையாள கவிஞர் இப்படி சொல்கிறார். பிறக்கும் போதே ஆங்கிலம் தெரிந்தால் அல்லவா பெருமை. கவிதை இப்படி அமைகிறது. ஜனிக்கும் நிமிஷத்திலிருந்தே என் மகன் இங்கிலீஷ் படிக்கணும். அதனால் மனைவியின் பிரசவத்திற்கு இங்கிலாந்தில் ஏற்பாடு செய்தேன் நான் என்கிறார். என்ன கேலி, எத்தனை இடக்கு இந்த கவிதையில். இருக்கட்டும், மார்னிங் உங்கள் ஹோமில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்று நெய்பர் ஹவுஸில் ஒரு கிராண்ட் ஃபாதர் கேட்கிறார். அவருக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்?
0: தமிழமுதம் வழங்கியவர் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள்.

0: நிகழ்ச்சியில தொடர்ந்து பயனுள்ள செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருந்த இடத்துல இருந்தே நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். இந்த மாநாட்டில் இந்தியாவும் பங்கேற்றுள்ள நிலையில் இரு தலைவர்களுக்கிடையே நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வாஷிங்டனில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசிய பின்னர் முதல் முறையாக இப்போது சந்திக்கிறார்கள். பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது, பரஸ்பரம் நலன் சார்ந்த ஆசிய மற்றும் சர்வதேச முக்கிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளனர். தற்போதைய உலகளாவிய சூழலில் சிக்கலான பிரச்சினைகளுக்கு சர்வதேச சமூகம் இந்தியாவை முக்கிய நாடாக கருது

0: வதால் சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் பங்களிப்பு மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று G7 உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சிறப்பு அமர்வில் உரையாற்றிய பிரதமர், சர்வதேச அளவில் சூரிய மின்சக்தியை அதிகரிப்பதற்காக இந்தியா ஏற்படுத்தியுள்ள கூட்டணி போன்ற நம்பிக்கை மிகுந்த ஒத்துழைப்பை அதிகரிப்பது அவசியம் என்று கூறினார். உயிரி எரிபொருள், பேரிடர் மீட்பில் ஒத்துழைப்பு போன்ற சர்வதேச கூட்டு செயல்பாடுகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற நடவடிக்கைகளை உருவாக்குவதன் மூலம் உலக நாடுகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். உலகமே ஒரு குடும்பம் என்ற தத்துவமே இந்தியாவின் சர்வதேச கூட்டணிகளுக்கு அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்று பிரதமர், ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் திரு ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா ஒன்டர்லேன், ஜெர்மன் சான்சலர் ஃப்ரீப்ரிச் மெர்ஸ் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்தவுள்ளார். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உலகளாவிய சுகாதாரம் மற்றும் மேம்பாட்டிற்கான கூட்டு முயற்சிகளை G7 நாடுகள் அறிவித்துள்ளன. இதில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளன. காங்கோ மற்றும் உகாண்டாவில் மீண்டும் பரவும் எபோலாவை தடுக்க, நோய் தொற்றை கண்டறிதல், எல்லை கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள இந்தியா, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் இதற்கான தடுப்பூசி மற்றும் சிகிச்சை முறைகளை மேம்படுத்தவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயை தடுப்பது, ஆரம்பத்திலேயே கண்டறிவது மற்றும் தரமான சிகிச்சையை உறுதி செய்வது ஆகியவற்றில் கவனம் செலுத்த இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகளுடன் இணைந்து G7 நாடுகள் முடிவு செய்துள்ளன. புற்றுநோய் ஆராய்ச்சியில் நவீன தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்தவும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளின் நிலையான மற்றும் வலுவான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க சர்வதேச அளவில் நிதி மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை தொடர G7 நாடுகள் உறுதிபூண்டுள்ளன. இந்த முன்னெடுப்புகள் உலக நாடுகளுக்கிடையிலான ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான கூட்டு முயற்சியாக அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தில்லி ஆகிய மாநிலங்கள் முன்வந்துள்ளன. ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் இந்த திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். இந்த திட்டத்திற்கான நிதியில் 90% மத்திய அரசு மானியமாக வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 10% தொகையை 6 மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மின் உற்பத்தி தொடர்பான செலவுகளை ஹிமாச்சல பிரதேச அரசு ஏற்கும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெலிகிராம் செயலியில் இயங்கும் சில மோசடி கும்பல்கள் தங்களிடம் மறுதேர்வுக்கான வினாத்தாள் இருப்பதாக கூறி மாணவர்களிடம் 14,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை பணம் கேட்டு மோசடியில் ஈடுபட்டு வருகின்றன. இதுபோன்ற போலியான வாக்குறுதிகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. மறுதேர்வு வினாத்தாள் கசிந்தது என்ற செய்தியில் எந்த உண்மையும் இல்லை என்றும், தேர்வு மிகவும் பாதுகாப்பான முறையில் நடைபெறும் என்றும் அந்த அமைப்பு உறுதிபட கூறியுள்ளது. தேர்வு தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டுமே மாணவர்கள் அணுக வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஹைதராபாத் அருகே உள்ள ஷம்ஷாபாத் நகர் உலகத்தரம் வாய்ந்த புல்லட் ரயில் மையமாக மாற்றப்படும் என்று தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்று இதற்கான செயல் திட்டங்களை அறிவித்த அவர், ஹைதராபாத் பெங்களூரு இடையே அமைக்கப்படவுள்ள அதிவேக ரயில் பாதையில் ஷம்ஷாபாத் பகுதியை மையப்படுத்தி நவீன உட்கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றார். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் நல்லமலா வனப்பகுதியில் உள்ள மன்னனூர் மற்றும் சோமசீலா ஆகிய இடங்களுக்கு அருகே ரயில் நிலையங்களை அமைக்குமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார்.

0: கொண்டார். வாராங்கல் விமான நிலையத்தை பாரம்பரிய பெருமைகளுடன் அமைக்க வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கூறினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவேகா போட்டியிட்டால் காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று கூறினார். தாவேகாவை திமுக குறைத்து மதிப்பிட்டதுதான் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தோல்விக்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலின் போது கூட்டணிக்கு திமுக தலைமை வகித்ததால் தோல்விக்கும் அக்கட்சியே பொறுப்பு என்றும் திரு வைத்திலிங்கம் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டங்களை கரைக்கோடி மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் ஊடகங்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கு நேற்று நடத்தப்பட்ட பயிலரங்கில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்.
1: மக்களுக்கு தேவையான சில செய்திகள் கண்டிப்பாக லாஸ்ட் மைல் கனெக்டிங்ல கடைசி ஒரு மனிதனுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னா உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அரசுடைய திட்டங்கள் எப்படி மக்களை போய் சேருது, என்னென்ன ரூபத்தில் போய் சேருது அப்படிங்கிறத கொண்டு போய் சேரக்கூடியது உங்களுக்காக. அதனால இந்த செய்திகள் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதற்காகவும் இந்த செய்திகள் எப்படி உருவாகி உங்கள்ட்ட வந்து சேருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த மாதிரி சென்சிட்டைசேஷன் ஒர்க் ஷாப் நம்ம பண்றோம். பிரிண்ட் மீடியா இருந்தும் கொஞ்சம் ஸ்பேஸோ அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவில் ஒரு டியூரேஷனோ கண்டிப்பாக அரசு செய்திகள் அரசு சம்பந்தமான வளர்ச்சி செய்திகளுக்கு இடம்பெற வேண்டும். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பாடுபட வேண்டும் என்பதான் என்னுடைய ரிக்வஸ்ட்.
0: இந்த நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: சமூகத்தின் துடிப்பை அறியவும் அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசிடம் எடுத்துச் செல்லவும் ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. நல்லாட்சிக்கு தேவையான விழிப்புணர்வையும் பொறுப்புணர்வையும் வளர்ப்பதில் ஊடகங்களினுடைய பங்களிப்பு அளப்பரியது. அவர்களுடைய செய்திகளும் ஆய்வுகளும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் தினந்தோறும் கவனத்துடன் வாசிக்கப்படுகின்றன. அவை நிர்வாகத்திற்கு வழிகாட்டும் கண்ணாடியாகவும் மக்களினுடைய மனநிலையை உணர்த்தும் திசைக்காட்டியாகவும் அமைகின்றன.
0: எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்க நாடுகள் எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்த வைரஸை கட்டுப்படுத்த நேற்று ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அந்நாட்டுடன் தொடர்புடைய பிற நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்தார். இதன் ஒரு பகுதியாக இந்தியா $10 பில்லியன் நிதியுதவியை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே 45 டன் மருத்துவப் பொருட்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா கூறினார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம் ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு இடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: இன்னிசை கேட்கும் நேரம் சொர்க்கம். அதே நாளும் உங்களுக்கு வழங்குவது 102.1 ரெயின்போ எஃப்எம்.
4: பதா ஜோ நார்த் ஈஸ்ட் கபி தூர் லக்தா தா, வோ ஹமாரே திலோ கே ஔர் கரீப் ஆ கயா ஹை பிச்லே 12 சாலோ மே. ஜப் சே நார்த் ஈஸ்ட் கே நேஷனல் ஹைவே கி லம்பாய் படகர் 16,200 கிலோமீட்டர் ஹுயி ஹை. சிக்கிம் ஔர் அருணாச்சல் கோ பஹலி பார் ஏர் கனெக்டிவிட்டி மிலி ஹை. தப் சே நார்த் ஈஸ்ட் சே தூரியா கட்டி ஹை.
5: நார்த் ஈஸ்ட் அப் தூர் நஹி ரஹா, நார்த் ஈஸ்ட் அப் தில் கே பி பாஸ் ஹை, தில்லி கே பி பாஸ் ஹை.
4: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
4: திருச்சி FM ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் செயல்பட்டு வரும் தன்னார்வ பயிலும் வட்டத்தின் மூலமா பல்வேறு

மத்திய மாநில அரசு பணிகளுக்கான போட்டி தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே வராங்க. இப்பவும் ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வுகளுக்கும் மத்திய அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கும் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நடத்திட்டு வராங்க. அதனால திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சார்ந்த அனைத்து போட்டித் தேர்வுகளும் தேர்வர்களும் இந்த பயிற்சி வகுப்புகளை கலந்து கொண்டு பயனடையுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சுக்கிறாங்க. மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 0431 அப்படிங்கிற இணைப்பினோடு 241-35-10 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண்ணும் கொடுத்திருக்கிறாங்க 94-99-05-51-01 அப்படிங்கிற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வத்சல்யா திட்டத்தின் மூலமா திருச்சிராப்பள்ளி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகில் ஒரு வருட கால ஒப்பந்த அடிப்படையில் சமூக பணியாளர் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. சமூக பணி, சமூகவியல், சமூக அறிவியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பிரிவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்ப படிவத்தை திருச்சிராப்பள்ளி.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். இது பத்தின விவரங்கள் தெரிஞ்சுக்க 0431 என்ற இணைப்பினோடு 241-30-55 அப்படிங்கிற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். என் மீண்டும் உங்களுக்காக 0431 என்ற இணைப்பினோடு 241-30-55 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.

0: காலை மலர்ல நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல்நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள். வணக்கம் டாக்டர். தலையில பொடுகு எதனால ஏற்படுது, அதை வராம தடுக்க என்ன செய்யணும், பொடுகு தொல்லை வந்தவங்களுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்?
1: தலையில பொடுகு அப்படின்னு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கேக்குறது, எனக்கு பொடுகு இருக்கு டாக்டர், இது சோரியாசிஸா அப்படின்னு கேட்பாங்க. எல்லா பொடுகும் சோரியாசிஸ் கிடையாது. அதே மாதிரி எல்லா பொடுகையும் ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து ஷாம்பு போட்டு மெயின்டைன் பண்ணிக்குவேன் அப்படின்னு நம்ம அதை அலட்சியமா விட்டுற முடியாது. பொடுகுல நிறைய டைப்ஸ் இருக்கு. தலையில வந்துட்டு ஃபுல் தலைமுடியிலையும் தொட்டா பிசு பிசுன்னு இருக்கக்கூடிய பொடுகு வந்து கிரீசி ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிறது. அதாவது நம்மளோட முகம், தலை, முதுகு இந்த பகுதிகளில் சீபம் செக்ரீஷன் அப்படிங்கிறது, அதாவது இந்த எண்ணெய் வழியுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த எண்ணெய் செக்ரீஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சீபம் செக்ரீஷன் அதனால அது மேலே வளரக்கூடிய சில வகையான ஃபங்கஸ்னால வரக்கூடியது தான் இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் ஆர் பிட்ரியோஸ்போரம் ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இது வந்து பொடுகு நம்மளோட நெற்றியில விழுகிறதுனாலையும் முகம் முதுகுல விழுகிறதுனாலையும் அந்த இடங்கள்ல பிம்பிள்ஸ் மாதிரி தடிப்பு தடிப்பா வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இது சின்ன சின்ன சின்ன சின்ன சிகப்பு புள்ளிகளா வரும். அதை வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கும் உங்களோட தோல் மருத்துவரை பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஜெல்ஸ் கொடுப்பாங்க, கிரீம்ஸ் கொடுப்பாங்க, சில வாஷஸ் இருக்கு, அதாவது அதை தடவி கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு வாஷ் பண்ற மாதிரி கிரீம்ஸ் இருக்கு. அதெல்லாம் கொடுத்தா இந்த பிட்ரியோஸ்போரம் ஃபாலிகுலைட்டிஸ் அப்படிங்கிற இந்த பொடுகுனால வரக்கூடிய பிரச்சனையை வந்து தாராளமா நம்மளால கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும். இதை சரி பண்ணாம விடும்போது இது கருப்பா சின்ன சின்ன சின்ன சின்ன புள்ளிகளா விட்டுட்டு போயிடும். இந்த கருமை மறையறதுக்கு தான் ரொம்ப நாட்கள் எடுக்கும். அதனால பொடுகு வந்தது அப்படின்னா இமீடியட்டா அதை வந்து சரி பண்ணிக்கணும். ஸோ இந்த பொடுகு வந்து நம்ம மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸை விட நீங்க உங்களோட தோல் மருத்துவரை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இருக்கக்கூடிய டைப் ஆஃப் பொடுகு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஷாம்பு தருவாங்க. அதை போட்டா ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். சிலருக்கு இது டீனேஜ்ல அதிகமா இருக்கும், ஹெல்மெட் அணியறவங்களுக்கு சில பேருக்கு அதிகமா இருக்கும், ரொம்ப டிராவல் பண்றவங்களுக்கு அதிகமா இருக்கும், ஃப்ரீக்வெண்டா என்னால ஹேர் வாஷ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஷாம்பூஸை போட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். சில வகையான பொடுகு பார்த்தீங்கன்னா தொட்டா செதில் செதிலாக கொட்டுது, பெருசு பெருசாக கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சோரியாசிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இந்த சோரியாசிஸ்னால வரக்கூடிய பொடுகு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிகப்பாக இருக்கும் அந்த இடம்.

0: காது கிட்ட, கழுத்து கிட்ட, நெற்றி கிட்ட தோலோட சேர்ந்து அந்த சிகப்பு தடிப்பு இருக்கும், அந்த செதில் வர்றதும் சேர்ந்து இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம மோஸ்ட்லி இந்த சொரியாசிஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். தலை முழுசும் இல்லாமல் அங்கங்கே அங்கங்கே பேட்சியாக இந்த மாதிரி செதில் வரும். இது சொரியாசிஸ்னால வரக்கூடிய பொருள். இதுவும் ஷாம்பு போட்டு தடவுற மருந்து போட்டு நம்ம தாராளமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது ரெண்டு காமனான இருக்கக்கூடிய பொடுகு பிரச்சனைகள். பட் பொடுகுலேயே நிறைய இருக்கு. உங்களுக்கு பொடுகு தொந்தரவு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களோட தோல் மருத்துவரை பார்த்து அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கணும். அலட்சியமா விட்டுறக்கூடாது. ஸோ இந்த பொடுகு ஷாம்பூஸ் யூஸ் பண்றதுல ஒரு காமன் மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதும் போடுற மாதிரி ஷாம்புவை போட்டு அப்படியே வாஷ் பண்ணிடக்கூடாது. இந்த பொடுகு ஷாம்பு உள்ளங்கையில எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா முடியோட வேர்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுவோம் ஒரு ஒரு இடங்கள்லையும். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்போதும் குளிக்கிற ஷாம்புவை போட்டு ரின்ஸ் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இந்த பொடுகு ஷாம்பு வேருக்கு மட்டும்தான் போடணும். ஃபுல் ஹேருக்கும், அதாவது தலைமுடி ஃபுல்லா நம்ம பொடுகு ஷாம்பு போட்டோம் அப்படின்னா இது ரொம்ப வறட்சி ஆயிடும், முடி ஈஸியா உடஞ்சு கொட்டும். பொடுகு ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம்னா அதனால வரக்கூடிய அரிப்பு தொந்தரவு இல்லாம இருக்கும். அப்போ முடி உதறதும் குறைஞ்சிரும். பொடுகு மற்றும் அதை சார்ந்த இந்த பருக்களை வந்து ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சீசனலா அதிகமா இருக்கும்போது, ஹார்மோன் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும்போது, நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது இந்த மாதிரி பொடுகு வரும்போது இதை சரி பண்ணிக்கணும்.
1: பித்த வெடிப்பு குறித்து நாளைய மருத்துவ நேரத்தில் நல ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார் திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள்.
2: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
3: ஜப் ஏக் பரிவார் கோ அப்னா கர் மில்தா ஹை தோ உஸ்கா ஆத்மசம்மான் பட் ஜாதா ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: பண்பலை 102.1 இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் திருச்சி சாரதாஸ் வழங்கும் இயற்கையோடு இணைவோம், இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் அகற்றுவோம் ஆகாய தாமரையை கிரீன் நீடா ராஜவேலு அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: திருச்சி சாரதாஸ். காத்திருங்கள்.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

காலிஃப்ளவர் பூ ஒன்று 40 ரூபாய்க்கும் எலுமிச்சை பழம் ஒன்று 5 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 130 ரூபாய், பூசணிக்காய் மற்றும் பரங்காய் 24 ரூபாய்க்கும், ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 290 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில.

7:52 எழுந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர்ல இனி தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய் கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு ₹40, கச்சிரிக்காய் 70, அவரைக்காய் 100, வெண்டைக்காய் 40, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 64, பெரிய வெங்காயம் 36, பச்சை மிளகாய் 48 என்றும் சுரைக்காய் 24 ரூபாய், சௌச்சௌ மற்றும் புடலங்காய் 36 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பீர்க்கங்காய் 46 ரூபாய், முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 70 ரூபாய் என்றும் சேப்பக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 64, கேரட் 80, முட்டைக்கோஸ் 46, பீட்ரூட் 56, பச்சை பட்டாணி 220 ரூபாய் என்றும்

திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கத்தின் சார்பில் NDLM இதன் சார்பாக கால்நடைகளுக்கு 12 இலக்க எண் கொண்ட டிஜிட்டல் டேக் பொருத்தப்பட உள்ளதாகவும் இதுக்காக உரிமையாளரின் ஆதார் எண் செல்போன் எண் இணைக்கப்படுகிறது. இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பதிவின் பொழுது செல்போனுக்கு ஒரு ஓடிபி எண் வரும், அந்த எண்ணை கொடுத்தா மட்டுமே பதிவு முடிவடையும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கால்நடைகளுக்கு திடீர் நோய் வந்தால் மருத்துவரை தேடி அலைய வேணாம். தமிழ்நாடு அரசின் இலவச நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி சேவை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் செயல்படுது. கால்நடைகளுக்கு திடீர் அவசரம் அப்படின்னா 1962 அப்படிங்கிற இலவச எண்ணை தொடர்பு கொள்ளலாம்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. இனி மின் நிறுத்தம் பற்றி நான் அறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். மணப்பாறை துணை மின் நிலையத்தில் இன்னைக்கு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறதுனால மணப்பாறை நகரம் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் காலை 9 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னும், மணப்பாறை வட்டத்தில் ஜமா பந்தி தொடங்கியுள்ள நிலையில நிர்வாக காரணங்களுக்காக மின் நிறுத்தம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுன்னும், மின் நிறுத்தத்திற்கான மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மின் வாரியத்திலிருந்து. இது மட்டும் இல்லாம மணப்பாறை நகர பகுதிகளில் மட்டும் மின் நிறுத்தம் இருக்காதுன்னும், பெரியப்பட்டி, மரவனூர், சமுத்திரம், செவலூர், விடாத்திலம்பட்டி உள்ளிட்ட சில இடங்களில் பராமரிப்புகள் நடைபெற இருக்கிறதுனால அந்த பகுதிகளில் மட்டும் மின் நிறுத்தம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இப்ப திருச்சி ஈபி சாலையிலையும் துணை மின் நிலையத்தில் பராமரிப்புகள் காரணமாக ஈபி சாலை, மணிமண்டப சாலை, காந்தி சாலை, கல்மந்தை, வெள்ளை வெற்றிலைக்கார தெரு, ராணி தெரு, பூலோகநாதர் கோயில் தெரு, பெரிய சௌராஷ்டிரா தெரு, ஜின்னா தெரு, கிருஷ்ணபுரம் சாலை, சின்னக்கடை வீதி, பெரியகடை வீதி, மதுரம் மைதானம், பாரதியார் தெரு, பட்டவத் சாலை, கீழாண்டார் வீதி, மலைக்கோட்டை, மேலரன் சாலை, பாபு சாலை, குறிஞ்சி கல்லூரி, டவுன் ரயில் நிலையம், விஸ்வாஸ் நகர், வேதாத்ரி நகர், ஏபி நகர், லட்சுமிபுரம், உக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் இன்னி காலையில 9:45 மணிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு தெரிவிச்சிருக்காங்க.

மிஷன் வாத்சல்யா திட்டத்தின் கீழே திருச்சிராப்பள்ளி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகில் ஒரு வருட கால ஒப்பந்த அடிப்படையில் சமூக பணியாளர்களாக பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்ப படிவத்தினை https://திருச்சிராப்பள்ளி.nic.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இந்த மாதம் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ள கீழ்காண முகவரியான மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, NEI முதல் தளம், மக்னல்ஸ் ரோடு, கலையரங்கம் வளாகம், திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு அனுப்பணும். இது பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு 0431-241-3055 மற்றொரு முறை அறிவிக்கிறேன், 0431-241-3055 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காரு.

0: கிட்டத்தட்ட காலை மலரின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும்

0: தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: நிறைவு பெற்றது காலை மலர். நேரம் இப்போ சரியா 8 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரான்சில் நடைபெறும் G7 நாடுகளின் வருடாந்திர உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை இன்று சந்திக்கிறார். இச்சந்திப்பின் போது இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, வர்த்தகம், பொருளாதாரம், வரி விதிப்பு, சர்வதேச நலன் சார்ந்த கலந்துரையாடல்கள் உள்ளிட்டவை இடம்பெறவுள்ளன. முன்னதாக ஐக்கிய அரபு அமீரகம், கனடா உள்ளிட்ட G7 நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மருத்துவ இளநிலை படிப்பிற்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மறுதேர்வு வினாத்தாள் தொடர்பாக சில மோசடிகள் நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் தேசிய தேர்வு முகமை இயக்குநர் திரு அபிஷேக் சிங் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வரி உயர்த்தப்பட மாட்டாது என்றும் மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், அரசின் கடன் 13 லட்சம் கோடி ரூபாய் என்றும் தனிநபர் மீது 1.5 லட்சம் ரூபாய் கடன் சுமை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கான தடையில்லா சான்றிதழ் உரிமம், புதுப்பித்தல் உள்ளிட்டவைகளுக்கு இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் நடைமுறை வரும் 1ஆம் தேதி அமல்படுத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மத்திய பணியாளர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நடத்தப்படுவதாகவும் இதனை இளையோர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் அறிவுறுத்தியுள்ளார். நாகை கடற்கரை சாலையில் உள்ள புனித அந்தோனியார் ஆலய ஆண்டு திருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: நாகை முதலாம் கடற்கரை சாலையில் பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் தொடங்கியது. கொடி ஊர்வலம் ஆலயத்தின் வளாகத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி துவங்கி முக்கிய வீதியில் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தினை வந்தடைந்தது. இதையடுத்து ஆலயத்தில் சிறப்பு

0: சிறப்பு திருப்பலி மற்றும் திவ்ய நற்கருணை ஆசிரியம் நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தின் முன்னுள்ள கொடிமரத்தில் திருக்கொடி புனிதம் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. வரும் 27ஆம் தேதி பெரிய அலங்கார திருத்தேர் பவன் நடைபெற உள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி லீட்ஸில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்போ 8:04 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓட.

இதயங்கள் இணையும் இனிய நேரம் உங்கள் மனம் விரிய பாடல்கள் இசை பயணம் தொடங்குகிறது. இது இதய ராகம் எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் 2018 அப்புறம் வெளியான பாடல்களாக இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி என்ன நோட் பண்ணிக்கோங்க, 9385461. இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக வாரிசு படத்துலேருந்து இந்த சூப்பரான பாடலை கேட்டிருக்காங்க. ஆனந்தபுரம் நாகராஜ், கீதா, மாதேஷ், தன்வர், சூரியலதா, ரித்யா ஆகியோர்.

0: அதான் மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
2: திருச்சி சாரதாசில் காத்திருந்த

நேரம் இப்போ சரியா 8:11 ஆச்சு. இதே ராகத்துல புதிய பாடல்களா, நேர்களோட விருப்ப பாடல்களா வாட்ஸ்அப் செயலி வழியா கேட்டுட்டு இருக்காங்க நம்மளோட நேர்கள். இனி தனக்கு பிடிச்ச பாடல மின்னலே, இந்த படத்துல இந்த பாடலை கேட்டிருக்காங்க. அமரன் படத்துல இருந்து வாரியங்காவல் சரவணன், சதீஷ், கொழுஞ்சிநாதன், கதிரவன், மணிகண்டன் ஆகியோர். கேட்கலாமா இந்த பாடல? ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் ஹரிச்சரன், ஸ்வேதா மேனன் பாடியிருக்காங்க இந்த பாடலை.

0: of FIFA World Cup 2026. India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall today at isolated places over sub-Himalayan West Bengal and Sikkim. Moderate to heavy rainfall is expected during the day over parts of Assam, Meghalaya, Bihar, Kerala and Mahe. And now for a look at today's newspapers. It's over to Tanvi Khurana.
1: Thank you, Sarabjit. Most newspapers today open with the details of the G7 in France, addressing an outreach with Trump present, Modi flags, seafarers' safety at G7 is the lead in the Hindustan Times. The Indian Express informs government bans Telegram until 22nd of June in bid to secure NEET retest. The Statesman in its editorial piece captioned, "Peace without peace," writes, "The announcement of a framework agreement between the United States and Iran has understandably been greeted with relief. Oil prices have retreated from their wartime highs, stock markets have rallied and governments dependent on Gulf energy supplies have welcomed what appears to be a retreat from the edge. But relief is not the same as resolution. For weeks, the conflict demonstrated how a regional confrontation can swiftly become a global economic problem." The Delhi Tribune says to curb pollution, Delhi may soon allow only BS6 vehicles. And finally, with the weather being benevolently pleasant on Tuesday, the Statesman has captured a picture of people relaxing under the shade of trees on the lawns near India Gate. And with that, it's back to you, Sarabjit.
0: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls on all nations to ensure security of global maritime routes and protect seafarers from conflict-related threats. Prime Minister Modi to meet US President Donald Trump on the sidelines of G7 summit in Avion, France today. Himachal Pradesh, Uttarakhand, Delhi, Uttar Pradesh, Haryana and Rajasthan reach consensus on implementation of long-pending Keshau Dam project to revive Yamuna River. National Testing Agency warns candidates against fake NEET re-exam paper leak claims. IMD issues orange alert for heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim today. And in men's cricket, India to take on Afghanistan in second ODI of three-match series in Lucknow this afternoon. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் இப்பொழுது 8:30 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. நேயர்கள் இனி கேட்கலாம் திருச்சி சேலம் மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கி கொண்டிருப்பது
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
2: மகிழ்ச்சி அப்படிங்கிறது பெரிய பெரிய காரணங்களால வர்றதில்ல. சில நேரங்களில் ஒரு நல்ல பாடல், ஒரு இனிய வார்த்தை, மனசுக்கு பிடிச்ச ஒரு தருணம், இதை போதும் நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்க போகிறோம் இதே ராகத்தில் புதிய பாடல்கள் எல்லாம். இனி வரக்கூடிய பாடல் வந்து ஆண் பாவம் பொல்லாது. இந்த படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகுமணி இவங்களோட சேர்ந்து இந்த பாடல் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மண்பறை சுரேஷ், பீபேட்டூர் சுரேஷ், துறையூர் ரமேஷ், வைதீஷ் துறையூர், எஃப்எம் முத்துக்குமார் ஆகியோர் கேட்கலாமா இந்த பாடலை அவங்களுக்காக. நம்மளும் சேர்ந்து சித்துக்குமார் லக்ஷ்மிகாந்த் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடல் ஆண் பாவம் பொல்லாதது.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ் தலைநகர் திருச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: இனி வரக்கூடிய பாடல் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை ஏ ரஹ்மான் இசையில கேட்டிருக்காங்க. பழனிவட்டம் கொழுங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: இனி வரக்கூடிய பாடல் வந்து ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து. எங்களுக்காக இந்த பாடலை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன், சமிதா, மலர்விழி, தருண் இவங்களோட சேர்ந்து வாழவந்தான்கோட்டையிலிருந்து கோ வசந்தி இவங்களும் கேட்டிருக்காங்க இந்த பாடலை அனிருத் ரவிச்சந்திரன் இசையில்.
4: அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ண நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.

0: టైగర్ కా హుక్మ్. అర్థమైంది.
1: பண்பலை 102.1 இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் திருச்சி சாரதாஸ் வழங்கும் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் அகற்றுவோம் ஆகாய தாமரையை கிரீன் நீடா ராஜவேலு அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: திருச்சி சாரதாஸ். காத்திருங்கள்.
3: நேரம் இப்போ 8:46 கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதே ராகத்தில் புதிய பாடல்கள்லாம். வெற்றிக்காக போராடும் பொழுது வீண் முயற்சி என்பார்கள், வெற்றி கிடைத்த பின் விடாமுயற்சி என்பார்கள் அப்படிங்கிற அழகான கருத்தை சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பெருமாக்கநல்லூர் சார்லஸ் இசபெல்லா ஜோன்ஸ் பிரின்சியா எமர்சன் ஆகியோர் அது மட்டும் இல்லாம இவங்களோட சேர்ந்து விடா முயற்சி இந்த பாடலை கேட்டிருக்காங்க. சந்திரசேகர், சந்திரா, யோகேஸ்வரி, ரம்யா, மணிகண்டன் துறையூர் திருச்சியிலிருந்து

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா. இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா? இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு 240-102-1 ரெண்டு எண்ணுமே கிடைக்கலனா கவலையே படாதீங்க. எங்களோட வாட்ஸ்அப் செயலி எண் 938-546-102-1 இந்த நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேரம் இப்போ 8:50 ஆச்சு, கேட்கலாம் இனி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில்
3: சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்கறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது தான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14. அப்படின்னா பார்த்துங்க, உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர்மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாரா உங்கள் வயசு என்ன அப்படின்னு, அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார் 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார், அவர் என்ன சொல்கிறாரு 360 வயசா, என்ன நம்ம காதில் தான் சரியாக வழியா, எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன் உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார் 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்கார், அது என் மனசோட வயசு.

0: அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டிருக்கு. இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாம் இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார். நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க. அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டீங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம்.
1: நேயர்களதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
4: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
5: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
6: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆக யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
5: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
7: இதே ராகதி நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். தஞ்சாவூர் செண்பகவல்லி நகர், நேரு, தனலட்சுமி, நரேஷ், மேக்னா, அவ்யந்தன், ஜிஷ்ணுவிகா இவங்களோட சேர்ந்து அரியமங்கலத்திலிருந்து ராஜ் சிவன் கேட்டிருக்காங்க இந்த பாடலை, டியூட் படத்திலிருந்து சாய் அபியங்கரின் இசையில்.

0: நேர்களை இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம் திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதய ராகத்தில். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: டிஜிட்டல் கடிகாரத்தில் ஒளிர்கிறது நேரம். இப்ப சரியாக 9 மணி. கேட்கலாமா இனி?
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரான்சில் நடைபெறும் G7 நாடுகளின் வருடாந்திர உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை இன்று சந்திக்கிறார். இதில் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதாரம், வரி விதிப்பு, சர்வதேச நலன் சார்ந்த கலந்துரையாடல்கள் உள்ளிட்டவை இடம்பெறவுள்ளன. இதனிடையே பிரதமர் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் ஒண்டர்லியன் உள்ளிட்டோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். சர்வதேச பாலைவனமாதல் தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிதைந்த நிலங்களை மீட்டெடுக்குமாறும் அடுத்த தலைமுறையினருக்கு வளமான நிலங்களை வழங்க அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,032 கோடி ரூபாய் மதிப்பில் 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மின் பழுதுகளை சரிசெய்ய 15,058 மின் பணியாளர்களை நியமிக்கவும், மின் தளவாட பொருட்களை கொள்முதல் செய்திடவும், மின் பணியாளர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் வரும் 26ஆம் தேதி சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க விரும்புவோர் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இணையதளத்தில் வரும் 22ஆம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளலாம். திருச்சியில் மண்டல அளவிலான அஞ்சல் சேவை குறைதீர்க்கும் நாள் முகாம் வரும் 30ஆம் தேதி தலைமை அஞ்சல் நிலையத்தில் நடைபெறவுள்ளது. குறைகள் குறித்து வரும் 25ஆம் தேதிக்குள் மனுக்களை சமர்ப்பிக்கலாம். நாமக்கல் மாவட்டத்தில் யூரியா உரங்களை பதுக்குதல் மற்றும் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் உர விற்பனையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: உர விற்பனை செய்வதற்காக சில்லறை உரிமம் பெற்ற விற்பனையாளர்கள் தேவையான உரங்களை கொள்முதல் செய்து தேவைப்படும் விவசாயிகளுக்கு ஆதார் எண் உள்ளீடு செய்து முறையாக விற்பனை செய்ய வேண்டும் என்றும், தேவைக்கு அதிகமாக கொள்முதல் செய்து பதுக்கல் செய்வதோ வேறு பயன்பாட்டிற்கு அனுப்புவதோ சட்டத்திற்கு புறம்பானதாகும். அவ்வாறு கண்டறியப்பட்டால் அந்த சில்லறை விற்பனை நிலையத்தின் உரிமம் நிரந்தரமாக தடை செய்யப்படும், நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
3: இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகள் கொண்ட ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடி பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிறு ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: வணக்கம் நேயர்களே, இது வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா. இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா அப்படிங்கிற விவாதம் கடந்த வாரமே நம்ம வச்சோம். அதோட தொடர்ச்சியா இந்த வாரமும் நம்ம நேயர்கள்ட்ட பேச போறோம். நிறைய நேயர்கள் நேரலிலும் சரி வாட்ஸ்அப்லயும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. சில பேரோட வாட்ஸ்அப்ல பதிவு செஞ்ச அந்த கருத்துக்களை நாங்க சொல்லாம விட்டுருப்போம். ஆனா அதுக்காக ஒன்னும் வருத்தப்படாதீங்க, அது அப்படியே பொக்கிஷமா நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். இன்னைக்கு நாங்க படிக்க போறோம். கூடலூர்ல இருந்து சிவபிரபா சுந்தரம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நண்பர்கள் கிட்ட எல்லாத்தையுமே நம்மளால பகிர முடியும், நட்புதான் இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை, உறவுகள் நாம கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டா பொறாமப்படுவாங்க, ஆனா நண்பர்கள் தான் நம்மளுடைய உயரத்தை கண்டு நம்மளுடைய மகிழ்ச்சியில அவங்களும் பங்கெடுத்துப்பாங்க அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததா திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கிருஷி தாமஸ் லுப்ரா என்ன சொன்னாங்கன்னா, உறவுகள் தான் அதிகம் தேவை. எப்படி நம்மளுடைய பண்பலை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்குதோ அதே மாதிரி பண்பலை உறவுகளும் வளர்ந்துகிட்டேதான் இருப்பாங்க. அந்த மாதிரி உறவுகள் தான் நமக்கு அதிகம் தேவைன்னு அவங்களுடைய கருத்தை சொல்லிருக்கிறாங்க. நேர்களே, நீங்க என்ன சொல்லலான்னு நினைக்கிறீங்க? வாங்க சொல்றதுக்கு 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னிணைப்புகள் சொல்லி 431. நேரலையில வந்து நேரத்தை செலவிட முடியாதவங்க 938-546-102-1 என்ற கட்சவின் மூலமா உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். என்னன்னா, அதிகம் தேவை அப்படின்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கறது தான் அர்த்தம் இல்லையா? அப்படி பாக்கும்போது இந்த உறவுகளும் சரி நண்பர்களும் சரி ஏன் இன்றைய தலைமுறைக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை நாம முதல்ல யோசிக்கணும். அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கறதையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். உங்க கூட பேசுறதுக்கு உங்கள் அன்பு சகோதரி செல்வா மோகன் காத்துட்டு இருக்கேன்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
4: திருச்சி FM ரெயின்போ 102.3 இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா சொல்றதுக்கு இணைப்புல. வணக்கம்.
5: வணக்கம்மா,
4: எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேருமா?
5: கிருஷ்ணவேணி.
4: சொல்லுங்க, எந்த பக்கம்?
5: உறவுகள் பக்கம் தம்மா. நண்பர்கள் வந்து ஸ்கூல்லே இருப்பாங்க, அப்புறம் பக்கத்து வீட்லயே இருப்பாங்க, எல்லாம் அங்கங்க மாறி மாறி போயிடுவாங்க இல்லையா. எவ்வளவுதான் இதா இருந்தாலும் உறவுகள் தான். நமக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லையோ இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, நாங்க என்ன பண்ணோம்னா, நான் எனக்கு 88-90 வயசு ஆகுது, கொள்ளு பேரனெல்லாம் இருக்காங்க எனக்கு, அவங்கள எல்லாம் சேர்த்து விடுறத எல்லாத்தையும் பார்க்கணும்னு. எல்லாரோட போன் நம்பரும் எங்ககிட்ட இருக்கும், எல்லாத்தையுமே பேசிட்டுதான் இருப்போம். அவங்கள எல்லாம் கூப்பிட்டு 120 பேர் சேர்ந்து ஒரு நாள் விழாவே கொண்டாடணும் நாங்க.
4: உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா?
5: என்னம்மா
4: உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
5: எனக்கு 88 வயசு ஆகுதுமா. ஆமா, அதே மாதிரி எனக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பொண்ணு, அதோட பிள்ளைங்க அந்த மாதிரி நிறைய சேர்ந்து. அப்புறம் எங்க அம்மாவுக்கு
4: தலைமுறை தலைமுறை தாண்டி நீங்க பாத்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதனால உறவுகள் தான் அதிகம் தேவைன்னு சொல்றீங்க.
5: நண்பர்கள் இருக்காங்க, வரமாட்டாங்க இல்லையா.
4: ஒரு
5: எனக்கு
4: திருவிழாவே

0: வந்துருச்சு அப்படின்னா நம் நண்பர்கள் கூட போறது வந்து மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஆனா அந்த உறவுகள் கூட போய் ஒன்னு ஒண்ணு வாங்கும் போது அந்த மகிழ்ச்சி கூடுதலாவே உங்களுக்கு கிடைக்கும்ல. சரிம்மா, நன்றி, நன்றி அழைத்ததற்கு. நேர்களே, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே, அறிமுக உறவுகளுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னெடுப்புக்கு 43-1 உங்களுடைய கருத்துக்களை 938-546-102-1 என்ற கட்சிவேலையும் தெரிவிக்கலாம். இப்போ சென்னையிலிருந்து சுமதி தன்னோட கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலமா நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க போல. இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை நண்பர்கள் தான். ஏன்னா இப்போதைய காலகட்டத்தில் நட்பு வட்டாரம் பெருகி வருகிறது. அதனால அதுதான் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே தேவை அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. Cheese.

0: ஜெயஹிந்த். கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
1: பிச்சலே ஏக தசக் ஹமாரி சேனா தேஜி சே ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இன்றைய காலகட்டத்துல உறவுகள் தான் முக்கியம். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம கூட ஏதாவது யாராவது சண்டை போட்டாங்க, அடிச்சாங்க, பிடிச்சாங்க அப்படின்னா உறவுகள் தான் நல்லது கெட்டதுக்கு பக்கத்துல வந்து ஓடோடி வந்து நிக்கிறாங்க. அதனால உறவுகள் தான் அப்படின்னு அவங்களோட கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. அரியமங்கலத்துல இருந்து ராஜேசிவன் கச்சவியின் மூலமா கருத்தை சொல்லிருக்காங்க. நேர்களே, நீங்களும் 938-546-102-1 என்ற கச்சவியின் மூலமா உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா? இணைப்புல வணக்கம்.
6: வணக்கம்மா, நான் திருச்சி ஒத்தக்கடையில இருந்து அத்திவரதன் பேசுறேன்.
5: சொல்லுங்கய்யா.
6: அம்மா, எனக்கு இன்றைய காலகட்டத்தில் நட்பு தான் சிறந்தது என்று வாதாட
5: வந்திருக்கிறேன்.
6: இந்த தலைப்பை ஒட்டி எனக்கு ஒரு கண்ணதாசன் பாடல் நினைவுக்கு வருகிறது. நான் 2 வரி சொல்லிவிட்டு அப்புறம் நான் விளக்கம் தருகிறேன்.
7: தந்தை தவறு செய்தான் தாயும்

0: அந்த நான்கு விலங்குகள் எது தெரியுமாமா? ஒன்று தாய் தந்தை, இரண்டாவது விலங்கு சகோதர சகோதரிகளின் விலங்கு, மூன்றாவது விலங்கு மனைவி என்ற விலங்கு, நான்காவது விலங்கு பிள்ளைகளின் விலங்கு. இந்த நான்கு விலங்குகளில் ஒரு மனிதன் என்ன சொல்றதுன்னு தெரியலமா. இதுக்கெல்லாம் ஆறுதல் தருவது, இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் ஆறுதல் தருவது நட்பு தான்மா. அதனாலதான் அந்த நட்பை நான் போற்றுகிறேன்.
1: இதுல எல்லாம் இவங்களுக்கு வரக்கூடிய நல்லது கட்டத்துல பங்கெடுக்கிறது உங்க பொறுப்பு தானே.
0: ஆமாமா, இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனைகளை குடும்பத்துல ஒருத்தன் சந்திக்கும் போது அதை வந்து வெளியே சொல்றது, அந்த ஷேரிங் பண்ணி அந்த ஆறுதல் அடைகிறது யாரு? நட்பு தானே. அவன் ஆறுதல் கூறுறதுனாலதானே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு இதா இருக்கு. இல்லைன்னா வேற லைன்ல வேற தவறான வழிகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு அந்த மனிதனுக்கு இருக்குல்ல. அந்த நண்பன் வந்து ஆறுதல் கூறினதுனாலதான் அவன் அங்க சந்தோஷமா இருக்கிறான்.
1: உறவுகள் யாரும் சொல்றது இல்லைன்னு சொல்றீங்க.
0: ஆமாமா, அதாவது காலகட்டத்துல பொருளாதார ரீதியாகவும் சரி, அவன் வந்து ஒரு மனிதனோ ஒரு பெண்ணோ அந்த குடும்ப சூழ்நிலையில் போற்றப்படுகிறார்களோ இல்லையோ தவிர தூற்றப்படுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து.
1: சரிங்கய்யா, சரிங்கய்யா. அதாவது உறவுகள்லாம் பக்கத்துல எங்க இருக்காங்க, பல பிரச்சனைக்கு காரணமால இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: மேம், என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா நட்பு அப்படிங்கிற ஒண்ணுதான் மேம் இன்றைய காலகட்டத்துல எல்லாருக்கும் தேவைப்படுது. ஏன்னா உறவுக்காரவங்க அப்படிங்கிறவங்க நம்ம பேர்த்ல

0: போதே கிடைச்சிருவாங்க மேம். மாமா மாமி பெரியமா பெரியப்பா சித்தி சித்தப்பா, நம்ம எதுவும் எஃபர்ட்டே போட வேண்டாம். நம்ம அம்மா அப்பா அவங்க நம்மள பிறக்க வைப்பாங்க, உடனே நமக்கு கொத்து கொத்தா ரிலேஷன்ஸ் அப்படிங்கறது கிடைச்சிருவாங்க.
1: கிடைச்சிருவாங்க, ஆனா இன்னைக்கு இருக்காங்களா தொடர்ந்து?
0: என்ன மேம்,
1: உறவுகள் அப்படிங்கறது நம்ம பிறக்கும் போதே நமக்கு கிடைச்சிருங்க, ஆனா இன்னைக்கு அந்த உறவுகளை நம்மளுடைய தலைமுறை எப்படி பாக்குறாங்க, அவங்க கூட பயணிக்கிறாங்களா தொடர்ந்து?
0: ஒரு எஃபர்ட் அப்படிங்கற ஒரு விஷயம் கூட போட வேண்டாம. ஆனா யோசிச்சு பாருங்க, நட்பு அப்படிங்கறதுக்கு தான் நிறைய எஃபர்ட் போடணும். யாரு நல்லவங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, நம்ம கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணுவாங்களா, அவங்க கடைசி நம்ம லைஃப் எப்படி மாறும். அதனால இப்ப இப்ப கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு உறவினர்கள் இருக்காங்க. நட்பு வட்டம் ஒன்னு ரெண்டு தான் மேம் இருக்காது, இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 10-15 பெருக்கிக்கிட்டா நல்லதுதான் மேம்.
1: ஆமா கண்டிப்பா பெருக்கிக்கிட்டா நல்லதுதான், ஆனா ஏன் அதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கறதையும் நம்ம யோசிச்சு பாக்கணும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்துகிட்டேதான் இருக்குது. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், நல்லா கேக்குதுங்களே, நீங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் அவலூர்ல இருந்து பேசுறேனே.
1: உங்க பேர் சொல்லுங்களே.
2: நந்தினி.
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களாமா?
2: கேட்டுட்டு இருக்கேன்.
1: அப்ப சொல்லுங்க, சட்டுப்புட்டுன்னு என்ன சொல்ல வந்தீங்க? இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா? உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தோழிகள்? நல்லா கேக்குது, மூணு அக்கா இருக்குன்னு சொன்னீங்க. உங்களுடைய தோழிகள் எத்தனை பேரு நான் கேட்டேன், பரவாயில்ல, அக்காங்களும் தோழிகளா இருக்காங்களோ என்னமோ. சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? உங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு 246-102-1, 240-102-1, இது வசந்த் தலைப்பில் அதுவா இதுவா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
7: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
8: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா அப்படின்னு விவாதிச்சுட்டு இருக்கோம். முதல்ல உறவுகளும் நண்பர்களும் குறைவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் நாம

0: கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். முதல் காரணமா சொல்றது நேரமின்மை. வேலை படிப்பு அப்படின்னு எல்லாத்துலயும் ஓடிக்கிட்டே இருக்காங்க பரபரப்பா. இந்த மாதிரி நேரத்துல நேரம் இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட தொழில்நுட்பத்தோட தாக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சமூக வலைதளங்கள்ல ரொம்ப நேரம் செலவிடுறாங்க. அதுல ரொம்ப நேரம் செலவிடுறவங்க இந்த உறவுகள்கிட்டயோ நண்பர்கள்கிட்டயோ கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பேசினாதான் என்ன, நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அழுத்தமே வராது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நேர்ல பாக்குறதுக்கும் போறது கிடையாது, மனம் விட்டு பேசுறதும் கிடையாது. சமூக வலைதளத்துல ஏதோ சோகமா இருந்தா அதை பார்த்தா சரியாயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரத்தை இப்படி வந்து கடத்துறாங்க. அதனாலதான் அது வந்து குறையுதோ அப்படின்னு கூட தோணுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உறவுகள்கிட்ட என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என்னோட குடும்பம் நல்லா இருந்தா போதும், என்னோட வாழ்க்கை அப்படி இருந்தா போதும் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு சுயநல மனப்பான்மை வந்தது கூட காரணமா இருக்கலாம். உறவுகள்கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்புறம் நமக்கும் பிடிக்கல அப்படின்னா ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அந்த இடத்துல வந்துருது. அப்ப நம்மளால பொறுமையை கடைபிடிக்க முடியாம ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுறோம், அதை அவங்க பெருசா ஆக்கிக்கிட்டு உடனே உறவை வந்து முறிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறக்கூடிய உறவுகளும் இருக்கிறாங்க. இன்னும் பெரிய பிரச்சனை உறவுகள்கிட்ட வந்து சொத்து பத்து தான், இது வந்து நிறையவே இருக்கு எல்லா இடத்துலயும். இணைப்புல வரக்கூடிய நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: மறுபடியும் வணக்கமா. உங்க பேரு?
1: ஹலோ, என் பேர் மாலதி, பெட்டாவதல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க மாலதி அம்மா, உங்களுடைய கருத்து என்ன?
1: என்னுடைய கருத்து வந்து உறவு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். அதை விட நான் வந்து நண்பர் அப்படிங்கிற வகையில நான் ஒரு ஃப்ரெண்டோட ரொம்ப உயிர் புயிரா இருந்தேன். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க.
0: நண்பர் தூக்கி எறிஞ்சிட்டாங்களா?
1: ஆமா, என்னுடைய லைஃப்ல நடந்தது. ஆனா அந்த நேரத்துல உறவுங்கறது நான் மத்த சொந்தங்களை சொல்லல, என்னுடைய தாய் என்னுடைய அக்கா அவங்க ரெண்டு பேரும் அந்த நேரத்துல அவங்க எவ்வளவுதான் சொன்னாங்க ரெண்டுனா ஒரு அளவோட இருக்கணும் அப்படின்னு எவ்வளவோ சொன்னாங்க. நான் அவங்கள எல்லாம் எடுத்து எனக்கு அவங்களோட என் தோழிதான் முக்கியம்னு இருந்தேன். ஆனா அவங்க வந்து ஒரு பாடத்தை எனக்கு கத்து கொடுத்துட்டாங்க. அந்த நேரத்துல எனக்கு எங்க அம்மாவும் எங்க அக்காவும் தான் எனக்கு உறுதுணையா இருந்து ஆறுதல் சொல்லி எனக்கு ஒரு நண்பர்களாகவும் அவங்க இனிமேலுக்கு எனக்கு வாழ்க்கையில எங்க அக்கா எங்க அம்மா தான் எனக்கு நண்பர்களும் அவங்கதான் உறவுகளும் அவங்கதான்.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா. அதாவது உறவுகளே நண்பர்களா இருந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்றாங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: ஐயா உங்க பேரு?
2: ஈரோட்ல இருந்து தங்கவேலுங்கம்மா.
0: தங்கவேல் ஐயா சொல்லுங்க.
2: நீங்க சொன்னீங்க உறவுகிட்ட பேசலானே. பேசுனா சண்டை வந்துருது.
0: பேசுனா சண்டை, பேசாமலே இருக்கிறது நல்லது. பேசலனாலும் சண்டை வந்துருமே.
2: தேவைக்கு பேசலாம். எல்லாரும் பேசிட்டு நட்பு நண்பர்கிட்ட கூட அதிகமா ஒன்னும் வரதில்லை பிரச்சனை. உறவுகிட்ட வந்து ஒண்ணு உறவுக்காரங்க வந்து நம்மள விட அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. அதாவது பணக்காரங்க வந்து நமக்கு உறவுகளா வேணும்னு எதிர்பார்க்கறோம், ஆனா நாம பணக்காரனா இருக்கக்கூடாதுன்னு
0: நினைக்கிறேன். சரிதான் சரிதான். ஒரு சில உறவுகள் அப்படி இருக்கிறாங்க, இன்னும் சில இடத்துல
2: இல்ல. ஒரு சிலர் தான் நம்ம சொல்றோம், எல்லா உறவுகளையும் ஒட்டுமொத்தமா நம்ம அப்படி கழிக்க முடியாது. நண்பர்களே அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனா உறவுகள் நட்பும் இல்லாம நம்ம இயங்கவே முடியாதுங்க. ஆதிக்கத்தினால ஒரு திருமண விழாவுக்கு போனா கூட ஒரு 10 நிமிஷம் பாத்துட்டு மத்த நேரம் எல்லாம் செல்போனை தான் கீழே குமிஞ்சு பாத்துட்டு இருக்காங்க. சுற்றியில என்ன நிகழ்வு நடைபெறதுன்னு யாருமே பாக்குறது இல்லை. அதனால நண்பர்கள் உறவுகள் எல்லாருமே தேவைதான் இன்றைய காலகட்டத்துல. அவங்க எல்லாம் இருந்தாலும் நம்ம வளர்ச்சி அடைய முடியும்.
0: அதிகம் தேவை,
2: தவிர்த்து பயணிக்கணும். நன்றிங்கம்மா.
0: நன்றி நன்றி. அதாவது ரெண்டு பேருமே தாங்க தேவை அப்படின்னு அவங்களுடைய கருத்தை வந்து பொதுவா சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ கட்சவின் மூலமா கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. முசிறியில இருந்து ஆறுமுகம். நட்பு தாங்க அது வந்து இந்த உலகத்துல ஈடு இணை செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு. வணக்கம். வணக்கம் ஐயா, இணைப்புல இருக்கீங்களே. வணக்கம்.
3: வணக்கம்மா. வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா, யாரு, எங்க இருந்து, எந்த பக்கம் பேச போறீங்க?
3: புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பேசுறாமா. நட்பு அதாவது நண்பர்களுக்கு ஒரு தனி பாணி இருக்கு, உறவுகளுக்கு தனி பாணி இருக்கு. என்னன்னா உறவுகளுக்கும் 40% அவங்களுக்கு, நண்பர்களுக்கு 40%, ஒரு 20% நம்ம மன நம்பிக்கை. ஏன்னா மன நம்பிக்கை, மனசு வந்து தடப்பட்டிருக்கணும். மனசுக்கு பணங்காசு கொடுத்தாதான் உறவுகளும், அவங்க கூப்பிட்ட நேரத்துக்கு நம்ம போனாதான் நண்பர்கள். இது வந்து மனம் இது மாறுபட்ட கருத்து. இது என்ன, மனசு வந்து தெளிவா நம்ம இது செய்யணும் செய்ய வேண்டாம் மனசுல தெளிப்பாட்டா போதும். ஏன்னா நண்பர்களும் அவங்களோட வேலைக்காக நம்ம பயன்படுத்துவாங்க, உறவுகளும் அவங்களுடைய

0: பண்ணாலும்
1: தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்க.
0: ஆனா அவசிய தேவை, நண்பர்களும் தேவை, உறவுகளும் தேவைதான். அது ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் காலங்கள் தான்.
1: சரிங்க, அதாவது கால சூழ்நிலை பொறுத்து உறவுகளா இருப்பாங்க இல்லைன்னா நண்பர்களா இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க. நீங்க அதிகம் தேவை அப்படின்னா எந்த சேர சொல்லுவீங்க?
0: அதிகம் தேவைன்னா உறவுகள் தான் சொல்ல முடியும்.
1: சரிங்க, நன்றி நன்றி அழைத்ததற்கு. வாங்க நேர்களே, நீங்களும் சொல்லலாம் இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா? 246-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.

0: இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா சொல்றதுக்கு இணைப்புல வணக்கம்.
1: மேடம் திருச்சி திருச்சி மாவட்டம் லால்குடி தலகா பெருவளம்பூர் பாத்திர கடை காமராஜ்.
0: சொல்லுங்கய்யா.
1: நட்பு தாங்க மேடம்.
0: கடை வச்சிருக்கனால எவ்வளவு நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்க
1: மேடம். உறவுங்கிறது வந்து நல்லது கெட்டது மட்டும்தான், நண்பேங்கிறது வந்து பாருங்க எங்கனாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கொள்ளுவாங்க, பார்த்தோட சாப்பிட்டியா டீ சாப்பிட்டியாம்பாங்க. உறவுகள் பணம் இருந்தா தான் வருவாங்க. நம்மள்கிட்ட மத்தவங்களை அறிமுகப்படுத்த கூட சங்கடப்படுவாங்க. அதே பணம் இருந்துச்சுன்னா மாமா

0: இல்ல இதை மத்தியான மாப்பிள அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்கள் தான் மேடம்.
1: ஓகே, அதாவது பணம் இருந்தா வாமா அப்படின்னு சொல்றவங்க கூட பணம் இல்லனா அப்படி போமான்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்படிப்பட்ட உறவுகள் தேவையில்ல, நண்பர்கள் தான் அதிகம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அப்படி வந்து ஒதுக்கிற முடியாது இல்லையா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளுடைய உறவுகள் எப்படி இருந்தாங்கன்னு யோசிச்சிங்கன்னா அந்த உறவுகள் இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணும் நிச்சயமா. ஏன்னா விளையாட்டு பொம்மை தானே அப்படின்னு ரொம்ப அலட்சியமா விட்டுறாம அது அப்படியே பொக்கிஷமா வச்சு பேர குழந்தைகளோட வருகைக்காக காத்திருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் அந்த காலத்தில் இருந்தாங்க இல்லையா? தாய் இருந்தால் துன்பம் இல்லை, தந்தை இருந்தால் தவிப்பு இல்லை, தங்கை இருந்தால் பிரச்சனை எதுவுமே இல்லை, தனிமை கிடையாது, அக்கா இருந்தால் அன்புக்கு பஞ்சமே கிடையாதுங்க, அத்தை இருந்தாங்கன்னா அச்சமே கிடையாது, சித்தி இருந்தாங்கன்னா சிரிப்புக்கு பஞ்சமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லிச்சு. அது சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ உறவுகள் கூட நம்ம இருந்தா என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது பாத்தீங்களா? அது வந்து இன்னைக்கு கிடைக்கல அப்படிங்கறதுனால தான் எது அதிகம் தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: மேடம் வணக்கம். வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கயா, யார் எங்க இருந்து?
2: நான் திருப்புராய்த்துறை முக்கம்புக்கு பக்கத்துல திருப்புராய்த்துறை இருந்து பேசுறேன். பேர் சங்கருங்க.
1: சொல்லுங்கய்யா.
2: என்னுடைய இது வந்து இந்த காலகட்டத்துல நட்பு தாங்க. எப்படி சொல்றேன்னா, ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் இறந்து போயிட்டாருங்க. அந்த தேவைக்கு வந்து எங்க சொந்தக்காரங்க கிட்டத்தட்ட 300-400 பேர் இருப்பாங்க. எல்லாம் அந்த ஒரு பிரச்சனைனால வந்து வந்ததே ஒரு 50 பேர் தான் வந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு. ஆனா என்னுடைய அண்ணன் பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 200-300 பேர் வந்தாங்க. அந்த சங்கம் குழு எல்லாம் வச்சிருக்காப்ல எங்க பையன் அண்ணன் பையன், அவங்க சார்பா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களே கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரல அன்னைக்கு செலவு பண்ணாங்க. நீ இருப்பா நான் பாத்துக்கிறேன்ட்டு எல்லாத்தையும் எடுக்கிறது கடைசி வேலை செஞ்சாங்க. ஒண்ணு நட்பு, இது வந்து நட்புங்க. ரெண்டாவது, நானே உடம்பு சரியில்லாம ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பெட்ல அட்மிட் ஆயிருந்தேங்க. பெட்ல 10 நாள் இருந்தேங்க. ஆனா உறவினர் யாருக்கும் சொல்லல, என் பையன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நட்புக்கு 2 பேர்த்துக்கு மட்டும் நான் போன் பண்ணங்க. எனக்கு போன் பண்ணாங்க, நான் போன் பண்ணேன், அவங்க நேரடியா வந்து பாத்தாங்க ஆஸ்பத்திரியில வந்து. அதனால வந்து இந்த காலகட்டத்துல வந்து 2026 நட்பு தான் மேடம் சிறந்ததுன்னு என்னுடைய
1: பாத்தீங்களா, வருஷத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்க. 2026 வந்து அவங்களுக்கு நண்பர்கள் தான் அதிகம் தேவை. ஆனா இது வந்து ஐயா சொல்றத கொஞ்சம் ஒத்துக்கலாம். உறவுகள் வந்து நம்ம மருத்துவமனையில இருந்தாலும் அந்த செய்தி நம்மளே நேரடியா சொல்லலைனாலும் யாரோ ஒருத்தர் மூலியமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சொன்னாங்களா நான் ஆஸ்பத்திரியில சேர்ந்திருக்கேன்னு, நம்ம ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னு சில உறவுகள் தட்டி கழிப்பாங்க. ஆனா நண்பர்கள் அப்படி இருக்கவே மாட்டாங்க. உடனே அச்சுச்சோ ஏன் நண்பனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஓடோடி போய் அவங்க மருத்துவமனையில பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அவர் சொன்னார் இல்லையா, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உறவுகள் வந்து விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா நண்பர்கள் வந்து அப்படி விடமாட்டாங்க. சண்டை போட்டுட்டு கூட இருப்பாங்க நண்பர்கள்ட்ட. ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனைனா, டே ஏன் நண்பனே நீ வந்து சண்டை போட்டுட்டியா அரிசிட்டியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நிப்பாங்க. உறவுகள் வந்து அப்படி நிக்கிறது கொஞ்சம் எதிர்பார்க்கறது வந்து நிப்பாங்களான்னு கேட்டா கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். ஆனா சில உறவுகள் வந்து இருப்போம் நாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு போறாங்க. நினைப்புல வரக்கூடிய நேயர் வணக்கம். ஹலோ,
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்,
3: நான் தேனி மாவட்டத்தில் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க ஐயா, உங்க பேரு?
3: என் பேர் கனி. கனி மேடம்.
1: கனி ஐயா சொல்லுங்க, ரொம்ப சிந்தனையில இருப்பீங்க போலவே, உறவுகள் சொல்லலாமா நண்பர்கள் சொல்லலாமான்னு.
3: இப்போதைக்கு மேடம் உறவா இருந்தாலும் சரி, பணத்தையும் பணம் மதிக்கிறாங்க. பணம் இல்லைன்னா அப்படி நிறைய அப்படி வெளியே போயிடுறாங்க மேடம். பச்சை பேச மாட்டேங்கிறாங்க, பச்சால பேச மாட்டேங்கிறாங்க மேடம். பணத்தையே மேடம் முன்ன வைக்கிறாங்க.
1: ஓஹோ, நிறைய அனுபவத்துல இருந்து சொல்றீங்க.
3: ஆமா மேடம், ஆமா.
1: ஆனா என்னன்னா, நம்மள சுத்தி அப்படி இருப்பாங்க, ஆனா அவங்கள கூட நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். சொல்ல மாதிரி உறவுகளை வந்து நம்ம தேர்வு செய்ய முடியாது, அவங்க வந்து தொடர்ந்து நம்ம கூடயே தான் வந்துட்டே இருப்பாங்க. ஆனால் நண்பர்களை வந்து நீங்கள் கொஞ்ச நாள் பழகி பார்த்து, சரி இவங்க நல்லவங்க, பணத்துக்காக நம்மக்கிட்ட பழகலை, நம்மளுடைய குணத்துக்காக தான் நம்மக்கிட்ட பழகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த நட்பை நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கோங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம்மா.
4: வணக்கம் மேடம்.
1: உங்கள் பேருமா?
4: உமாராணி மேடம், காவேரி நகர், பெட்டாத்தலை காவேரி நகர்.
1: எப்ப பெட்டவாத்தலையில இருந்து இந்த தோழிகள் படையெடுத்து வந்துட்டு இருக்கீங்களே?
4: இப்ப பேசினாங்க தோழிகள், மாலதிங்கிறவங்க, உங்களுக்கு நான் தான் போன் பண்ணி பண்ண சொன்னேன். நானும்
1: பாத்தீங்களா,
4: எங்க தோழிகளுக்கும் நிலையத்து மூலயமா எல்லாத்தையும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிக தோழிகளை விளம்பரப்படுத்த போறேன் நான் நிறையா.
1: அடாடா உமாமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி அப்படியே தொடர்ந்து நீங்க செய்யுங்க. சொல்லுங்களேன்.

0: வந்து அதிகம் தேவைன்னு நினைக்கிறீங்க?
1: எனக்கு தோழிகள் தாங்க மேடம்.
0: உங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கவே வேணாம், நிறைய தோழிகளை அறிமுகப்படுத்துற, நீங்க எப்படி விட்டு கொடுப்பீங்க?
1: நிஜம்தாங்க மேடம், தோழிகள்கிட்ட மனசு விட்டு பேச முடியும். சொந்தக்காரங்கள்ட்ட பேசணும்னாக்கா அதே நம்மளை திருப்பிடுவாங்க, வேற மாதிரி தூத்தி விடுற மாதிரி பேசிடுவாங்க. மனசு விட்டு பேசுறவங்க தோழிகள் தான் எனக்கு நிறைய. சொந்தம்னாக்கா நம்ம அம்மாவை தவிர வேற எதுவும் நம்ம நினைக்க முடியாது, அம்மா தான்.
0: சொந்தம்னா அம்மா மட்டும்தான்.
1: அம்மா தான், மனசு விட்டு பேசலாம், அவங்கள்ட்ட ஒரு சொல்யூஷன் கேட்கலாம், எதா இருந்தாலும். அந்த வகையில தாய் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும். அடுத்தது நம்ம பிள்ளைங்க. ஏன்னா இப்ப செல்போன் இதா போனதால யாருன்னு சொந்தம்லாம் பக்கத்துல கிடையாது, எட்டா இருக்கிறதுனால எல்லாம் போன் மூலியமா பேசுற மாதிரி தூரத்து சொந்தமா போயிட்டாங்க எல்லாமே.
0: அதான் பக்கத்துல இருந்தாலும் தூரமாயிட்டாங்க.

0: தூரத்து சொந்தமா போயிட்டாங்க எல்லாமே. அப்பாற்பட்டது இருந்தாலும் நம்மளுக்கு ஆதரவா இருக்கு, நம்ம கேக்குறதே நம்மளுக்கு.
1: சரிமா சரிமா,
0: எப்படி நான் பெரும்பாலும் நினைக்கிறது தோழிகள் தான் நம்மளுக்கு.
1: நேரம் ஒதுக்கி பேசுறாங்களா தோழிகள்?
0: இருக்குப்பா, நாங்க செத்த நேரம் வேலையை முடிச்சுட்டோம்னாக்கா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுவோம்.
1: எப்படி அக்கம் பக்கத்துல இருக்கிறனால உட்காந்து பேசுவீங்க? ஒருவேளை தூரத்துல இருக்கிற தோழிகள் எல்லாம் எப்படி உங்கள்ட்ட தொடர்பு கொள்றாங்களா?
0: கேட்டுக்குவோம். ரொம்ப பழகனவங்களா இருந்தாங்க, சென்னையில இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் பேசிக்குவேன். திருவானைக்காவல்ல எங்க தோழிகள் இருக்காங்க, இங்க இருந்து குடி மாறி போயிட்டாங்க, அவங்கள்ட்டே நான் போன் பண்ணி பேசிக்குவேன், எப்படி இருக்கீங்க என்னன்ட்டு. ஆடி மாசம் வந்தாக்கா வாங்க, வீட்டுக்கு வாங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் நம்ம பக்கம் தானுங்களா, கோயிலுங்களா, வரப்ப வர சொல்லிடுவாங்க. அதனால தோழிகளை நான் ரொம்ப விரும்புவேன்.
1: சரிமா,
0: சொந்தம் ஒரு பத்திரிகை வச்சா போனா வாங்க அப்படிங்கறதோட சரி. அவங்க எல்லாம் தோழிகள்னா நம்ம கண் துடைக்கவும் வருவாங்க நம்மளுக்கு.
1: சரிமா, ஒரு விசேஷம் அப்படின்னா பத்திரிக்கை வைக்கிறதோட சரிங்க, ஆனா அங்க வந்து பல தரப்பட்ட வேலைகளை வந்து செய்யறது, முன்னெடுத்து செய்யறது என்னுடைய தோழிகள் தான். அதனால அவங்க பக்கம் தான் நான் பேசுவேன்னு சொல்லிருக்கிறாங்க. உமாமா,
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

9:55 ஆயிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இதுவரைக்கும் நேயர்கள் பேசினதுலேயும் சரி, அவங்க வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னதை வச்சும் பார்த்தோன்னா 25 பேர் வந்து நட்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நண்பர்கள் தான் இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை அப்படின்னு, 18 பேர் உறவுகள் தான் இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்க 1-2 பேர் வந்து என்ன என்னோட சொந்தக்காரன்ட்டே நீ பிரச்சனை பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது 1-2 பேர் வந்து கேட்டாங்க அப்படின்னா அது உறவு. ஆனால் ஒரு ஊரே வந்து ஏன் நண்பன்கிட்ட பிரச்சனை பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் வந்து நண்பர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்பவுமே நான் வந்து ஒரு கவிதையை சொல்வேன், உனக்காக இருப்பேன் என்பது குடும்பம், உனக்காக மட்டும் இருப்பேன் என்பது காதல், எனக்கு என்ன அதான் நீ இருக்கியே அப்படிங்கிறது தாங்க நட்பு. அப்படிப்பட்ட அந்த உண்மையான நட்பு தான் இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியா காலை 10 மணி. இப்ப நம்ம கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரான்சில் நடைபெறும் G7 நாடுகளின் வருடாந்திர உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை இன்று சந்திக்கிறார். இதில் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதாரம், வரி விதிப்பு, சர்வதேச நலன் சார்ந்த கலந்துரையாடல்கள் உள்ளிட்டவை இடம்பெறவுள்ளன. சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற பாரத் இனோவேட்ஸ் 2026 நிறைவு நாள் விழாவில் உரையாற்றிய அவர், தொலைநோக்கு பார்வையையும் மாற்றத்தையும் உருவாக்கும் அடித்தளமாக இந்தியா திகழ்வதாக எடுத்துரைத்தார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் ஆளுநர் திரு R.B. அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. இதனிடையே தமிழக சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்வாகியுள்ள பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி 2வது நாளாக இன்றும் சென்னை கலைவாணர் அரங்கில் தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கான தடையில்லா சான்றிதழ் உரிமம், புதுப்பித்தல் உள்ளிட்டவைகளுக்கு இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் நடைமுறை வரும் 1ஆம் தேதி அமல்படுத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 2026 முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியிருக்கிறார். சமுதாய நலனிற்காக தன்னார்வத்துடன் பணியாற்றுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் தகுதியுடையோர் அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தேர்வு செய்யப்படுவோருக்கு வரும் சுதந்திர தினத்தன்று விருதுகள் வழங்கப்படவுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டி மையத்தில் வருகின்ற 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு பிரபல தனியார் நிறுவனங்கள் பங்கேற்கும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இந்த முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்ட மேற்படிப்பு வரை படித்து வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பினை பெறலாம் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கௌரி சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் லீட்ஸில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு நடுவுலையும் கூட வானொலிய உற்ற தோழனா ஏத்துக்கிட்டு அது கூடவே பயணிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கத்தோடு உற்சாகம் தரக்கூடிய பாடல்களும் இதோ வந்தாச்சு. திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இது போடு ஆட்டம் போடு.

கேட்க இலக்கணம் பறக்கிற நம்ம திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல இன்னைக்கு 12:10 நண்பகல்ல காத்திருக்கு பிரபஞ்சம் முக்கிய பிராணா அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை சங்கீத சாரல். 12:10 நம்ம முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல அந்த நேரத்துல திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தோழிகளை வரவேற்கிற நேரம். மங்கை உலகத்துல இன்னைக்கு கவனம் கமலமா உருண்டைய ஒருத்தங்க உருட்டி கொடுக்க அது கைமாறி கைமாறி எல்லாரும் வாய்க்கும் போன அந்த நிலா சோறு சாப்பிட்ட அனுபவங்களை தோழிகள்

0: இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதவில்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்லயும் நாம கேட்டுட்டு இருக்கிறது போடு ஆட்டம் போடு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இதுவரைக்கும் தனக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உற்சாகத்தை நமக்கு அள்ளி தந்தது போடு ஆட்டம் போடு. முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் கேட்டிருந்த நேயர்களும் இதுவரை நம்மோடு சேர்ந்து பயணிச்சாங்க, அவங்களுக்கு நன்றி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் கைபேசி செயலியிலும் இப்ப நாம கேட்கலாம் இருவட பாடல்கள். உன்னிகிருஷ்ணன் குரல்ல காதலன் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் இதோ.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: 10:41 கடந்து பயணிச்சுட்டு இருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 காத்திலன் திரைப்பட பாடல்களோடு இனி SP பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்கள் பாடல். இதோ
0: உங்களுக்கு தெரியும்.

0: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்கு கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டில் கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
5: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிர்ப் லோகோ தக் பானி பஹஞ்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹத் படா மூவ்மெண்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹை.
4: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
9: இருபடுபாடுகளுக்கு ஏற்று இணைஞ்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இப்போ காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பவதாரணி குரல்கள்ல பாடலிதோ.

காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இனி பவதாரணி விஜய் குரல்கள்ல பாடல் இதோ.

காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இப்போ மலேசியா வாஸ்தேவன் சித்ரா சுரேந்தர் குரல்கள்ல பாடலை கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.1 இருபட பாடல்களை கேட்டாச்சு. இனி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க உங்களோட நாங்க காத்திருக்க நேரம் 11 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். நாட்டில் 2025-26 நிதியாண்டில் பாதுகாப்புத்துறை உற்பத்தி 1.78 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்ற ஆண்டோடு ஒப்பிடுகையில் இது 15.6% கூடுதல் என்றார். சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற பாரத் இனோவேட்ஸ் 2026 நிறைவு நாள் விழாவில் உரையாற்றிய அவர், தொலைநோக்கு பார்வையையும் மாற்றத்தையும் உருவாக்கும் அடித்தளமாக இந்தியா திகழ்கிறது என்றார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டங்களிலும் வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி இன்று தொடங்குகிறது. வரும் 24 தேதி வரை காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை உள்ளிட்ட அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் தீர்வாயத்தில் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மத்திய பணியாளர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நடத்தப்படுவதாகவும், இதனை இளையோர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் 25வது புத்தக கண்காட்சி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 25வது நெய்வேலி புத்தக கண்காட்சி வருகிற 19ஆம் தேதி மாலை தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்புத்தக கண்காட்சியில் கடலூர் மாவட்டத்திலிருந்து பல்வேறு பள்ளிகளிலிருந்து வரும் மாணவர்களுக்கு இலவசமாக பார்வையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்புத்தக கண்காட்சியினை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார்கள். அனைத்து ஏற்பாடுகளும் நெய்வேலி இந்தியா பழுப்பு நிலக்கரி நிறுவனம் செய்து வருகிறது. கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
1: மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் சங்கர் சுப்பிரமணியன் தைவானின் ஹுசேன் ஹாங்கை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் கிரண் ஜார்ஜ் இந்தோனேஷியாவின் ரிச்சி ரிசாடோவுடன் மோதுகிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 12 மணிக்கு.

0: நேரம் இப்போ 11:03 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. மாறும் வானிலை, மாறும் மனநிலை, காலநிலையின் மாற்றத்தில் புதுசு புதுசா பாடல்கள் நம்மளோட அன்றாட வாழ்வியல்லிருந்து அகன்றாலுமே இன்னைக்கோ மனசை விட்டு அகலாம கல்வெட்டு எழுத்துக்களா நிலைச்சிருக்கு. இசையோடு வரிகளையோ ரசிச்சு ரசிச்சு கேட்ட பிறகோ சலிக்காம மீண்டும் மீண்டும் நாட செய்யும் விருப்ப பாடல்கள்லாம் கேட்கலாம் இனி எஃப்எம் ரெயின்போ 102.1. திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசு.

0: மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: விருப்ப பாடல்களா கேட்கறதுக்கு உங்களோட நாங்க நிகழ்ச்சிக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 இந்த எண்ணுக்கோ, இல்லைனா நாங்கெல்லாம் புதுசா வர நேயர்கள் அப்படின்னா 240-102-1 இந்த நம்பருக்கோ டயல் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேளுங்க. இது உங்களோட நாங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: நிகழ்ச்சியின் முதல் நேயரா நம்மளோட இணையறாங்க. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்த?
6: திருச்சி மாவட்டம் நாவலூர்ல இருந்து தாமரை பேசுறீங்க மேடம்.
1: தாமரைமா, நாவலூர்ல இருந்து பேசுறீங்க, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கும் மேடம்.
1: சாப்பிட்டீங்களா? ஓ, ரொம்ப நல்லா இருக்கும்.
6: சாப்பிட்டோம் மேடம், சாப்பிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம்.
1: ஓ, வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா வயல்ல?
6: ஆமாங்க மேடம், கருது எடுத்துட்டு இருக்கோம்.
1: சரி, கருது எடுத்துக்கிட்டே நல்ல பாடல்கள்லாம் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவோட, இல்லையா?
6: ஆமாங்க மேடம்.
1: சரி, என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு?
6: எனக்கு கிழக்கு கரை வந்து உனக்கென பிறந்தாங்க மேடம்.
1: சரிம்மா, நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்குமா. இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்மா.
6: நன்றி மேடம்.
7: எனக்கென பிறந்த

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
3: நேரம் இப்போ 11:20 ஆச்சு. திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கக்கூடிய உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இனி

0: நம்மோடு அடுத்த நேயரா இணைகிறார். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: தாய்லூர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: ஜோதிமா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
1: மனிதன்ல இருந்து பாட்டு, காலே காலே முரத்து காலே, அந்த பாட்டு கூட.
0: சரிம்மா, நீங்க கேட்டு பாட்டு வந்துட்டே இருக்குமா? இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்மா.
1: ஆ சரி மேடம், வணக்கம்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை,

0: வளர்ச்சி மக்கள் நலன்.
1: பதினோரு மணி 25 நிமிடம். இனி உங்களோட நாங்க என்ன நம்மோடு இணையறாங்க. வணக்கம்
2: அன்பு தோழிக்கு, இனிய காலை வணக்கம் மேடம். சோவனப்பட்டது மாலா சிதம்பரம். நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்லா இருக்காங்க மேடம்.
1: சரி, அந்த பக்கம் எப்படி இருக்கு? மழை
2: ஜாஸ்தியா அடிச்சிட்டு இருக்கீங்க மேடம்.
1: வெயில் ஆஸ் யூஷுவல். இந்த ஜூன் முழுக்க வெயில் இருக்கும்.
2: நாங்க மேடம்
1: ஜூன் முழுக்க வெயில் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் மாறும். திருச்சியை பொறுத்த வரைக்கும் 365 நாளும் வெயில் கேரண்டீட் அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட இருக்கும் இல்லையா? சரிம்மா, என்ன பாடல் வேணும் சொல்லுங்கம்மா.
2: பாடல் வந்து மின்சார கண்ணா. உன் பேர் சொல்லா செய்தான், உள்ளம் உருகா செய்தான்,
1: சூப்பர். நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குமா. எனக்கு வந்ததுக்கு நன்றிகள்மா.
2: தேங்க்யூ.

0: நேர்களை இதுவரைக்கும் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்கள் கேட்டு ரசித்தோம். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?
5: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633131.
7: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: That's right.
0: தன்னோட விருப்ப பாடலை கேட்கறதுக்கு உங்களோட நாங்க என இணைறாங்க. வணக்கம்.
10: வணக்கம் மேடம், நாங்க தஞ்சாவூர்ல இருந்து குணசுந்தரி பேசுறேன்.
0: குணசுந்தரிமா, நீங்க பேசுறதும் எனக்கு கேக்குது, நான் பேசுறதும் எனக்கு திருப்பி கேக்குது.
10: இந்த ஒரு நிமிஷம் மேடம், தள்ளி வேறேன். ஆ சொல்லுங்க மேடம்.
0: நகந்து வந்துட்டீங்களா? ஆ, இப்ப கிளியரா இருக்கு பாத்தீங்களா?
10: சரிங்க.
0: சரி, என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு?
10: யூடியூப் படத்துல இருந்து சந்தோஷம் சந்தோஷம்.
0: சரிம்மா, நல்ல சந்தோஷமான ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க. உங்களோட இணைந்து நாங்களும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கோம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றிகள்மா.
10: தேங்க்யூ.
0: SP பாலசுப்ரமணியம் குரலில் யூத் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்கலாம்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தன்னோட விருப்ப பாடலை கேட்கறதுக்காக உங்களோட நாங்க என இப்போது இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் தத்தமங்கலம் ராஜகோபால்.
1: ராஜகோபால் ஐயாக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
2: 16 வயதில் படத்திலிருந்து செவந்தி பூ மடிக்கா பாட்டு போடுங்க.
1: சரிப்பா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்பா.
2: நன்றிங்கம்மா.
1: மலேசியா வாசுதேவன் பி. சுசிலா பாடின பாடலை கேட்கலாமா?

0: காற்று அலையில் விருப்ப கானங்கள் இனிய கானங்கள்லாம் தன்னோட விருப்பமா கேட்டுட்டு இருக்காங்க நம்மளோட நேயர்கள். இனி நம்மோட இணையறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாவலூர் குட்டப்படியிலிருந்து சத்யாங்க.
0: சத்யாமா, நாவலூர் குட்டப்பட்டில இருந்து. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். முதல் முறையா பேசுறீங்களோ?
1: ஆமாங்க.
0: சரி சரி,
1: வாய்ப்பு நன்றி கொடுத்ததுங்க.
0: சரி சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க?
1: எங்களுக்கு மறுமலர்ச்சி படத்துல இருந்து நன்றி சொல்ல உனக்கு சாங்குங்க.
0: சரிம்மா, நீங்க கேட்டு பாட்டு வந்துட்டே இருக்குமா? இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்மா.
1: நன்றி.
0: எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடின இந்த பாடலை கேட்கலாமா?

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
4: இசையோடு இதமாய் பயணிக்கும் நேரம் 11:48. நம்மோட உங்களோட நாங்கள இணையறாங்க. வணக்கம்
5: ஜெயந்தி மேம். வணக்கம்.
4: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: எனக்கு வந்து ஐயா படத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்தேன் அந்த பாட்டு.
4: இன்னைக்கு வந்த காலர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பாடல்களா கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க உட்காந்து செய்யறதுக்கே. சரிங்களா? ரெடியா இந்த பாடல கேக்கலாமா? இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்மா.
5: நன்றி நன்றி மேம்.
4: கே கே சாதனா சர்க்கம் குரலில் ஐயா திரைப்படத்திலிருந்து பரத்வாஜின் இசையில் இந்த பாடலை கேட்கலாமா?

0: உங்களோடு நாங்கள இனி இணைறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராஜேஸ்வரி
0: பேசுறீங்க. சொல்லுங்க. அன்னக்கிளி படத்துல இருந்து உங்களுக்கான பாடல கேட்டலமா? எல்லாரும் சேர்ந்து என்னப்பில வந்ததுக்கு நன்றிகள்மா.
1: நன்றிங்கம்மா.

0: இன்னைக்கு மங்கை நூலகம் நிகழ்ச்சியில கவளம் கவளமா உருண்ட சோறை பரிமாறி திண்ணையிலேயோ கொல்லையிலையோ உட்காந்து அம்மாவோட சேர்ந்து குடும்பத்தோட உட்காந்து சேர்ந்து தோழிகள் எப்படி நிலா சோறு சாப்பிட்டாங்க அப்படிங்கிற அனுபவத்தை பகிர்ந்துக்க போறாங்க. மங்கை நூலகத்துல நீங்களும் பங்கெடுக்க சுழி 431 இந்த முன்னிணைப்பினோடு 246-102-1 அறிமுக நேரா இருந்தா 240-102-1 இந்த எண்களை தொட்டு வர தயாராகலாம். நண்பகல் 12 மணி ஆயாச்சு, இப்ப நம்ம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். பிரான்சில் நடைபெறும் G7 நாடுகளின் வருடாந்திர உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை இன்று சந்தித்து பேசுகிறார். இதில் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதாரம், வரி விதிப்பு, பரஸ்பர சர்வதேச நலன் சார்ந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. தமிழக

சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ஆர் பி அர்லைக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. இதனிடையே சட்டமன்றத்தின் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களை திரு ஜே சி டி பிரபாகர் நியமனம் செய்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு நிர்மல்குமார், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் திரு ராஜேஷ்குமார், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது உள்ளிட்டவை குறித்து இக்குழு முடிவெடுக்கும். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிப்பிற்கு தடை விதிக்க இயலாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தகுதி நீக்க கோரிக்கை நிலுவையில் உள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு எதிராக அஇஅதிமுக தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் 25வது புத்தக கண்காட்சி நாளை மறுநாள் நடைபெறுகிறது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் தென்னிந்தியாவின் 150 பதிப்பகங்கள் தங்களது படைப்புகளை காட்சிக்கு வைக்க உள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மனு வழங்கி பயன்பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் கூறியுள்ளார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ரக்ஷிதா சந்தோஷ் முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் மலேசியாவின் கிசோனா செல்வதுரையை 21-14, 24-22 என்ற செட்களில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: அப்பா, இந்த சிட்டிக்குள்ள வண்டி ஓட்டிட்டு வர்றதுக்குள்ள எவ்வளவு சிரமம். ஆரன் சத்தம், நல்ல மூச்சு காத்து இல்ல, டிராபிக்ல சிக்னல்ல நிக்கும் போது எவ்வளவு சிரமப்பட வேண்டியதா இருக்குது. காத்துல நச்சு புகைதான் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிளாஸ்டிக் நுண்துகளும் அதிகமாயிடுச்சுன்னு ஒரு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, சீனால குவாங்சோ, சியான் இந்த மாதிரியான பெருநகரங்கள்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வான்பரப்புல கண்ணுக்கு தெரியாத பிளாஸ்டிக் மேகங்களோட பிடியில சிக்கி இருக்கதா ஒரு புதிய ஆய்வு சொல்லுது. சீனா அறிவியல் அகாடமியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த நகரங்களோட வான்பரப்புல இருக்கிற நுண் பிளாஸ்டிக், அதாவது நானோ பிளாஸ்டிக்னு சொல்றோம் இல்லையா, இந்த துகள்களை ஆய்வு செஞ்சப்போ ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. முன்னாடி கணிக்கப்பட்டதை விட கூடுதலா, அதாவது 2-6 மடங்கு அதிகமா இந்த துகள்கள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. காத்து நிலையா இருக்கும் போதே கூட சாலையில போகக்கூடிய வாகனங்களால பிளாஸ்டிக் துகள்கள் மறுபடியுமா வளிமண்டலத்துக்குள்ள போகுது. சின்ன அளவுல இருக்கிறதுனால இந்த துகள்கள் நீண்ட நேரம் காத்துல தங்கி மேகங்கள் உருவாக தூண்டுகோலா அமையுதுன்னு சொல்றாங்க. இதனால பிளாஸ்டிக் துகள்கள் மழையா பொழிஞ்சு அது உருவாகாத இடங்களுக்கும் கூட பரவக்கூடிய அபாயம் இருக்குதான். பெருங்கடல்கள், உணவுப் பொருட்கள், ஏன் உடல் உள்ளுறுப்புகள் வரைக்கும் கூட பிளாஸ்டிக்கோட நுண்துகள்கள் புகுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. வளிமண்டலத்துல இதோட தாக்கம் குறைவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த பிளாஸ்டிக் துகள்கள் 200 நானோமீட்டர் அளவுக்கு காத்துல பரவி இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. கடந்த சில ஆண்டுகளா பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பூமியோட ஒவ்வொரு பகுதியிலையும் பரவி வரக்கூடிய உலகளாவிய பிரச்சனையா மாறி இருக்கு. இந்த பிளாஸ்டிக் துகள்கள் உலகளாவிய காலநிலையை எப்படி மாத்தும்னு இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா மேகங்கள் உருவாகிறதுல இது முக்கிய பங்கு வகிக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது மனித ஆரோக்கியம், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கவலை தெரிவிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த துகள்கள்லாம் இப்ப நம்ம பயன்படுத்துற பிளாஸ்டிக்னால ஆனது இல்ல, இதுவரைக்கும் பயன்படுத்தணும் இல்லையா,

0: ஒரே மாதிரி சாப்பாடை தினமும் சாப்பிட்டா நமக்கு சலிப்பா இருக்கும்ல, அதே மாதிரி தாங்க ஒரே மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்டாலும் சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். பல வகையான உணவு எப்படி நாக்குக்கு பல சுவைகளை தருதோ அதே மாதிரி வானொலி நிகழ்ச்சிகள் மனசுக்கு பலவிதமான அனுபவங்களையும் கூடவே அறிவையும் சேர்த்து தருது. இப்படி அறுசுவை உணவா தரமான நிகழ்ச்சிகளை படைக்கிற நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நமக்காக அடுத்தடுத்து காத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு இப்ப நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மொட்டை மாடியிலயோ புறவாசலையோ வீட்டு முற்றத்திலேயோ உட்கார்ந்துகிட்டு கதை கதையா பேசி அன்பா சமைச்ச சாப்பாடை ஆசையோடு பரிமாற ருசிச்சு நிலவ ரசிச்சுக்கிட்டே சாப்பிடுற அந்த நிலாசோறு தொடர்பான சுகமான அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம்னு தோழிகளுக்கு அழைப்பு விடுக்குது இன்றைய மங்கையர் உலகம். 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவத்தை நமக்கு தர காத்திருக்கு பாப் கார்னர். மடல்கள் தாங்கி வந்த மதுரை கீதம் பண்பலைய அலங்கரிக்கும் பிற்பகல் 1 மணிக்கு. மாநில செய்திகள் நம்மை தேடி வரும் பிற்பகல் 1:45. மிட் டே நியூஸ் 2. முருங்கைய பெரும் காயா இலையா விற்பனை செய்யறதை விட மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாற்றுவதன் மூலமா அதிக வருமானம் பெற முடியும். வருஷம் முழுக்க முருங்கையிலிருந்து வரக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கான வாய்ப்பையும் இது உருவாக்குது. உள்நாட்டிலையும் ஏற்றுமதி சந்தையிலையும் நல்ல விலையை பெறதுக்கு உதவி செய்து இப்படி விவசாயிகளோட வருமானத்தை உயர்த்தி பொருள் வீணாவதை தடுத்து புதிய தொழில் மற்றும் சந்தை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய முருங்கையில் மதிப்பு கூட்டுதல் பற்றி நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு இன்னைக்கு பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் பங்கேற்க வராங்க தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவன இணைப்பேராசிரியர் டாக்டர் வி சந்திரசேகர் அவர்கள். சுவாசத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய யோகா மனசுல அமைதியையும் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் விதைக்க உதவி செய்யுது. இதை நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக சுவாசத்தில் அமைதி வாழ்வில் மகிழ்ச்சி அப்படிங்கிற தலைப்புல கிராம சமுதாயத்தில் இன்னைக்கு பிற்பகல் 2:30 பங்கேற்க வராங்க யோகா ஆசிரியர் எம் யுவராணி அவர்கள். செவிக்கு விருந்து படைக்கிற நம்ம திருச்சி வானொலியோட ரசிகர்கள் அன்பா ஆசையா படைச்ச கடிதங்களையும் மின்னஞ்சல்களையும் இன்னிசையோடு கோர்த்து விருந்தாக்க வருது இசைத்தூரல் பிற்பகல் 3 மணிக்கு. நேயர்களை விளையாட வரவேற்கும் 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். பொன் மாலையோட அழக ரசிக்கலாம் 5 மணிக்கு. ஆரவாரம் செய்யலாம் 6:00. மாநில செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் 6:30. இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே லீட்ஸ்ல நடைபெற இருக்கிற ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2026 நேரடி வர்ணனைய மாலை 6:40 தொடங்கி ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். வர்ணனைக்கு இடையில 7:10 தேனி மாவட்ட செய்தி மடல், 7:15 தமிழ்ல செய்திகள், 7:25 திருச்சி சாரதாசின் உழவர் உலகம். இன்றைய நிகழ்ச்சிகளை இயற்கையோடு இணைவோம் தொடர்ல அகற்றுவோம் ஆகாய தாமரை அப்படிங்கிற தலைப்புல கிரீன் நீடாமு ராஜவேலு அவர்களுடனான சந்திப்பு அரங்கேறும். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். நியூஸ் அட் 9:09. 9:15 செய்தி சுடர். இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்க ரசிக்க இணைந்து இருக்கலாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: அதிகாலையில் சேவலை எழுப்பி அதுக்கு என்று சொல்லுகிறேன்.
2: இப்படி தொடங்கி
3: ஒரு சனம் தூங்கிருச்சே,
2: இப்படி நிறைவடையும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தொடரும் இது.
1: அதிகாலையில் சேவலை எழுப்பி
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
5: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
0: அப்படிங்கறத நம்ம வாழ்க்கையில காலம் காலமா அனுபவிச்சு ரசிச்ச ஒரு இனிமையான வழக்கங்க. முழுநிலா நிறைஞ்ச வானத்தை பாத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே குடும்பத்தோட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு இருக்கிற சுகமே தனி. அதுலயும் அந்த சாப்பாட்டோட சுவை இன்னும் கொஞ்சம் கூடினது மாதிரி இருக்கும். அப்படி நாம சுவைத்த நிலா சோறு பத்தி தோழிகளே பகிர்ந்துக்கலாம். 4:31 இந்த முன்னிணைப்பெண்ணோடு 246-102.1 இந்த எண்ணையும் அறிமுக நேராயிருந்தா 240-102.1

0: இந்த இணையம் தொட்டுவர தயாராகலாம். இது நமக்கான நேரம் மங்கை உலகம் நிகழ்ச்சியில முதல்ல இணையக்கூடிய தோழி வணக்கம்.
1: என்ன
0: அப்படி ஒரு உற்சாகம் நிலா சோறு சாப்பிட்ட அனுபவத்தை எல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கா?
1: கண்டிப்பா நிறைய இருக்கு, நிறைய
0: சுருக்கமா சொல்லிடலாமா?
1: சொல்லாம்
0: சொல்லுங்களேன்.
1: ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலே அன்னைக்கு நைட்டு எல்லாருமே கும்பலா ஒன்னா சேர்ந்துருவோம், ஒரே இடத்துலதான் சமைப்போம், ஒன்னா சேர்ந்துதான் சாப்பிடுவோம். அதுவும் இலை சாப்பாடுதான், எல்லாரும் சேர்ந்து உட்காந்து வெளியில பாய் விரிச்சு இல்லாட்டி ஏதாவது துணி இருந்தா விரிச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒன்னா வட்டமா உட்காந்து அப்படிதான் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம்.
0: கடைசியா எப்ப நிலசர் சாப்பிட்டீங்க?
1: பிள்ளைங்களை வர சொல்றதுக்காக வீட்டுல கோழி இருந்தா கூட கோழி அடிச்சு பிள்ளைங்களை வர சொல்லி பிள்ளைங்க பேர பிள்ளைங்க பசங்க எல்லாரும் ஒண்ணா. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கோம் அப்படிங்கறதுக்கு காத்துறதுக்கு கூட இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு.
0: சிறப்புமான
1: சந்தோஷம்.
0: நான் கூட எப்பயோ சாப்பிட்ட ஞாபகம் எல்லாம் பகிர்ந்துக்குவாங்கன்னு நினைச்சோம். முதல் நேராவே வந்து இது இப்பவும் சாத்தியம் தான் மனசு வச்சா முடியும் நிரூபிச்சிருக்கீங்க.
1: கண்டிப்பா அடிக்கடி அதை நடத்திக்கிட்டே இருப்போம் நாங்க.
0: சிறப்பு
1: ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு அன்னைக்கு நைட்டு இருந்து எல்லாரும் தனியா நான் சமைச்சு சொந்தக்காரங்களும் இருப்பாங்க நாங்களும் சேர்ந்து அந்த மாதிரி சமைச்சு எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னா உட்காந்து.
0: பண்டிகை நடக்கிறப்பெல்லாம் நிலா இருக்குமா?
1: கண்டிப்பா இருந்தாலும் இல்லாட்டியும் நாங்க நிலா சோறு தான்.
0: நிலா என்னடா நிலா, நாங்களே நிலா சோறு தான். சரிமா, நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு நன்றி. நிலவு வந்தா என்ன வரலன்னா என்ன, நாங்க நம்ம அடிக்கிற லூட்டி தாங்க முக்கியமானது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. தோழிகளே நீங்க சொல்லுங்க, அந்த மேகமூட்டத்துக்கு நடுவுல எட்டி பாக்குற அந்த நிலா, அது கூட உட்கார்ந்துகிட்டு அதுக்கு கொடுக்கறாம சாப்பாடை நம்ம மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அதிகமா சாப்பிட்டு ஐயோ கையில உருட்டி கொடுத்தனால ரொம்ப சாப்பிட்டுட்டேமா அப்படின்னு தவிச்ச அனுபவங்கள் இருந்துச்சுன்னா உடனே உங்களுடைய அலைபேசி எடுத்துக்கோங்க. 4431 இந்த முன்னிணைப்பினோடு 240-102-1 இந்த என்ன அறிமுகமாக காத்திருக்கிற தோழிகள் தொட்டு வரலாம். இப்ப இனிப்புல ஒருத்தங்க இருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
2: வேர்பட்டியில இருந்து பேசுறோம். கண்ணகியா, நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க நல்லா இருக்கோம், எப்படி இருக்கீங்க? அடுத்து எப்ப பௌர்ணமி வரப்போகுது? இப்பதான் அமாவாசை தாண்டி வானம்லாம் அப்படியே பளிச்சுன்னு இருக்குது.
2: அந்த காலத்து சாப்பாடுதான்.
0: சரி, உண்மையாவே நிலா சோறுலாம் நம்ம இப்பவும் பண்ண சாப்பிட முடியுமா? எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, முத்தத்திலயோ புறவாசல்லையோ உட்காந்துகிட்டு வட்டமா உட்காந்துகிட்டு நிலாவை பாத்துக்கிட்டே கதை சொல்லிக்கிட்டு சோறு உருட்டி கொடுத்து சாப்பிட்டு.
2: நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இப்பதான் வீதிங்கிறதே இல்லாம எல்லாரும் ரோடா போயிருச்சு. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது மணலா இருக்கும், வீதி வீதியா சொல்லுவாங்க. வீதியில எல்லாருமா உட்காந்து நம்ம காட்டுகள்ல விளையிற துவரம் பருப்பு போட்டு கடைஞ்சு பருப்பு கடைஞ்சு ரசம் வச்சு பருப்பு வச்சு எல்லாருமா கூட்டா ஒரு வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஒரு இடத்துல உள்ளதான் சாப்பாட்டை வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் மேம். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்களுக்கு எல்லாம் அப்படிதான் சாப்பாடு போடுவாங்க, சாப்பிடுவோம். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒருத்தர் வீட்டு போட்டுப்பாங்க.
0: நீங்க கடைசியா முழு நிலவுல உட்கார்ந்து அப்படி நிலா சோறு சாப்பிட்டிருக்கீங்களா எப்போ?
2: அப்படி நிலா சோறு நாங்கதான் இன்னமும் நாங்க வந்து வெத்தையில போய் உட்காந்து ஏதாவது நல்ல பிரியாணி போட்டா வீட்டுல ஏதாவது சிக்கன் இதெல்லாம் வாங்கினா அப்படியே எடுத்துட்டு போய் வெத்தையில உட்காந்துக்கிட்டு இப்ப போன வாரம் கூட சாப்பிட்டோம்.
0: அப்ப கூட
2: நிலா வெளிச்சம் அப்படியே நல்லா வெத்தையில உட்காந்து இருக்கிறதுக்கு நிலா வெளிச்சம் அடிக்கிறதுக்கும் சூப்பரா இருக்கும்.
0: சரி சரி, அப்பனா நீங்களும் இன்னைக்கு கூட நினைச்சா நம்ம வந்து நிலாசோறு சாப்பிடலாம் தான் சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு நன்றிமா. என்னங்க நீங்க நிலா சோறு சாப்பிடறதெல்லாம் என்ன பழைய கதையா? இப்ப கூட நாங்க நினைச்சா பண்ணுவோங்க, அது எந்த நேரம் நினைச்சாலும் பண்ணுவோம். முழு நிலவு தான் வரணும்னு தேவையில்ல, சின்ன நிலவா இருந்தாலும் சரி அந்த பெரிய நிலவை பாத்துக்கிட்டே கூட சாப்பிடுவோன்ற மாதிரி தான்.

எல்லா தொழில்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையெல்லாம் ஒரு பௌர்ணமியில உட்காந்துக்கிட்டு அந்த வெளிச்சத்துல நிலவு ரசிச்சுக்கிட்டு சாப்பிட்ட அனுபவங்கள் இருந்துச்சா, இல்ல என்னைக்காவது இதை செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? தோழிகளே பகிர்ந்துக்கலாம், தொட்டுவாங்க. இது நமக்கான நேரம், மங்கை உலகம்.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய பாரமே சோத்ர லக்த.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: 12:20 கடந்து பயணிச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அப்படியே ரொம்ப உற்சாகமா நிலா சோறு பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, நிலா வந்தாலும் வராட்டியும் நாங்க அப்படிதாமா ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் தான் நிறைய தோழிகள் சொல்றாங்க. இப்ப வரக்கூடிய தோழி, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: யார், எங்கிருந்துமா?
5: திருச்சியில இருந்து பேசுறேன், முத்துக்குமாரி.
4: இப்பதான் மொதல் தடவையா பேசுறீங்களா?

0: நாம குடும்பத்துக்கு உங்களை வரவேற்கிறோம், பண்பலை குடும்பத்துக்கு.
1: இவ்வளவு
0: நாள் ஏன் பேசல எங்க கிட்ட? உண்மையாவே பௌர்ணமியில உட்கார்ந்தாங்க சாப்பிட்டோம்பா அப்படின்னா அது எப்போ?
1: எங்க ஃபேமிலியோட, எங்க அம்மா அப்பா எல்லாருக்கூடையும் திருப்பூர்ல எங்க அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப ஊருக்கு போன இப்ப கடைசியா சாப்பிட்டேன் என் தம்பி, எங்க அம்மா அப்பா எல்லாருக்கூடையும்.
0: எப்போ அது?
1: லீவ்ல அது மேடம்.
0: இப்ப இந்த லீவ்லயா? எனக்கு ஒரே ஒரு ரகசியம் மட்டும் சொல்லுங்க. என்னதான் நம்ம சந்தோஷமா உட்காந்து சாப்பிடறதா இருந்தாலும் இவ்வளவு பாத்திரத்தையும் எடுத்துட்டு போகணும், அப்புறம் திரும்ப கொண்டு வரணும், ஆனா எப்படி இது சாத்தியமா இருக்கு? நிறைய பேர் சொல்றப்ப இதுக்காக இவ்வளவு தூரம் செய்வாங்களா அப்படின்னு.
1: நல்லா இருக்கும் மேடம், ஜாலியா இருக்கும்.
0: என்னென்ன
1: கதையோட உட்காந்து சாப்பிடறது, குழந்தைங்களோட ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த இயற்கை காத்துல உட்காந்து சாப்பிடறது நல்லா இருக்கும்.
0: பாருங்க, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீங்க சொல்றதை கேட்டுட்டு அதுவும் முதல் முறையா பேசுறீங்க, கண்டிப்பா எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. நிகழ்ச்சியில இருந்ததுக்கு நன்றிமா.
1: ரொம்ப மேடம், தேங்க்ஸ் மேடம்.
0: கண்டிப்பா நம்மளோட பண்பலை நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து நீங்க கேளுங்க, நீங்களும் பங்கேற்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒருக்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: யார், எங்க இருந்து?
2: நான் கண்ட்ரோல் மாட்டு ராஜமூர்த்தி பேசுறேன்.
0: மா, நீங்க உங்களோட வானொலி பெட்டியோட ஒலிய கொஞ்சமா குறைச்சுக்கலாங்களா? அப்பதான் நீங்க பேசுறது தெளிவா கேக்கும். நீங்க நிலா சோறு சாப்பிட்டிருக்கீங்களாமா?
2: நான் எங்க பிள்ளைங்களோட, பேர பிள்ளை மருமையன், பேர பிள்ளைங்களோட 15 நாளைக்கு முன்னாடி கூட எப்ப வந்தாலும் நிலாச்சோறு தான், எங்க வீடே நிலாச்சோறு மாதிரிதான்.
0: பாருங்களேன்,
2: பிள்ளைங்க எல்லாம் மருமைங்க, பேர பிள்ளைங்க எல்லாம் வந்தா எங்க மக வந்துச்சுன்னா பிரியாணி போடும், கோழிக்குழம்பு வைக்கும், மீன் வறுக்கும், எல்லாம் சேர்ந்து. எங்க காலே பெரிய காலு, இந்த கால எல்லாத்தையும் ரவுண்டா உட்காந்து எங்க மக குழம்பு எல்லாம் வச்சு பிரியாணி ஆக்கி.
0: ஆனா வீட்டுக்குள்ள உட்காந்தா நிலா தெரியாதே?
2: இருக்கட்டும், அது ஒரு நிலா தானே, நமக்கு குழந்தைகளே ஒரு நிலா தான்.
0: பரவாயில்ல,
2: பிள்ளைகளே, மகன், பேர பிள்ளைங்க, நீங்க, நீங்களும் அதுல ஒண்ணு.
0: சிறப்பு சிறப்பு,
2: நீங்களும் எங்களுக்கு நிலா தான்.
0: ஆமா, நீங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிற, நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிற எல்லா நேர்களுமே எங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரங்கள் தான், சரிங்களா?
2: நீங்க நீங்க பார்த்தாவே, உங்களை பார்த்தாவே நிலா தான் எனக்கு.
0: ரொம்ப சிறப்புமா,
2: எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு நிலா மாதிரி சிரிப்பு அவ்வளவு பொலிவா இருக்கு. எனக்கு உங்களை பாக்கணுங்கிற ஒரு ஆசையில நிலா மாதிரி இருக்கு.
0: இந்த சந்தோஷம்
2: என்ன, நீங்க இருக்கிறதாங்க நிலம்மா.
0: நீங்க வந்துட்டு நிகழ்ச்சியில பங்கெடுக்கிற ஒரு ஒரு நேயருமே எப்படின்னா ஒரு நட்சத்திரம் மாதிரி. நம்மளோட பண்பலையோட நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து ரொம்ப சிறப்பா மாத்துறீங்க. நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு நன்றி. தோழிகளே, இன்னும் கூட நேரம் இருக்கு, தொட்டு வாங்க, உடனே உங்களுடைய அலைபேசி எடுங்க. 4-3-1 இந்த முன்னிணைப்பினோட 246-102-1 அறிமுக நேரா இருந்தீங்கன்னா உங்களை வரவேற்க காத்திருக்க 240-102-1 இது நமக்கான நேரம்.
3: Hey, trippin' up, trippin' up, trippin' up, hey, trippin' up, trippin' up, trippin' up, hey, trippin' up, trippin' up, trippin' up.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்க.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
7: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
8: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
10: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண

0: மூலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: 12:31 ஆக போகுது. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்மோட இணைக்கூடிய தோழி, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வருகமா, யார் எங்கிருந்து?
3: ராஜேஸ்வரி பேசுறேன். இப்பதான் பேசுறேன்.
2: வாழ்த்துக்கள்மா, உங்களை நம்ம பண்பலைக்கு
3: வரவேற்கிறோம்.
2: சரிமா, நீங்க எப்ப கடைசியா நிலம் சார் சாப்பிட்டீங்க?
3: நிலா சோறு எல்லா மாசமும் சாப்பிடலாமா? அது சாப்பிடுறது வந்து ஒரு நிலா ரசிச்சுக்கிட்டு அழகா பாத்துக்கிட்டு சாப்பிட்டு அது ஒரு தனிப்பட்ட இதுதான்.
2: சரி, எல்லாரும் சொல்றாங்க எப்பயோ சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. எப்படி மாசம்
3: நமக்கு வந்து நம்ம கோயில் பக்கம் இருக்கனால அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு சாப்பிடுறது, குடும்பத்தோட வீட்டுல சாப்பிடுறது, கோயில் போக முடியலன்னா
2: பாருங்களேன்.
3: நீங்க
2: அடுத்த முறை பேசும்போது கொஞ்சம் இனிப்பு இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்கம்மா. இப்ப கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. இப்ப கேக்குது. நம்ம பண்பலையில இணைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள்மா. நன்றி நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு. இன்னொரு தோழி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. அவங்க யாரு, என்ன சொல்ல போறாங்கன்னு இப்ப நம்ம கேட்டுடலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம். புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர்ல இருந்து ஜோஸ்பின் மேடம்.
2: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம். இந்த மாசம் கடைசியில வரப்போற நிலாவை எதிர்பார்த்து காத்திருக்கோம். நீங்க எப்படி?
4: நாங்களும் அப்படிதாங்க மேடம். ஆனா எங்க வீட்டுல சேர்ந்து சாப்பிடறதுக்கு ஆள் தான் இல்ல, எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. நாங்க இப்ப கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு எல்லாரும் நிலாச்சோறு சாப்பிட்டு.
2: சரி,
4: ஆனா சின்ன பிள்ளையில வந்து அதை நிறைய அனுபவிச்சிருக்கோம். பிள்ளை பக்கத்து வீட்டோட சேர்ந்து நிறைய அந்த அனுபவங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.
2: ஆமா. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா கதையெல்லாம் சொல்றது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாயிருக்குன்னு சொல்லலாம்.
4: ஆமாங்க, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்படிதான் எல்லாரும் சேர்ந்து பெரியவங்க எல்லாம் கதை சொல்லுவாங்க. அந்த காலத்துல என்ன நடந்துச்சு, இந்த பேய் கதை இந்த மாதிரி எல்லாம் சொல்லி சேர்ந்து சாப்பிடும் போது கொஞ்சம் பயம் சந்தோஷம் எல்லாமே இருக்குங்க மேடம். அப்ப
2: எது சொன்னாலும் நம்புற வயசுல இதெல்லாம் பார்த்து நம்ம நம்பிட்டு இருந்திருப்போம். அதை இப்ப நினைச்சு
4: சிரிப்பா இருக்கும். எங்களுக்கு எப்படின்னா, இப்ப நாங்க 1 வருஷம் ஆயிடுச்சு மாடியில உட்காந்து சாப்பிட்டு. நாங்க மாத்தூர் ரவுண்டானாவுக்கு பக்கத்துல இருக்கோம். பிளைட் வந்து இறங்குறது ஏறுறது எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். அது அது ஒரு ஜாலியா இருக்கும். மொட்டை மாடியில உட்காந்து அந்த நிலாசோறு சாப்பிடும் போது, அந்த பிளைட்ட பாத்துக்கிட்டு சாப்பிடுறது, இறங்க போகுது ஏர்போர்ட்ல போய் இறங்க போகுது, அடுத்தது ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு
2: நிலா தெரியுது.
4: ஏர்போர்ட் எங்களுக்கு தெரியாது, ஆனா இறங்குறது ஏறுறது அந்த இது தெரியும். ஒரு குறிப்பிட்ட தூரம் தெரியும்
2: வானத்துல இருக்க எல்லாத்தையும் பார்த்து ரசிப்பாங்க அப்படின்னு.
4: கண்டிப்பாங்க மேடம். அந்த நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்க்கும் போது அது ஒரு ஜாலியா இருக்கும். இது இனிமே அடுத்த வரப்போற இதுக்கு கண்டிப்பா சாப்பிடணும்னு முடிவு எடுத்துட்டேன் நானு.
2: சரிமா, சரி. நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றிமா.
4: நன்றி, நன்றி.
2: இன்னைக்கு நிகழ்ச்சியில தோழிகள் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நிலாசோறு சாப்பிடுறது எல்லாருக்கும் சாத்தியம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. இணைந்து இருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மங்கிர் உலகம் கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்ப நிறைவா நம்ம கூட நீர் இணையர். வணக்கம்.
4: வணக்கம் மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
3: யார் எங்க இருந்து நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
4: நான் பெரம்பலூர்ல இருந்து ஜெயந்தி பாண்டி என்ன சொல்றீங்கம்மா?
3: எப்ப கடைசியான எல்லாம் சொல்லி சாப்பிட்டீங்க?
4: நாங்களாம்மா இப்ப லாஸ்ட் மந்த் பிள்ளைங்க எல்லாருமே லீவ்ல எல்லாரும் வந்திருந்தாங்களா? அப்ப வீட்டுல வந்திருக்கும் போது எங்களுக்கு வந்து வீட்டுல பின்னாடி வந்து கொல்லப்பக்கம் இருக்குது. அதனால நாங்க அங்கதான் எல்லாம் விளையாடுறது போனது வந்தது எல்லாமே நாங்க அங்கேதாம்மா. பிள்ளைங்க எல்லாம் நைட் ஆனா அங்கதான் போயிடுவோம். நல்லா இருக்கும். அங்க பின்னாடி பெரிய மாமரம் இருக்கு கொல்லையில. அதனால அந்த மாமர காத்துக்கும் அந்த நிலா வெளிச்சத்துக்கும். அதுவும் என் பேர 2 வயசு தான் குட்டி பையன், அந்த ஆட்டம் போடுவான் அவனுக்கு. அங்க அப்பார்ட்மெண்ட்ல சென்னையில இருந்ததுனால இங்க வந்தா அவனுக்கு நல்லா இருக்கும். நாங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அங்க பின்னாடியே உக்காந்துக்குவோம் அப்படியே.
3: சிறப்புமா, இன்னைக்கு நிறைவு நேரா நீங்க பங்கெடுத்திருக்கீங்க நிகழ்ச்சியில, இணைஞ்சதுக்கு நன்றி. தோழிகள் இன்னைக்கு நிலா சோரோட ரகசியம் பத்தி நமக்கு தெரியப்படுத்தினாங்க. அவங்க எல்லாருக்கும் நாம நன்றி சொல்லிக்கலாம். இப்போ தமிழ்ல செய்திகளை கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இணைஞ்சே இருப்போம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர்

0: திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த விவாதத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளது. ஜெர்மன் அதிபர் திரு ஃபெர்ட்ரிக் மெர்சுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் ராணுவ திறன் கடந்த 12 ஆண்டுகளில் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு தொழில்நுட்பம் உள்நாட்டு தயாரிப்பின் மூலம் பாதுகாப்புத்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த நிதியாண்டில் 1,78,000 கோடி ரூபாய் அளவிற்கு தளவாட பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 15.6% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2013-14 நிதியாண்டில் இருந்ததை விட தற்போது உள்நாட்டு ஆயுத தளவாட உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுற்றுச்சூழல் சார்ந்த அனைத்து அம்சங்கள் மற்றும் ஊட்டச்சத்து எரிசக்தி போன்றவற்றிற்கு நிலம்தான் அடித்தளமாக திகழ்கிறது என்பதை மனதில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்து வருங்கால சந்ததியினருக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்த மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பயிர்கழிவு மேலாண்மைக்காக நடப்பு நிதியாண்டில் 544 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். முதற்கட்டமாக 272 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்கழிவுகளை எரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் தில்லியில் உள்ள 14 மாவட்டங்களில் பயிர்கழிவு எரிப்பு தடுப்பு படையினர் கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறினார். நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி 53 பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையத்தின் தலைவர் திரு அபிஷேக் தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் விளைபொருட்களின் பட்டியலில் 500-க்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். அமெரிக்கா, பிரேசில், சீனா, ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் போட்டி உள்ள நிலையிலும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக திரு அபிஷேக் தேவ் தெரிவித்தார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாராணா பிரதாப் சுயமரியாதை, சுதந்திரம், தேச அர்ப்பணிப்பு போன்றவற்றின் அடையாளமாக திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். தாய்நாட்டை காப்பதிலும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதிலும் அவர் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டது இல்லை எனவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவது தொடங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும்.

0: நடவடிக்கைகள்.
1: போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு குறித்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சீனா, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இந்தியா மொனாக்கோ இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ இளவரசர் திரு ஆல்பர்ட்டுடன் பிரான்சில் ஆலோசனை நடத்திய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடல்சார் பொருளாதாரம், புத்தாக்கம், நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இந்தியா மொனாக்கோ இடையேயான உறவுகள் வரும் ஆண்டுகளில் வளர்ச்சியடையும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, பிஜேபியைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் ஆகியோருக்கு புதிய அமைச்சர்களாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். மத்திய அரசின் வேளாண் மின்னணு சந்தை திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்று மதுரை மாவட்ட விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: ஆரம்ப கட்ட காலத்துல கவர்மெண்ட் முயற்சி எடுத்து ஒழுங்குமுறை போட்டு எங்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. விவசாயிகளுக்கு ஆன்லைன்ல பணம் ஏத்துறது வந்து எங்களுக்கு ஃபீஸபிளாகவும் இருக்கு. மறைமுகம் ஏலம் வச்சு எடுக்கிறது வந்து எங்களுக்கு நிறையாவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது.
3: தேங்காய் கொண்டு வந்து விக்கிறது, கொப்பரை விக்கிறது, தேங்காய் வந்து ஒரு சிலருக்கு ஏலம் இருக்கிறது, ரெண்டு வேலையுமே நடக்குது. இங்க வந்து வாரத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேங்காய் ஏலமும், புதன்கிழமை கொப்பரை ஏலமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு விவசாயிகள் ஒத்துழைப்போடு இது தொடங்கினா இது கொஞ்சம் வெற்றிகரமா தமிழ்நாட்டிலே கூடுதலா கொள்முதல் பண்ணிக்கிறது.
4: இந்த ரெண்டு வருஷமா அங்கே வர்றோம், விவசாயிகளுக்கு நன்மையா தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு பேங்க்ல பணம் ஏத்தி விட்டுறாங்க ஒரு வாரத்துல, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கமிஷன் இல்ல, வரி இல்ல, எதுவும் இல்ல, அதனால பரவாயில்ல.
1: குஜராத் மாநிலத்தில் பேருந்தும் சரக்கு லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். வதோதரா ஹோலால் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நேரிட்ட இந்த விபத்தில் காயமடைந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து மாநில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. அமெரிக்காவின் கன்சாஸ் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி 3 கோல் அடித்தார். இதன் மூலம் உலகக்கோப்பை போட்டிகளில் 16 கோல் அடித்த ஜெர்மன் வீரர் மிரோஸ்லாவ் க்ளோஸின் சாதனையை மெஸ்ஸி சமன் செய்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஆஸ்திரியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வென்றது. பிற போட்டிகளில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகலையும், நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக்கையும் வென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 24-22 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் கிசோனாவை வென்றார். இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இஷான் பட்நாகர், ஸ்ருதி மிஸ்ரா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவு கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இங்கிலாந்தின் லுகாபோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வடமாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: அறிவு பொதி சுமக்கும் நூலகம், இது திருச்சி வானொலி. நேரம் நண்பகல் 12:50.
6: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 இலினி.

One, two, three. Pop corner. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: are you?
1: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
2: நேரம் இப்பொழுது 1 மணி. கேட்கலாம் இனி
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் இன்று பிரான்ஸ் நாட்டில் முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு நட்புறவு மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பரஸ்பர நலம் சார்ந்த பிராந்திய சர்வதேச விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனைகளை மேற்கொள்ள உள்ளனர். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக

சுயசார்பு நிலையுடன் புதுமை தொழில்நுட்பங்கள், படைப்பாற்றல் திறன், உள்நாட்டு உற்பத்தி திறனுடன் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வான், நிலம், கடல் மார்க்கங்களிலும் நம் நாட்டின் ராணுவ திறனின் செயல்பாட்டை சமூக வலைதள பதிவில் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட உயர் தொழில்நுட்பங்களுடன் தேசிய பாதுகாப்பிற்கும் சுயசார்பிற்கும் ஒரு வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 2025-26 நிதியாண்டில் பாதுகாப்புத்துறை உற்பத்தி 1.78 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்ற ஆண்டோடு ஒப்பிடுகையில் இது 15.6% கூடுதல் என்றார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. இதனிடையே சட்டமன்றத்தின் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களை திரு ஜே சி டி பிரபாகர் நியமித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு நிர்மல்குமார், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் திரு ராஜேஷ்குமார், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது உள்ளிட்டவை குறித்து இக்குழு முடிவெடுக்கும். அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க இயலாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. தகுதி நீக்க கோரிக்கை நிலுவையில் உள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு எதிராக அஇஅதிமுக தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருள்மிகு சாந்தநாயகி சமேத ஸ்ரீ திருவெல்லீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். மக்கா ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ரஷிதா சந்தோஷ் முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்தி அறிக்கை மணி 1:45.

நேரம் இப்பொழுது 1:04 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. வெள்ளை நிற திரையில் கருப்பு வெள்ளை பிம்பங்கள், காதுகளில் வந்து மோதியதோ வண்ணமயமான ராகங்கள், டிஜிட்டல் இறைச்சல் இல்லாத யுகத்தில் தேனாய் வந்து பாய்ந்த பாடல்கள், இலக்கண வரம்பை மீறாத வரிகள், இசைக்கு உயிர் கொடுத்த குரல்கள், இன்றும் இதய துடிப்பில் வலம் வரும் பழைய திரை இசை பாடல்கள், மதுர கீதமாய் மடல் வழி விருப்ப பாடலாய். நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டிருக்காங்க, தாய் சொல்லை தட்டாதே. இந்த படத்திலிருந்து இருக்கக்கூடிய பாடல். மணப்பாறை காமராஜ் நகர் வீரமணி கமலா தமிழரசன் சித்ரா பவித்ரா ஜியா ஹர்திக் தாருண்யா யாகவி வர்ஷா ஹேமா சபரிவாசன் செந்தில் ஹரி ஹரிணி குணா தேசிகா தர்ஷா தர்ஷி விஷாந்த் பார்த்திபன் நித்யஸ்ரீ ஐஸ்வர்யா ஹரிசுதன் சந்திரசேகர் ஆகியோர்.

0: பக்கமில்ல மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
5: ஒரு மணி பத்து நிமிடம் ஆச்சு. இணைஞ்சிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம் இனிய திரை இசை பாடல்கள், மதுரை கீதமாய் விருப்ப பாடலாய். இனி வரக்கூடிய பாடல் நினைத்ததை முடிப்பவன். இந்த திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடலை தன்னோட விருப்ப பாடலா எழுதி கேட்டிருக்காங்க. நாமக்கல் கொடிக்கால் புத்தூர், ஆர் முத்துசாமி, அகிலாண்டேஸ்வரி, நாகதேவி, கௌஷிக் ஆகியோர்.

மதுர கீதத்தின் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க நெல்லை பாலா, சங்கர், சித்ரா, சதாசிவம் குடும்பத்தார். இவங்க கேட்கக்கூடிய பாடல் பாத காணிக்கை. இந்த திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடியிருக்காங்க இந்த பாடலை. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில கண்ணதாசனின் வரிகளில் அமைந்திருக்கிறது இந்த பாடல்.

திருச்சி கல்லுக்குழி கா முருகேசன், மு அம்பிகா, மு காயத்ரி, மு காமாட்சி இவங்க எல்லாருமே பாக பிரிவினை திரைப்படத்திலேருந்து இந்த பாடல் தான் எங்களுடைய விருப்ப பாடல் ஒலிபரப்புங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மதுரை கீத பகுதிக்காக. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் அமைந்த இந்த பாடலுக்கு டி எம் சவுந்தரராஜன், பி லீலா குழுவினரோட பாடியிருக்காங்க கண்ணதாசனின் வரிகளை நிறைவுபடுத்த. கேட்கலாமா இந்த பாடலை?

மதுர கீதத்தின் அடுத்த பாடலாக ஒலிக்கிறது ஏம் ராஜா ஜிக்கி குரலில் புகுந்த வீடு திரைப்படத்திலிருந்து இருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலை தன்னுடைய விருப்ப பாடலாக தெரிவித்து கடிதம் மூலமாக எழுதியிருக்காங்க. திருச்சி மன்னார்புரம் நல்ல குப்பன், என் விசாலாட்சி, என் அழகப்பன் ஆகியோர்.

0: வசந்த மாளிகை திரைப்படத்திற்கு ஆர்டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய இந்த பாடலை கேட்டும் சிறுகாம்பூர் குறிஞ்சி நகர் ஆர் கிருஷ்ணன், மதியழகன், மதுபாலன், இளஞ்செழியன், தரணி, தன்யா, தமிழ் அமுதன், செந்தமிழ் செல்வி, அபிராமி, அமர்நாத் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க.
1: திருச்சி சாரதாசு காத்திருங்கள். உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
3: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
2: உண்மையாவா?
3: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட்.
4: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
5: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc Honors Agriculture 4 Years, BSc Honors Horticulture 4 Years. சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
7: திருச்சி சாரதாசு.

0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: புரட்டை, சைனஸ், காது சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ், தலைநகர், திருச்சி.

0: சிகிச்சை பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: இளையான்குடி இக்பால், சித்தி கஜிதா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா இவங்க கேட்டிருக்காங்க இமயம் திரைப்படத்துலேருந்து. கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் குரலில் அமைந்த இந்த பாடலை

0: இனிமையான திரையிசை பாடல்கள் கேட்டு ரசித்தோம். மதுரை கீதத்தில் மடல் வழி விருப்ப பாடல்களாய் நேர்களே, உங்களோட விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னா அகில இந்திய வானொலி நிலைய இயக்குனர் மதுரை கீதம் பகுதி திருச்சி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்பலாம்.
1: ஹலோ, சொல்லு கார்த்தி.
2: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
2: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
2: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
2: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
2: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
2: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
2: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
2: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: நேர்களை, உங்கள் நினைவிற்கு 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் முருங்கையின் மதிப்பு கூட்டுதல், தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் வி சந்திரசேகர் அவர்களுடன் நேர்முகம். இதனைத் தொடர்ந்து கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் சுவாசத்தில் அமைதி, வாழ்வில் மகிழ்ச்சி, யோகா ஆசிரியர் எம் யுவராணி அவர்களுடன் நேர்முகம். சில நொடிகளில் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சலாகக்கூடிய மாநில செய்திகளை கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இன்று பிரான்சில் நடைபெறுகிறது. தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறு வடிவமைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. லக்னோவில் இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீசுகிறது.

0: நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சுயசார்பு நிலையுடன் புதுமை தொழில்நுட்பங்கள், படைப்பாற்றல் திறன், உள்நாட்டு உற்பத்தி திறனுடன் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வான், நிலம், கடல் மார்க்கங்களிலும் நம் நாட்டின் ராணுவ திறனின் செயல்பாட்டை சமூக வலைதள பதிவில் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட உயர் தொழில்நுட்பங்களுடன் தேச பாதுகாப்பிற்கும் சுயசார்பிற்கும் ஒரு வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய திறன்மிகு நிலைப்பாடுகளால் நாட்டின் பாதுகாப்புத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி கண்டு வருவதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரான்ஸ் நாட்டில் முக்கிய பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு நட்புறவு மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்கவுள்ளனர். பரஸ்பர நலம் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனைகள் மேற்கொள்கின்றனர். G7 நாடுகளின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி செயல்திட்ட அமர்வுகளிலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் வாண்டர்லேயனுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளையும், ஜெர்மனி தலைவர் ஃபிரெட்ரிச் மெர்சுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் வெளியிட்டுள்ளார். எல்லைப் பகுதியில் எதிரிகளின் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி, துல்லிய தாக்குதலின் ஆற்றல், வான்வழி தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாத தாக்குதல், நக்சல் தீவிரவாதத்தை வேரோடு களைந்தது, வடகிழக்கு மாவட்டங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தியது உள்ளிட்டவை தேச பாதுகாப்பில் முன்னோடி நாடாக இந்தியாவை நிலைநாட்டியதாக பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் வருடாந்திர பாதுகாப்பு உற்பத்தி சென்ற நிதியாண்டில் சாதனை அளவாக 1,78,000 கோடி ரூபாயாக அதிகரித்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த ஆக்கப்பூர்வமான 15.6% வளர்ச்சி முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அதிகம் என்றும் அவர் கூறினார். 2013-14 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் உள்நாட்டு தளவாட உற்பத்தியும் 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியா மொனாக்கோ நாடுகள் இடையேயான நட்புறவு வரும் காலங்களில் புதிய உயரங்களை எட்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ நாட்டு இளவரசருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்த அமைச்சர், நிலையான வளர்ச்சி, நீல பொருளாதாரம், படைப்பாற்றல் திறன், புதிய தொழில்நுட்பங்களில் அந்நாட்டுடனான நட்புறவை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசித்ததாகவும் எடுத்துரைத்தார். இயற்கை வளங்களுக்கு புத்துயிர் ஊட்டுவதோடு எதிர்கால சந்ததியினரின் பாதுகாப்பிற்கு வழிகோலும் வகையில் நலிவடைந்த நிலங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச பாலைவன தடுப்பு தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 26 மில்லியன் ஹெக்டேர் பயன்பாடற்ற நிலங்களை மீட்டெடுக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் கூறினார். வெள்ளம் உள்ளிட்ட பேரிடரை கையாள்வதில் ஈரநிலங்கள் முக்கிய பங்காற்றுவதை அவர் சுட்டிக்காட்டினார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் செயலாற்றி வரும் நிலையில் நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து முன்னெடுத்து சென்றது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. கலாச்சார பெருமையையும் மக்களின் நம்பிக்கையையும் ஆன்மீகத்தையும் கலைத்திறனையும் பறைசாற்றும் வகையில் அயோத்தி ராமர் கோவிலில் 2024 ஜனவரி மாதம் ஸ்ரீ ராம்லல்லா பிரதிஷ்டையை பிரதமர் பிரம்மாண்டமாக நிகழ்த்தியது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. 2021 மக்களுக்காக திறக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் வழித்தடத்தின் மூலம் காசி விஸ்வநாதர் ஆலயமும் கங்கை ஆறும் இணைக்கப்பட்டு பக்தர்கள் அனைவரையும் ஈர்த்துள்ள சிறந்த ஆன்மீக தளமாக இது உருவெடுத்தது. காசி தமிழ் சங்கமம் நிகழ்வு கலாச்சார பாரம்பரியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று திருச்சி கட்டிடவியல் பொறியாளர் திரு லோகநாதன் கூறுகிறார்.
2: கடந்த 12 வருடங்களில் நமது பாரதத்தை உன்னத தேசமாக மட்டுமில்லாமல் நமது பாரம்பரியமிக்க கலாச்சாரத்தையும் உலகில் உள்ள அனைவருக்கும் நமது பாரத பிரதமர் தெரியப்படுத்தியுள்ளார். காசியையும் ராமேஸ்வரத்தையும் இணைத்து காசி தமிழ் சங்கமம் கடந்த 4 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இது இருவேறுபட்ட கலாச்சாரத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாகவும், ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளும் விதமாகவும் நமது பாரத பிரதமர் மேற்கொண்டு வருகிறார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. இதனிடையே சட்டமன்றத்தின் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களை பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் நியமித்துள்ளார்.

0: உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் வழிகாட்டுதல் வழங்கப்படும்.
1: நாகை மாவட்ட ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்கள் தாட்கோ மூலம் அளிக்கப்பட உள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து பழங்குடியின இளைஞர்களுக்கான இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மின் மற்றும் மின்னணுவியல் இன்ஜினியரிங் பொறியியல் படிப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் ஆவார்கள். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இன்று பிரான்சில் நடைபெறுகிறது. தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறுவடிவமைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் இப்போது 1:55 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: முருங்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய அனைத்து பாகங்களும் இலை, காய், பூ, விதை இப்படின்னு எல்லாமே மூலப்பொருட்களா மட்டும் விற்காம அத அதிக லாபம் தரக்கூடிய புதிய பொருளா மாத்துறது தான் மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம். முருங்கைய பொறுத்த வரைக்கும் பன்னாட்டு சந்தையில சூப்பர் ஃபுட் அப்படின்னு அழைக்கப்படுறதுனால இதுக்கு உள்நாட்டிலயும் சரி வெளிநாடுகள்லயும் சரி நிறைய வரவேற்பு இருக்குது. அப்போ இந்த பயிரை சாகுபடி செய்யறதுனாலயும் அத மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறதுனாலயும் விவசாயிகள் தொழில் முனைவோர் ஆகிறதுக்கும் பல மடங்கு கூடுதல் வருமானம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய உள்ளன. அப்போ இது பத்தின செய்திகளை நாம தெரிஞ்சுக்கிறது அவசியம் தானே, தெரிஞ்சுக்குவோங்களா?
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு முருங்கையில என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், அதுக்கு சந்தைப்படுத்துறதா இருந்தா என்ன செய்யலாம் அப்படிங்கிற குறித்து தன்னுடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனத்தினுடைய பேராசிரியர் முனைவர் வி சந்திரசேகர் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்
1: ஐயா. அதாவது முருங்கைக்காய் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் முக்கியமா சமைக்கிறவங்க வந்து வீட்டுல சாம்பார் காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா நம்ம பாட்டு கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட்னு வேணா கூடவே சேர்த்து ஒரு முருங்கைக்காயும் வாங்கிட்டு வாங்க அப்படின்பாங்க. ஒரு வாசனைக்காகவும் கூடுதல் சுவையை தரும் அப்படிங்கறதுக்காக. முருங்கையில இருந்து எந்தெந்த பாகங்கள்ல இருந்து நீங்க மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்றீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க.
3: முருங்கை வந்து அற்புதமான ஒரு காய்கறி. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க முருங்கைக்காவை எந்த குழம்புல வேணாலும் சேர்த்துக்கலாம், சாம்பார்லயும் போட்டுக்கலாம், புளிக்குழம்புலயும் சேர்த்துக்கலாம், மீன் குழம்புலயும் சேர்த்துக்கலாம். முருங்கை ஒரு காய் போட்டீங்கன்னா அதோட சுவையும் மனமும் அதிகமா இருக்கும், அது சாப்பிடக்கூடிய ஆசையை தூண்டும். அதுதான் முருங்கையோட ஸ்பெஷல். அது மாதிரி முருங்கை மரத்துல இருந்து வர்ற பாகங்கள் ஃபர்ஸ்ட் முருங்கை கீரை. நம்ம இது வரைக்கும் முருங்கை கீரையை தான் அதிகமா மதிப்பு கூடுதல் பண்ணிட்டு இருப்போம். முருங்கை கீரை, முருங்கை காய், முருங்கை காயில இருந்து வர்ற முருங்கை விதைகள், முருங்கை பூ, இது எல்லாம் வந்து சுவையாகவும் இருக்கும், அதே அளவுல உடல் நலத்துக்கும் நல்ல மருந்து. மிராக்கிள் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க முருங்கை மரத்தை.
1: முருங்கை பூல இருந்து என்னெல்லாம்?
3: பூ வந்து ஒரு அருமையான மருந்து. நம்ம வீட்டுல வந்து நிறைய செஞ்சு சாப்பிட்டு இருப்போம் அனிமிக்கா இருக்கவங்களுக்கு. முருங்கை இலையில என்னென்ன பொருட்கள் பண்றோமோ அதவே பூல இருந்து பண்ணலாம். அந்த பூவை வந்து மரத்துல இருந்து தனியா எடுத்து

0: அதை காய வச்சு உலர்த்தி பவுடர் பண்ணி அதை வந்து கேப்சூல போட்டு இது பண்ணலாம். பூல இருந்து ஊறுகாய் சட்னி மாதிரி அதை ரெடி பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். பூவோட இருந்து அந்த பவுடர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பவுடர்ல இருந்து பிஸ்கட்டோ குக்கீஸோ அது மாதிரி பண்ணலாம்.
1: சிறப்புங்க. அதே போல முருங்கைக்காய் விதை இருக்கு, அதுல இருந்து என்னெல்லாம்?
0: முருங்கைக்காய் விதையை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நாத்துக்காக முருங்கைக்காய் விதை பண்ணுவாங்க. சமீப காலமா முருங்கை விதையை காய வச்சு அதுக்குள்ள இருக்கிற ஒரு பருப்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்து அதுல இருந்து எண்ணெய் பிரித்து எடுக்கிறாங்க. அந்த எண்ணெயை வந்து சில மூலிகை பயன்பாடுகள் யூஸ் பண்றாங்க உடம்புக்கோ. இப்ப வந்து அந்த எண்ணெயில இருந்து குக்கிங் ஆயில் சமைக்கிறதுக்கும் அதை பயன்படுத்துறதுக்கு ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த எண்ணெயில ஒரு கசப்பு தன்மை இருக்கும், அதை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் இல்லாம எண்ணெய் கேக் இருக்கு பாத்தீங்களா, புண்ணாக்குன்னு சொல்லுவோம். நம்ம புண்ணாக்கு கடலை புண்ணாக்குலாம் நம்ம சாப்பிடுவோம் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா, மாட்டு வச்சிருக்கா போக கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவோம். அதே மாதிரி இந்த புண்ணாக்குலயும் புரதச்சத்து அதிகமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு இதுல வந்து டிராபேக் என்னன்னா, அந்த இதுல கசப்பு தன்மை. அந்த கசப்பு தன்மை எடுத்துட்டு அந்த பின்னாக்க வந்து பவுடர் பண்ணி அந்த பவுடரை வந்து எல்லா உணவுப் பொருட்களையும் குக்கீஸோ சப்பாத்தி மாவுலயோ கலந்துட்டோம்னா நம்ம வந்து புரதச்சத்துக்கள் அதிகமா இருக்கும்,
1: நம்மளுக்கு கிடைக்கும்
0: கிடைக்கும்.
1: ஐயா, இப்ப நீங்க வந்து முருங்கையில இருந்து கிடைக்கக்கூடிய இலை, முருங்க விதையில இருந்து செய்யக்கூடியது, அப்புறம் முருங்கை பூ, இது எல்லாத்துல இருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யலாம் விதவிதமா சொன்னீங்க. இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு பயிற்சி கொடுக்கறீங்களா நம்மளுடைய நிப்டத்துல?
0: எங்களோட நிறுவனத்துல நிப்டத்துல இது செய்யறது எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்கறாங்க. ஒரு நாள் பயிற்சி, மூன்று நாள் பயிற்சிகள் தனித்தனியா கொடுக்கறாங்க. ஒரு நாள் பயிற்சிக்கு அதுக்குரிய தொகை இருக்கும், மூன்று நாட்கள் பயிற்சிக்கு அதுக்குரிய தொகை இருக்கும்.
1: இந்த மூன்று நாள் பயிற்சியிலையும் இந்த நாலு பொருட்கள் இருந்து இலை காய் பூ விதை இது நாலுல இருந்து கிடைக்கக்கூடிய மதிப்பு கூட்டு பொருட்களையும்
0: இது வரைக்கும் நம்ம வந்து விதையில இருந்து எந்த பயிற்சியும் நம்ம கொடுத்தது இல்லை. ஏன்னா அதோட எண்ணெய் மெஷின் அந்த இயந்திரங்கள்லாம் வேணும், அதனால நம்ம இது கொடுத்தது இல்லை. ஆனா இலை காய் பூல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்.
1: சரிங்க ஐயா, அதான் ஒரு நாள் பயிற்சி மூன்று நாள் பயிற்சி, அதுல வந்து இந்த மெஷினரிஸ் எல்லாம் இப்ப நிறைய தேவைப்படும், இயந்திரங்களுக்கெல்லாம் எப்படிங்க?
0: இலைய காய வைக்கிறதுக்கு சூரிய உலர்த்தி போதும். அதை பொடி பண்றதுக்கு பல்வரைசர், அது வந்து மார்க்கெட்லயே இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா இந்த காயில இருந்து பதப்படுத்துறதுக்கு சரியான இயந்திரங்கள் இல்லாதனாலதான் விவசாயிகளோ இல்ல அதை சார்ந்த நிறுவனங்களோ யாருமே முருங்கைய பதப்படுத்துறது இல்ல. எங்களோட நிறுவனத்துல நாங்க முருங்கைய, ஏன்னா முருங்கைய சின்ன சின்ன வெட்டுறதுக்கு அதுக்கு ஒரு இயந்திரமும், முருங்கையில இருந்து பல்ப் அந்த ஊன் எடுக்கிறது அதுக்கு ஒரு இயந்திரமும் நாங்க செஞ்சு அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இப்ப வந்து அதை பேட்டன்ட்டுக்காக சப்மிட் பண்ணிருக்கோம். எங்க கிட்ட அந்த மெஷின் இருக்கு. இதை தாண்டி நம்ம பல்ப் சாம்பார் எல்லாம் செய்யறதுக்கு கெட்டில் அதெல்லாம் வந்து மார்க்கெட்ல இருக்குது, ஆல்ரெடி இருக்குது,
1: அதெல்லாம் வாங்கிக்கலாம்
0: வாங்கிக்கலாம் வெளியில வாங்கிக்கலாம்.
1: சரிங்க, இப்ப மதிப்பு கூட்டுதல் பொருட்கள் பண்றதுனால எவ்வளவு நாளைங்க வாழ்நாள் அதிகரிக்கும்? அது இலையா இருக்கட்டும் இல்ல முருங்கை காயில இருந்து இருக்கக்கூடிய ஊனா இருக்கட்டும் இல்ல பூவா இருக்கட்டும், எவ்வளவு நாள் செல்ஃப் லைஃப் பீரியட் கிடைக்குங்க?
0: ஒவ்வொரு பொருளோட சேமிப்பு காலம், அது செல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா, எந்த பொருளையும் பவுடர் பண்ணிட்டாலும் அதோட வாழ்நாட்கள் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் இருக்கும். குளிர்ந்த நிலையில வந்து பதப்படுத்துற எந்த பொருளும் குறைந்தபட்சம் 6-10 மாதங்கள் வரைக்கும் கட்டாயம் இருக்கும். ஆனா அந்த குளிர்ந்த நிலைகள்ல இது பண்றப்ப நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டிஷன் சொல்லுவோம், அந்த ஃப்ரிட்ஜ்லயே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும், அதை வச்சுட்டே இருந்தா மட்டும்தான் அந்த 6-10 மாதங்கள் வரைக்கும் இருக்கும். குறைந்தபட்சம் இந்த பொருட்கள் எல்லாத்துக்கும் 3 மாத காலத்து வரைக்கும் நீங்க சேமிச்சு வச்சுக்கலாம்.
1: சரிங்க, இப்போ நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் மதிப்பு கூட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறேன், பயிற்சி எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்துடுறேன். இருந்தாலும் எனக்கு இந்த மெஷினரிஸ் எல்லாம் வந்து இல்லை அப்படின்னா, உங்களுடைய நிறுவனத்திலே அதை என்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செய்யலாமா? அதுக்கான அனுமதி உண்டா? அது எப்படி செய்யறது, அந்த விவரங்களை சொல்லுங்க.
0: கட்டாயமா செய்யலாம். எங்களோட நிறுவனத்துல இன்குபேஷன் சென்டர்னு ஒரு சென்டர் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா தொழில் முனைவோர், விவசாயிகள், ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நிறுவனங்கள் எங்களோட இன்குபேஷன் சென்டர்ல ஒரு மெம்பரா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எங்கள்கிட்ட இருக்கிற மெஷினரிகள் இயந்திரங்கள் எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அவங்க பயன்படுத்தி அவங்களோட ப்ராடக்ட செஞ்சு சந்தைப்படுத்தி பார்த்துட்டு அவங்களுக்கு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை அதே முறையில் அவங்க வெளியில போய் ஒரு இண்டஸ்ட்ரியை அவங்க நிறுவனத்துக்கு முடியும். அந்த ஃபெசிலிட்டிஸ் எங்களோட இன்ஸ்டியூட்டில் இருக்கு.
1: சரிங்க ஐயா, முக்கியமாக நீங்கள் அடுத்து எல்லாருமே வந்து இந்த மதிப்பு கூட்டின பிற்பாடு முக்கியமாக எந்த இடத்துல போய் அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா, அந்த சந்தைப்படுத்துறதுல ஒரு சின்ன தயக்கம், அது சார்ந்த பயிற்சிகள்லாம் நம்மளுடைய நிறுவனத்தில் தர்றீங்களா?
0: இப்போ நம்ம நிறுவனத்தில் அது மாதிரி பயிற்சிகள் இருக்கு. இருந்தாலும் சந்தைப்படுத்துதல் வந்து யார் வந்து இதை நிறுவனத்தை ஆரம்பிக்கன்னு நினைக்கிறாங்களோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட சந்தை நிலவரங்களை வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நிறுவனங்களை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது.
1: சரிங்க ஐயப்பா, இந்த இலையை வந்து உலர்த்தணும், சோலார் ட்ரையரில் உலர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த உலர்த்தும் போது எத்தனை டிகிரி செல்சியஸ் வச்சுக்கிறது, இல்லை நம்ம வெயிலில் உலர்த்துறோன்னா எத்தனை நாள் வந்து அதை உலர்த்தினா அந்த அந்த பொடி பருவத்துக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.
0: இந்த இலைகளை உலர்த்துறதுக்கு 45-65 டிகிரி சென்டிகிரேட்ல நம்ம உலர்த்தினா போதும். சூரிய உலர்த்தியில் உலர்த்தணும் அப்படின்னா அதிகபட்சம் 2 நாள் நல்ல

0: இப்போ மே மாதம் போல இருக்கிற சூரிய காலங்களில் வந்து 2 நாட்கள் அதிகபட்சம் போதும். இல்லை ட்ரே ட்ரையர்னு சொல்லுவோம், தட்டு உலர்த்தி, இது வந்து இயந்திரம் மூலமாக உலர்த்துறது. அதில் பார்த்தீங்கன்னா 7 மணிலிருந்து 8 மணி நேரம் அதிகபட்சமாக போதும்.
1: சரிங்க, முருங்கை விதையிலிருந்து பொடி எப்படிங்க செய்ய முடியும், அது என்ன ப்ராசஸ், அது எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்களேன் நேயர்கள்.
0: இப்போ பொடி பண்ணுறதுக்கு எந்த ஒரு பொருளையும் பொடி பண்ணுறதுக்கு முதல்ல உலர்த்தணும், ட்ரை பண்ணணும். உலர்த்தி அதோட ஈரப்பதத்தை ஒரு 10-12% இருந்தால் மட்டுமே அதை பொடி பண்ண முடியும் எந்த ஒரு பொருளாக. இலையை வந்து நீங்கள் உலர்த்தினீங்கன்னா அதோட ஈரப்பதம் வந்து 4-6% வந்துடும். இப்போ ஊன் அந்த பல்ப்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஈரப்பதமே 80-85% ஈரப்பதம் இருக்கும். அதை ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளாகும். ஆனால் அதை வந்து இந்த குளிர்ந்த ஃப்ரீஸ் ட்ரைங் சொல்லுவோம், அந்த இதில் உலர்த்தும் போது அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அப்படியே ப்ரிசர்வ் ஆகிக்கும். உலர்த்துறதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அதை ஒரு பல்வரைசில் போட்டாவே நம்ம பவுடர் பண்ணிடலாம். ஆனா விதையில இருந்து நீங்க கேட்டீங்க இல்லையா, விதையில இருந்து விதையை நம்ம வந்து பவுடர் பண்ணலாம். ஆனா அதுல இருக்கிற வந்து எண்ணெய் பதம், அந்த புரதம், அதெல்லாம் என்ன ஆகும்னா அதை பொடிய பண்றப்ப அது மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடும். அதனால விதையில இருந்து நேரடியா நம்ம அதை உலர்த்த முடியாது. விதையில எண்ணெயை பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த புண்ணாக்கு இருக்கு இல்லையா, அந்த பின்னாக்க உலர்த்தி அதை பவுடர் பண்ணிக்கலாம்.
1: ஐயா, இப்ப இத்தனை மதிப்பு கூட்டு பொருட்களும் செய்யறோம், இதுல அது இலையா இருக்கட்டும், பூவா இருக்கட்டும், இல்ல காயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அதனுடைய சத்துக்கள் எதுவும் குறையறதுக்கு எதுவும் வாய்ப்பு உண்டா?
0: நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கவனத்தில் எடுத்துக்கணும், இயற்கையா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதும் ஒரு மதிப்பு கூட்டுதல் பண்ணுறதுக்கும் கட்டாயம் வேறுபாடுகள் இருக்கும். அந்த வேறுபாடுகள் வந்து எவ்வளவு குறைந்த அளவு வேறுபாடுகளை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணுறோம். இப்போ ஆராய்ச்சி பண்ணி 45-65 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு நம்ம ஒரு இது சஜஷன் கொடுக்குறப்ப அந்த டெம்பரேச்சருக்குள்ள உலர்த்தினாங்கன்னா கட்டாயம் வந்து அதிகபட்ச சத்துக்களை வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும்.
1: ஐயா, இப்போ உங்களோட நிப்டத்தில் முருங்கை மட்டும் இல்லாமல் பல்வேறு தொழில் முனைவுக்காக நிறைய ட்ரைனிங் கொடுக்குறீங்க, பயிற்சிகள் கொடுக்குறீங்க, அவங்க தொடர்பு கொள்ளணும், உங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு எப்போ பயிற்சியெல்லாம் நடக்கிறதுக்கு, என்னென்ன பயிற்சிகள்லாம் அந்த வருஷத்துக்கான என்னென்ன பயிற்சியெல்லாம் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா என்ன செய்யணுங்கிறத சொல்லுங்க.
0: எங்களோட வெப்சைட்டில் வலைத்தளத்தில் வருஷத்துக்கான பயிற்சிகள் அட்டவணை இருக்குது. தேவைப்படுவோருக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்காக பயிற்சிகள் வேணும் அப்படின்னா எங்களோட இயக்குநருக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்புனா அந்த மின்னஞ்சல் வந்து எந்த ஸ்பெஷலிஸ்டுக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்க வந்து உங்களையே கான்டாக்ட் பண்ணுவாங்க.
1: ஐயா, இப்போ எந்த பயிற்சி எடுத்துட்டாலும் அதற்கான சான்றிதழ்லாம் தருவீங்களா?
0: கட்டாயம். எங்களோட நிறுவனத்தில் கொடுக்குற சான்றிதழ் வந்து அவங்க வங்கி கடன் வாங்குறதுக்கோ அதுக்கு பெரிதாக உதவும். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎம்எஃப்எம்ஐ ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து மத்திய அரசாங்கத்தில் இது பண்ணிட்டு இப்போ எல்லா மாநிலங்களையும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் வந்து நிறையா உணவு பத்தல் தொடர்பாக நிறையா வந்து திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. வேறு வேறு ஸ்கீமில் ஒவ்வொரு திட்டங்களும் இருக்குது. அந்த மாதிரி திட்டங்களுக்கு நீங்கள் போய் வந்து அவங்கள அணுகும்போது கட்டாயம் வந்து டெக்னிக்கலி நீங்கள் குவாலிஃபைடா அப்படிங்கிறதுக்கு இந்த எங்களோட நிறுவனம் கொடுக்குற சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் மத்தவங்க விட உங்களுக்கு ஒரு படி மேல் கன்சிடர் பண்ணுவாங்க.
1: ஐயா, இயக்குனருக்கு வந்து மெயில் அனுப்பிச்சா அவங்க வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்கன்னு சொன்னீங்க. இயக்குனருக்கு மெயில் அனுப்புவதற்கு அந்த மின்னஞ்சல் முகவரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க.
0: எந்த விதமான சந்தேகங்களுக்கும் தேவைகளுக்கும் எங்களோட நிப்டம்மை வந்து கான்டாக்ட் பண்ணணும்னா எங்களோட இயக்குனருக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, மின்னஞ்சல் அனுப்புங்க. அந்த மின்னஞ்சல் ஐடி director@iifpt.edu.in. நான் திரும்ப தெளிவாக சொல்றேன், director@iifpt.edu.in. இந்த மின்னஞ்சலுக்கு நீங்க மெயில் அனுப்புனீங்கன்னா கட்டாயம் 2-3 வேலை நாட்களுக்குள்ள பதில் கிடைக்கும்.
1: உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் அதோட சேர்த்து டைப் பண்ணி அனுப்பிச்சிருங்க.
0: ஆமா, அப்பதான் யாருக்கு பேசுறாங்க, யாருக்கு வந்து மெயில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும்.
1: இப்ப கேட்டுட்டு இருக்க விவசாயிகளுக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்கலாம், முருங்கை சம்பந்தமா ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா எந்த எண்ணில் உங்களை தொடர்பு கொள்ளலாம்?
0: 6280566761 இந்த நம்பர்ல வேலை நாட்களில் 9-6 மணிக்குள்ள எந்த நேரத்திலையும் எனக்கு அழைக்கலாம். என்னால் எடுக்க முடியலன்னா ஒரு குறுந்தகவல் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பதிலெடுக்கும்.
1: ஐயா, என்ன மறுபடியும் கொஞ்சம் சொல்லுங்க.
0: 6280566761.
1: சிறப்புங்க ஐயா. இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு முருங்கையில என்னென்னலாம் மதிப்பு கூட்டலாம், அதை எப்படி சந்தைப்படுத்தலாம், நிப்டத்தில் அதுக்கான பயிற்சிகள் எப்பப்போ கொடுப்பாங்க, எவ்வளோ காலம் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதை சந்தைப்படுத்துவதற்கு பேக்கிங் செய்வதற்கு அது எல்லாமே எப்படியெல்லாம் நீங்கள் உதவிகரமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க.
0: நன்றி.

0: முருங்கையை பொறுத்த வரைக்கும் அனைத்து பாகங்களுமே, முருங்கை இலை, விதை, காய், பூ, முருங்கை மரத்துடைய பட்டை இப்படின்னு எல்லாமே மதிப்பு கூட்டுதலுக்கு நாம எடுத்துக்கலாம். அதுக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கு. நம்ம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவனம், அதாவது நிப்டம், அங்க வந்து கத்துக்கிட்டு உழவர்களாகிய நீங்களும் ஒரு தொழில் முனைவோரா மாறணும் அப்படின்னு இதுவரை நம்மிடையே பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார் தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவு மேலாண்மை நிறுவன இணை பேராசிரியர் முனைவர் வி. சந்திரசேகர் அவர்கள்.
1: பதிவு செஞ்சு குழுவமைச்சு பக்குவமா விற்பதற்கும்.
0: வேளாண் பெருமக்களே, இயற்கையின் வரமான முருங்கையை மதிப்பு கூட்டுவோம், அதிக வருவாயை எடுத்து காட்டுவோம்.
1: எள்ளி பணங்கு விற்க துல்லிய விவசாயம்தான் வந்தது.
0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: சொல்லு கார்த்தி.
1: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதவில்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
0: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
0: ஆமா,
1: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
0: ஓஹோ,
1: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
0: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
1: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
0: ஓகேப்பா.
1: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
0: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
1: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
0: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
1: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
0: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
1: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகள்ல கிராம சமுதாயம், சுவாசத்தில் அமைதி, வாழ்வில் மகிழ்ச்சி. யோகா ஆசிரியர் எம் யுவராணி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம், ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடித்தளமா இருக்கிறது நல்ல உடல் நலமும் தெளிவான மனநலமும். இந்த ரெண்டையும் ஒரு சேர மேம்படுத்துற அற்புதமான கலை தான் யோகா. காலம் மாறினாலும் யோகாவோட மகத்துவம் குறையல. உடலை வலுப்படுத்துறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் வாழ்க்கையில புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கும் யோகா ரொம்பவே உதவுது. உடலுக்கு உறுதியும் மனதிற்கு அமைதியும் வாழ்விற்கு வளத்தையும் சேர்க்கக்கூடிய யோகா பத்தி சொல்றாங்க யோகா ஆசிரியர் எம் யுவராணி அவங்க.
3: வணக்கம்மா.
4: வணக்கம் மேடம்.
3: யோகா அப்படின்றது மக்கள் மத்தியில எப்படி பிரபலமானுச்சு, யோகாவனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன?
4: யோகா அப்படிங்கறது ஒண்ணு இல்ல மேம், அதாவது மீண்டும் இணைதல், கடவுளோட ஒன்று இணைஞ்சு இருக்கிறது அப்படிங்கறது தான் உண்மையானது. இந்த வார்த்தை கிரேக்க வேர்டு இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து வந்ததுதான். ஆதி காலத்துல இருந்தே யோகா அப்படிங்கறது நம்மளுடைய உண்டு. நம்மளுடைய தமிழருடைய பாரம்பரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது யோகா தான். இது வந்து வெளிநாட்டுல இருந்து ஃபேமஸ் ஆகலாம் நம்மளுக்கு வரல, நம்ம செய்யக்கூடிய வேலைகளே யோகா தான். அவங்களுக்கு அந்த காலத்துல அம்மி அரைச்சது, ஆட்டுக்கல்ல மாவாட்டினது, துணி துவைச்சது, உட்கார்ந்து பாத்திரம் விளக்குனது, எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு அது யோகா தான். பெண்கள்லாம் இதை நம்ம செஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னாலே போதும். இப்ப எல்லாமே மிஷினரிஸ் ஆனதுனாலதான் நம்மளுடைய உடல் பலவிதமான வியாதிகள் வந்ததுக்கு மெயின் காரணம்னு சொல்றாங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல ரெண்டு பேருமே சம்பாரிச்சாதான் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கிறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த மிஷினரிஸை நம்ம நம்பி இருக்க வேண்டியிருக்கு. இப்ப இதுவே ஒரு வீட்டுல இருந்தா

0: இருந்தாலுமே இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா எளிய முறையில எப்படி நான் வேலையை முடிச்சுட்டு அடுத்ததை பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான். வீட்டுல இருந்தே வருமானம் அப்படிங்கறதும் இருக்கு. அதற்காக தான் மெயினா என்ன பண்ணாங்க அப்படின்னா உடல் உழைப்பு இல்லாம போறது.
1: வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க, என்ன வீட்டுல நான் சும்மாவா உட்கார்ந்துருக்கேன், இவ்வளவு வேலை நான் வந்து பாக்குறேன், ஈஸியா வந்து சொல்லிடுறீங்க நான் வீட்டுல சும்மா உட்கார்ந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இப்ப இதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நான் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் யோகா செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது சாத்தியப்படுமா?
0: கண்டிப்பா சாத்தியப்படும். அது நமக்கான நேரம். பெண்களா பிறந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம மத்தவங்களுக்காக தான் வாழ்ந்து ஆகிறோம். கண்டிப்பா நமக்கான நேரம் அப்படிங்கறத நம்ம ஒதுக்கிக்கிறதே கிடையாது. நமக்காக அப்படின்னு ஒரு காலையில ஒரு அரை மணி நேரம் இல்லையா, ஒரு மாலையில ஒரு அரை மணி நேரம் நமக்குன்னு ஒதுக்கி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால திடகாத்திரமா இருக்க முடியும். ஏன்னா இப்ப நானுமே சரி, காலையில எந்திரிச்சு முன்னாடி ஒரு காலகட்டத்துல எனக்கு நானும் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன், என்ன பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். ஆனா இப்போ ஒரு வீட்டுல இருந்து குழந்தைங்களை பாத்துக்கிற அந்த நேரத்துல இப்ப எனக்கான நேரம் எனக்கு வேணும். ஏன்னா இப்போ ஒரு 30 தாண்டிடுச்சுனாலே பாத்தீங்கன்னா உடல்ல வந்து பலவிதமான நோய்கள் வருது. அதுக்கு இதுதான் காரணங்கிறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. மெயினா என்ன வேணும் அப்படின்னா பிசிக்கல் ஒர்க். நம்மளுடைய உடல் அசைவு கண்டிப்பா இருந்தது அப்படின்னா எந்த விதமான வியாதி வராது. இன்னொன்னு வந்து உணவு முறை, கரெக்டான நேரத்துக்கான சாப்பாடு எடுத்துக்கிட்டோம், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான நோய்களும் இல்லாம நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியும். யோகா அப்படிங்கறது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உடம்ப வருத்திக்கிட்டு செய்யறது அப்படிங்கறது கிடையாது. கம்ஃபர்டபுளா இருந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. நமக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம நோய்கள்ல இருந்து நம்மளை கண்டிப்பா பாதுகாத்துக்கலாம்.
1: எளிமையான முறையில யோகா அப்படின்றது எப்படி இருக்கு, இது வந்து இல்லத்தரசிகளுக்கு சாத்தியப்படுமா?
0: கண்டிப்பா சாத்தியப்படும். ஒரு 5 நிமிஷம் நம்ம சாமி கும்பிட்றதுங்கிறது டெய்லியும் விளக்குங்கிறது ஏத்துவோம் தெய்வத்து முன்னாடி நம்ம உட்கார்ந்து. அப்புறம் 5 நிமிஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ணை மூடி ஒரு அமைதியா ஒருநிலைப்படுத்தணுங்கிற போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா மனசானது கண்டிப்பா அலைப்பாயும். அந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா சிலருக்கு கவனத்தை கொண்டு வர முடியாதுதான், எங்களுக்கு ஒரு சிம்பிளா சொல்லி தருவாங்க. அதாவது என்னன்னா நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம் இல்லையா தைலம், அது இப்ப எல்லாருக்கும் ஒரு ஆயுதமாவே மாறிடுச்சு, வேணா வச்சுக்கலாம் பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. அதை எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த நெத்தியோட மையத்துல நம்மளுக்கு பொட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சோம்னா கொஞ்ச நேரம் எரியும். அதை ஒரு கவனத்தோட கவனிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பழக்கப்படுத்துற வரைக்கும் ஒரு 5-6 நாள் அந்த மாதிரி நம்ம செஞ்சு பழகலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த கவனம் வந்துடும். கண்ணை மூடி உட்காரும் போதுதான் நமக்கு பலவிதமான எண்ணங்கள் நம்ம மனசை வந்து நம்மளை சுத்தி வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அதுல கவனிச்சு நம்ம உள்ள நோக்கி போனோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த, அதாவது கடவுள் அப்படிங்கறது ஒண்ணுமே இல்லை மேம், கடந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி தான் அது கடவுள் அப்படிங்கறது. நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். பிளானிங் வேணும் கண்டிப்பா. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் இன்னைக்கு எந்திரிச்சோனே என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத முத நாளே நம்ம பிளான் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே போதும். எளிய பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டாலே நம்ம நல்ல ஆரோக்கியமாவே இருக்கலாம். தியானம், மூச்சு பயிற்சி, சில கைகால கழக பயிற்சி, வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. மெயினா சூரிய நமஸ்காரம், ஒரு 12 ஆசனங்கள், அதாவது 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கு நமக்கு. அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினாலதான் 12 ஆசனமா நமக்கு வச்சிருக்காங்க. காலையில ஒரு 12 செட்டு, சாயந்தரம் ஒரு 12 செட்டு. அப்படி செய்ய முடியாது எங்களால அப்படின்றவங்களும் 6-6 செட்டு செஞ்சுக்கலாம். முத ஆரம்பத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 கூட நம்ம செய்யலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பாடி அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிறது சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
1: இந்த பயிற்சி ஆண்டுகளாக நீங்க வந்து யோகா ஆசிரியரா இருந்திருக்கீங்க.
0: யோகா ஆசிரியர் அப்படிங்கறது வந்து இப்ப ஒரு 7 வருஷம். அதுக்கு முன்னாடி அப்படிங்கறது வந்து சில மருத்துவமனைகள்ல, அப்புறம் பார்ட் டைமாவும் நான் போயிருக்கேன்.
1: உங்களுடைய குருன்னு சொன்னா யாரு?
0: மகரிஷி பரஞ்சோதியார் திருமூர்த்தி மலையில அவங்க இருக்காங்க.
1: எவ்வளவு ஆண்டுகளா நீங்க அவர்கிட்ட வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க?
0: நான் முதல் படிச்சது வந்து டிப்ளமோ படிச்சேன், PGCYN அப்படின்னு சொல்லிட்டு, PG டிப்ளமோ இன் கிளினிக்கல் யோகா அண்ட் நேச்சர் கேர், அதை பத்தி நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டையும் சேர்த்து நாங்க படிச்சேன் ஃபர்ஸ்ட் 1 வருஷம். அதுக்கு பிறகுதான் MSc யோகா நான் படிச்சேன். MSc யோகா முடிச்சுட்டு அவங்க கிட்ட ஒரு 4 வருஷம், அதுக்கு முன்னாடியே எனக்கு குருஜியை தெரியும். என்னுடைய அத்தையும் மாமாவும் வந்து இதுல யோகா ஆசிரியரா அவங்கள்ட்ட இருக்காங்க. அவங்க மூலியமா தான் நான் இதுல போய் படிக்கிறதுக்காக நான் போனது. வாழ்க்கையில ஒரு நல்ல விதமான மாற்றம் வந்து அதனால நான் மெயினா இதை ஒரு படிப்பா எடுத்து படிக்கணும், ஒரு ஆர்வம் கொடுத்தது எனக்கு அதுல ஆசனங்கள் செய்யறது. அது இல்லாம நான் வெளியில கத்துக்கிட்ட குருமார்களும் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு யோகா தெரப்பிகள் அது இல்லாம அனுபவபூர்வமான விஷயங்கள் நிறைய கத்து கொடுத்தாங்க. இதுல ஒரு ஆர்வத்துலதான் நான் போய் கத்துக்கிட்டேன். ஆனா இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆனா போட்டாதான் அக்கனாவே வைக்க முடியும் லாஸ்டா. ஆனா இப்ப வந்து அந்த ஆனா போடுற விஷயத்தே வந்து ஒழுங்கா சொல்லி கொடுக்கறது இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா யோகாவை பொறுத்த வரைக்கும் மெயின் நான் சொன்ன மாதிரி தியானம், மூச்சு பயிற்சி, அந்த இதை எதுவுமே இப்ப வந்து யாரும் முதலிடம் கொடுக்கறது கிடையாது. எடுத்தோனையுமே ஆசனம் பண்ணணும், தலையிலா நிக்கணும் அப்படின்னாலும் யாராலுமே முடியாது. சில பயிற்சிகளை கொடுத்து அவங்கள திடப்படுத்திட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம மத்த ஆசனங்கள்லாம் செய்ய வைக்கணும் அப்படிங்கறது இப்ப யாரும் இது பண்றது இல்ல. எடுத்தோனையுமே செய்யணும். அதே மாதிரி பெத்தவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா பிள்ளைங்க சாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக

பண்றாங்கன்னா சில சின்ன விஷயங்களை சொல்லி கொடுக்கறோம் அப்படின்னா அவங்க சரியான யோகா ஆசிரியர் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஒரு அடிப்படையான பயிற்சியை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முழுமையா நம்ம போய் ஒரு விஷயத்த சாதிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது நமக்கு நிலையா இருக்கும்.

0: எம்எஸ்சி யோகான்றது 2 ஆண்டுகள் பயிற்சி நீங்க வந்து அதுல படிச்சிருப்பீங்க. இப்ப வந்து பாடங்கள் மூலியமா படிக்கிறத விட செயல்முறை திட்ட விளக்கம் தான் வந்து நமக்கு வந்து பயன்பாட்டுக்கு இருக்கும். இப்ப செயல்முறை விளக்கங்கள்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி மக்கள் வந்து ஈஸியா என்னன்னா என்னோட ஸ்ட்ரெஸ் வந்து குறையணும், நான் வந்து அமைதியான ஒரு இடத்துல இருக்கணும், ஒரு நிலைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் பண்றாங்க. கோயில்களுக்கு போறது அல்லது வந்து தனிமையில இருக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகளை அவங்களே வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. ஏன் இந்த யோகாவுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? யோகா அப்படின்றது இப்ப சமீபத்துல தானே மக்கள் மத்தியில வந்திருக்கு.
1: யோகா ஏன் இவ்வளவு ஃபேமஸா இருக்கு அப்படிங்கறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்லோவான பதிலா ரிசல்ட்டா இருந்தாலுமே அது நிலையா இருக்கு. உடற்பயிற்சி பண்றோம் அது வந்து தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். உடற்பயிற்சிக்கான பலன் அது வேற, ஆனா யோகாக்கான பலன் என்ன அப்படின்னா, நம்ம இழக்கக்கூடிய எனர்ஜியானது நமக்கு திருப்பி வந்துடும். அதுக்குதான் மெயினான முக்கியத்துவம். இது என்னன்னா, நமக்கு உள்ள டீப்பா போய் பதில் கொடுக்கும். நம்மளுடைய நாடி நரம்பு எல்லாத்துக்குமான பதில் வந்து இதுல இருக்கும்போது நமக்கு நிலையான ஒரு பதில் கிடைக்கும் இல்லையா? அதனாலதான் இதுக்கான முக்கியத்துவம் அதிகம். ஆரம்ப காலத்திலேயே நான் சொன்ன மாதிரி அதுதான், அது வந்து அவங்க தெரியாம செஞ்சாங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப வந்து தெரிஞ்சாலும் ஒரு சிலர் அதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. அது நல்ல விதத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா நிலையான பதில் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்மளே படிக்கட்டாமல்
0: ஆசனங்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, காலையில எந்திரிச்சு வீட்டு வேலைகள் பார்க்கக்கூடிய இல்லத்தரசிகள் என்னென்ன மாதிரியான யோகாசனங்கள் பண்ணலாம், எந்த மாதிரி அவங்க பண்ணனா

0: ஒரு அரை மணி நேரத்துல அவங்களுடைய உடல் சமநிலைக்கு கொண்டு வர முடியும்.
1: ஒரு 5 நிமிஷம் தியானம், அதற்கு பிறகு வந்து ஒரு மூச்சு பயிற்சி. கண்டிப்பா மூச்சு பயிற்சிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வலது கை கட்டவரல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்மளுடைய வலது மூக்குடைய அந்த துவாரத்தோட லேசா, அதாவது ரொம்ப அழுத்தி பிடிக்காம லேசா வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது கையில சின்முதிரை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், கட்ட விரலுடையும் ஆள்காட்டி விரலுடைய நுனியையும் லேசா டச் பண்ணி, அதோடைய நுனி தான் டச் ஆயிருக்கணும், மற்ற 3 விரலையும் நீட்டிக்கணும், அது விலகி இருக்கக்கூடாது, ஒன்னோட சேர்ந்து இருக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டு இடது பக்கம் மூக்கு வழியா நல்ல மூச்சை உள்ள இழுக்கணும், வேகமா இழுக்க கூடாது, நம்மளுடைய ஷோல்டர் கூட என்லார்ஜ் ஆகக்கூடாது, இயல்பான சுவாசத்துல நல்ல மூச்சை உள்ள இழுத்து மெதுவா வெளியில விடணும். இது போல ஒரு 5 இல்ல 7 தடவை. அதே போல இப்ப இடது பக்கம் துவாரத்தையும் நம்ம லேசா உங்களுடைய இடது கை கட்ட விரலால அடைச்சிக்கிட்டு வலது பக்கம் அதே போல அந்த முதிரை வச்சுக்கிட்டு சின் முதிரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பக்கம் மூச்சை இழுத்து விடலாம். நம்ம நார்மலா எல்லாரும் செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி தான். இதை செஞ்சாலே போதும், ஆக்சிஜனுடைய சப்ளை கரெக்டா இருந்துச்சு அப்படின்னாலே போதும், நமக்கு உடல்ல எந்த விதமான வியாதியுமே இருக்காது. யோகாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, நான் சொல்றது மூச்சு பயிற்சி மட்டும்தான். எந்த யோகா குருமார்களாவே இருந்தாலுமே கண்டிப்பா அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், மூச்சை சரி பண்ணா போதும். அதுக்கு அடுத்து அப்படின்னா நம்மளுடைய ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, தலையில இருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடற்பயிற்சிகள், அது நம்ம மாதம் நம்மளுக்கு அந்த 3 நாள் வரும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், அப்பையும் கூட நம்ம அந்த விஷயங்களை செஞ்சுக்கலாம். செய்ய முடியாதுன்னு கிடையாது, செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கைகால் வலியில இல்லாம கொஞ்சம் அசதி இல்லாம கொஞ்சம் பிரிஸ்காவும் இருக்கலாம். லாஸ்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா சவாசன நிலை அப்படி, அதாவது என்ன அப்படின்னா மேல் நோக்கி மல்லாக்க படுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி படுத்து உடல்ல கையும் காலும் ஒட்டக்கூடாது, விரிஞ்சு தனியா இருக்கணும், மேல பார்த்த மாதிரி படுத்து கண்களை மூடி நம்ம இன்னைக்கு என்னென்ன பயிற்சிகள் பண்ணணும், அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பானது எப்படி இருந்துச்சு, செஞ்சதுக்கு பிறகு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம உடம்புல எடுத்திருக்கோம், என்ன அனுபவம் நமக்கு அது கிடைச்சது அப்படிங்கறத நம்ம உணர்ந்து செய்யணும். கண்ணை மூடி நம்மளுடைய மூச்சை கவனிக்கணும், ஒரு ரெஸ்ட் அப்படின்ற பொசிஷன் அது. இதை செஞ்சாலே போதும், இதுக்கே நம்மளுக்கு ஒரு 1.5 மணி நேரம் கரெக்டா இருக்கும்.
0: யோகாசனம் அப்படின்றது ஒரு 1.5 மணி நேரம் நின்னு நிதானமா செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்ப மூச்சு பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பயிற்சி எடுப்பாங்க அவங்க?
1: பத்மாசனம் செய்யறதுங்கிறது அவ்வளவு ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். மெயினா வந்து நம்மளுடைய முட்டி வந்து நல்ல வலுப்பெறும், முதுகெலும்பு வலுப்பெறும். சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காலை போடவும் முடியாது, அவங்க மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு காலம் மட்டும் கிராசா மேல போட்டுட்டு அர்த்த பத்மாசனம் செய்யலாம். வஜ்ராசனம் அப்படிங்கறது வந்து முக்கால்வாசி இப்ப பாத்தீங்கன்னா நீ பெயின் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிரமம், ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தலையணையை பயன்படுத்தி கூட காலு கடியில வச்சு நம்மளுடைய கம்ஃபர்டபிள் என்ன ஒரு சேர்ல கூட உட்கார்ந்து மூச்சு பயிற்சி பண்ணலாம். இப்போ ஒரு செடன்டரி ஒர்க்கர்ஸ் நான் சொன்னேன், இப்ப ஆபீஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸா சிஸ்டம் பாக்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஓவர் டயர்ட், இப்ப நான் சொன்ன மாதிரி உட்காந்து கண்ணை மூடி உங்களுடைய இயல்பான சுவாசத்தை கவனிச்சாலே போதும், அதுவே ஒரு யோகாவுக்கான மூச்சு பயிற்சி தான். ஒரு கவனிச்சு செஞ்சாலே உடம்புல இருக்கக்கூடிய அந்த களைப்பானது தீர்ந்து போயிடும், அது ரொம்ப ஈஸியான பயிற்சி தான். நம்மளுக்கு இதுக்கு சிரமப்படணும்ன்ற அவசியம் இல்ல, உட்கார்ந்த இடத்துலயே கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா நம்ம செய்யலாம். அதே போல உட்கார்ந்துருக்கு உங்களுக்கு வந்து இந்த கால் பிரச்சனைகள் வருது இல்ல சாப்பிட்டது செரிமான ஆகல அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கு இப்பெல்லாம், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எளிமையா சொல்லணும் அப்படின்னா கால் ஹீல வந்து ரைஸ் பண்ணி இறக்கலாம். அப்படி இருந்தா கூட நம்ம கால் வந்து நம்ம சாப்பிடுற அந்த உணவுல இருந்து வரக்கூடிய அந்த இன்சுலினை பயன்படுத்திக்கும். வலைதளங்கள் எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதை பத்தின விஷயங்கள் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. யோகா அப்படிங்கறது வந்து பார்த்து செய்யறது அப்படிங்கறத விட ஒரு குரு கிட்ட போய் முறையா கத்துக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உடல்ல வந்து தளர்வுபடுத்துற பயிற்சி தான் இருக்கும், ஒரு வாரம் கண்டிப்பா அந்த பயிற்சிகள் நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுலயே நமக்கு கலந்து தியானமும் சரி மூச்சு பயிற்சியும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதுக்குதான் இவ்வளவு டைம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப நானே ஒரு வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் எடுத்துட்டு இருக்கேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் முதல் வந்தோனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா உடல் தளர்வு பயிற்சிகள் தான் கொடுப்பேன். ஆனா போடுறதுதான் மெயின், அந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லபடியா செஞ்சுட்டோம் அப்படின்னாலே போதும், நம்ம கடைசி வரைக்கும் நல்ல விதமாவே கத்துக்கலாம். அவசரம் அப்படிங்கறது நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குதா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்ப ஒரு மாசம் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைம்குள்ளேயே எல்லா விஷயங்களும் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. 2 மாசம் 3 மாசம் அப்படிங்கறது நம்ம போக வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது, அந்த 1 மாசத்துக்குள்ளேயே முக்கால்வாசியான விஷயங்கள் கவர் பண்ணிடுவாங்க. நாங்க இதான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு சொன்னாலும் அது புரிஞ்சுக்கிறது இருக்காது, ஏன்னா அவசரப்படுறப்ப அது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் எடுக்கும். ஒரு வாரத்திலே நல்ல வித்தியாசமான பலன்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அவங்க அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அது விடமாட்டாங்க. ஆசனங்கள்ல வந்து அமர்ந்த நிலை, நின்ற நிலை, மல்லாக்கப்படுத்து குப்புறப்படுத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் அப்படின்னு சொல்லி விரிவா இருக்கும். துகாசனம்ங்கறது முத முத நம்மளுக்கான ஆசனம் அப்படின்னா கம்ஃபர்டபிளா நம்ம காலை மடக்கி கீழே சம்பளம் போட்டு உட்கார்றோம் இல்லையா, அதுதான். அதையே வந்து காலை ஃபர்ஸ்ட் நல்லா விரிச்சு நம்மளுடைய தொடை வந்து ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா படியாது, அதுலயும் முத பிராக்டிஸ் கொடுக்கறது அதுதான் கொடுப்பாங்க, அதைதான் முத பழக்குவாங்க. அதுக்கடுத்து பத்மாசனம் போட முடியாதவங்களுக்கு சில விதமான எக்ஸசைஸுங்க இருக்கும், காலுக்கான பயிற்சிகளை கொடுத்து

செய்ய வைப்பாங்க. பத்மாசனம் அப்படிங்கறது யாருக்குமே இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காலை மேல இழுத்து கொண்டு வர முடியாது. ஆனா சிறு வயசுலயே அதை பழக்கிட்டாங்க, கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிற அந்த பழக்கம் இருந்ததுனாலே நம்மளால ஈஸியா பத்மாசனம்ங்கிறது போட முடியும். அதுக்காக யாராலையும் போட முடியாதுன்னு கிடையாது, முயற்சி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது சாத்தியம். யாருனாலும் ஏன் வயசானவங்களா இருந்தாலும் சரி சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி பழக்கப்படுத்திக்கிறது தான், பயிற்சிகள் தான். தொடர்ந்து நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே போதும், நம்ம ஈஸியா பத்மாசனம்ங்கிறது ஈஸியா வந்துடும். அதே போல வஜ்ராசனமும் அதே மாதிரிதான், காலை மடக்கி நீட்டுறது. மோஸ்ட்லி வீட்டுல நம்ம உட்காரப்ப பாத்தீங்கன்னா சோஃபால எல்லாம் பாத்தீங்கன்னா உட்கார மாட்டோம், படுத்துருவோம். வஜ்ராசனத்துல உட்கார்ந்து பழகணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு விதமான நன்மைகள் இருக்கு. வஜ்ரம் அப்படின்னாலே உறுதின்னு அர்த்தம், நம்முடைய முதுகெலும்ப உறுதியாக்கக்கூடிய ஆசனம் அதுதான். கண்டிப்பா நம்ம அதை செஞ்சாலே போதும், காலை மடக்கி அந்த கால் மேல உட்காரணும். ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கால் நரம்பு பிடிச்சு இழுக்கும் ஒரு சிலர். ஆனா நான் சொன்ன மாதிரி நான் பயன்படுத்திக்கலாம், சோஃபால உட்கார்ந்தோம் இல்ல ஒரு பெட்ல உட்கார்ந்தோம் இல்ல அதுக்கு கீழே காலுக்கு அடியில தலகாணி போட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலே அது ஒரு ஈஸியான மெத்தட்ல நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா பச்சை முகத்தாசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்டாண்டிங் பொசிஷன்லயும் பாதஹஸ்தாசனம். இப்ப நம்ம சூரிய நமஸ்காரம் சொன்னேன் பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய ஆசனங்கள்ல ஒரு முதல் ஒரு நாலு ஆசனங்கள் இருக்கும். அந்த நாலு ஆசனங்களை நம்ம கரெக்டா செஞ்சாலே போதும், கல்வாசி அது வந்து ஃபார்வர்ட் பெண்டிங் பேக்வர்ட் பெண்டிங் வரும். அப்புறம் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல நம்ம அனுமான் போஸ் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா பின்னாடி வளையக்கூடிய ஆசனம், அர்த்த சக்கராசனம்னு சொல்லுவாங்க, பிரையாசனம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதாவது நிறைய பேர் ஒவ்வொரு ஆசனங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பேர் வச்சிருக்காங்க. அதனால இதுதான் அப்படின்னு இப்ப யாராலுமே அதை கணிச்சு நீங்க எது சொன்னீங்க என்ன வெளியில வந்து இப்படி ஒரு பேர் இருக்கு அப்படிங்கறதும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஒரு விதத்துல படிச்சிருப்போம், இன்னொருத்தவங்க அது சொல்லி கொடுத்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா அது வேற விதமான பேர்ல சொல்லி இருந்திருப்பாங்க. மூணாவது என்ன அப்படின்னா பாதஹஸ்தாசனம், கீழே குனிஞ்சு நம்ம காலை தொடுறது. பேக் பெண்டிங் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வளைஞ்சு செய்யக்கூடிய ஆசனங்களா தான் இருக்கணும், குனிஞ்சு செய்யறதா தான் இருக்கும். ஆனா இப்ப நமக்கு வந்து பின்னாடிங்கிறது வந்து இருக்காது, பேக் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். மெயின் இப்ப நான் சொல்றது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா காலையில எந்திரிச்சோனையுமே உடல்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதுகெலும்ப வந்து சரிபடுத்திக்கிறது, அதாவது பிளெக்சிபிள் பண்ணிக்கிறது. ஃபார்வர்ட் பெண்டிங் பேக்வர்ட் பெண்டிங், முன்னாடி பின்னாடி வளையிறது, சைடுல திருப்பி விடுறது, ட்விஸ்டிங் போஸ், இதை நம்ம செஞ்சாலே போதும். இப்ப அடுத்து நான் ஆசனங்கள்ல செய்யக்கூடியதுல வக்ராசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வக்ராசனம்ங்கிறது வந்து முதுக திருப்பக்கூடிய ஆசனங்கள் தான். ஏன்னா ஃபார்வர்ட் பெண்டிங் பேக்வர்ட் பெண்டிங் நம்மளுடைய ட்விஸ்டிங் போஸ் செஞ்சாலே போதும். இப்ப இந்த மூணு ஆசனங்கள் சின்ன சின்ன ஆசனங்கள் செஞ்சுட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளியில போயிடுச்சுனாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். மெயின் மூச்சு பயிற்சி நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதனுடைய முதல் வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய நுரையீரல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியில கொண்டு வரது தான். அது நம்மளுக்கு நாள்பட்ட தூசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் படிஞ்சிருக்கும், அதை நம்ம வெளியில எடுக்கிறது, அதாவது கிளன்சிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க மூச்சு பயிற்சியில. இப்ப அது வந்து சொல்றோம் அப்படின்னா அது நேரடியா நம்ம செஞ்சு காட்டினாதான் அது என்னங்கிறது புரியும். அதாவது ஒன்னும் கிடையாது, இப்ப நம்ம சளி பிடிச்சா என்ன பண்ணுவோம், மூக்க வந்து ஒரு பக்கம் அடைச்சிக்கிட்டு சிந்துவோம் இல்லையா, அதுதான் அந்த கிளன்சிங் ப்ராசஸ். அது ரெண்டு சைடுலயும் நம்ம பண்றது, அதாவது ரெண்டு சைட்லயும் சேர்த்து பண்றது பேர் கபாலபதி அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதாவது கிளன்சிங்னே நாங்க செய்யக்கூடிய பிராணாயாம பயிற்சி அது. அந்த பயிற்சி பண்ணிட்டு நான் சொன்ன அந்த சிம்பிளான யோகால அந்த மூச்சு பயிற்சி பண்ணாலே போதும், நம்மளுடைய லங்ஸ்ல வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய காற்று பைகள் எல்லாம் ஃபுல்லா போய் ஆக்சிஜனுடைய சப்ளை இருக்கும் போது நமக்கு எந்தவித வியாதிகளுமே வராது. வஜ்ராசனம் சொன்னேன் அதெல்லாம் நம்ம செய்யறோம் அப்படின்னாலே நம்மளுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது மேல் உடம்புக்கு மட்டும்தான் ரத்த ஓட்டம் இருக்கும், நம்ம கால் மடக்கி கீழே இருக்கும் போது நம்மளுக்கு அந்த ரத்த ஓட்டம் இருக்காது. அதாவது மேல் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதிகளையும் சரி பண்ணக்கூடிய ஆசனம் வந்து வஜ்ராசனம். முதுகெலும்பு நல்ல உறுதியாக்கக்கூடிய ஆசனமும் வஜ்ராசனம் தான். ஏன்னா அதுல மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவங்க எல்லாம் அந்த தொழுகையில பாத்தீங்கன்னா காலை மடக்கி உட்கார்ந்து அழகா நம்மளுக்கு செய்வாங்க. அது வந்து ஒரு விதத்துல நன்மை தரக்கூடிய விஷயம் தான்.

0: வக்ராசனம் அப்படிங்கறது வந்து நம்ம ரெண்டு காலையும் நீட்டிட்டு ஒரு கால் மட்டும் மடக்கி நம்மளுடைய தொடைப்பகுதியிட்ட வந்து பேலன்ஸ் பண்ணி தரையில வச்சுட்டு வலது கையை வந்து பின்பக்கணும், உங்களுடைய முதுகுக்கு பின்புறம் வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். தரையில வச்சுட்டு உங்களுடைய உடம்ப வந்து வலது பக்கமா திருப்பணும். முதுக திருப்பும் போது ஒரு சிலருக்கு எல்லாம் வந்து கஷ்டம் தானே, பொறுமையா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி அமைதியா நம்ம கவனிக்கணும். நம்மளுடைய முதுகெலும்ப கவனிச்சாலே போதும், அந்த ட்விஸ்டிங்கே போதும். இதே போல வலது பக்கம் செய்யணும் அப்படின்னா இடது பக்கம். சில ஆசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா வலது பக்கமும் இருக்கும் இடது பக்கமும் இருக்கும். சோ அது ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணி அந்த டைமிங் குள்ள நம்ம செஞ்சுக்கலாம். அதாவது அரை மணி நேரம் அப்படிங்கறது சாத்தியமான ஒரு விஷயம் தான். நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கான வரைமுறை நம்ம உருவாக்கிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடியே முந்தின நாளே வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் எனக்காக என்ன பண்ண போறேங்கிறதையும் மெயினா நம்ம ஃபர்ஸ்ட் அதை தான் எழுதணும். நம்ம அதை செஞ்சுட்டாலே போதும் மேம், உடம்புல வந்து எந்த வியாதியுமே இருக்காது. பிசிக்கல் ஆக்டிவிட்டிலேயே யோகா இருக்கு. நம்ம துணியை உதறி காயப்படுவோம் இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சானது வெளியில வரும், போர்ஸா வெளியில வரும். அதை யாருமே இன்ன வரைக்கும் கவனிச்சிருக்க மாட்டா மாதிரி இறுக்கி புளியறதுங்கிறது நம்மளுடைய ஹேண்ட் பேலன்ஸ். மெயினா அதுக்காக தான் துணி துவைக்க சொன்னாங்க.
1: மூச்சு பயிற்சி இடகாத்திரமா உடலை வைத்துக் கொள்வதற்காக சில ஆசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா சில நோய்களையே முற்றிலும் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்க பாத்திருக்கீங்களா?
0: ஒவ்வொரு ஆசனங்களுக்கும் பல விதமான பலன்கள் உண்டு. மெயினா பாத்தீங்கன்னா பத்மாசனம் போட்டா முட்டி வெளியே வராது. ஏன்னா இப்ப அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணோம், உட்காந்து எந்திரிச்சு நம்ம வேலை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நின்னுகிட்டே ஈஸியா நம்ம சிங்க்ல நின்னுகிட்டே விளக்கிறோம் இல்லையா. உட்காந்து விளக்க சொன்னோம்னா அது கஷ்டம், ஆனா அது உட்காந்து விளக்குறதுங்கிறது மலாசன பொசிஷன். அதுவே நம்ம நல்லா செஞ்சோம் அப்படின்னாலே கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு அந்த டெலிவரி ஆகுறதுங்கறதே அது ஈஸியாக்கி கொடுத்துரும். அந்த மலாசனம் அப்படிங்கறது உட்காந்து அந்த குத்த வச்சு துவைக்கிறது அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா உண்மையாவே அந்த கர்ப்ப காலத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்காக பயிற்சிகள்னு தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சது அப்படிங்கறதுனாலதான் நம்ம எதை தேடி போக வேண்டியிருந்தது அப்படின்னா அந்த பயிற்சிகள். நீங்க சொல்ற மாதிரி இந்த யோகா ஜிம்மு போறது, யோகா போறது வரைக்கும் எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள இருக்கு. அது வந்து தெரிஞ்சுகிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வழியில நம்ம வந்து பின்பற்றணும் அப்படிங்கறது தான் என்னுடைய ஆசை. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஆசனங்களுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இப்ப கீழே குனிஞ்சு நம்ம காலத்தை விடக்கூடிய அந்த பாதகஸ்தாசனத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்ல தலைக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும். தொடை சதைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்ல இழுத்து கொடுத்து நல்ல ஸ்ட்ரெச்சபிள் ஆகும்.
1: யோகானா என்ன, யோகாவனால என்னென்ன பயன்கள் இருக்கு, சின்ன சின்ன வேலைகளே நம்ம வந்து உடல் உழைப்போட சேர்ந்து மனதும் ஒன்றிணைந்து செயல்பட்டா அந்த வேலைகள் வெற்றிகரமா அமையும் அப்படின்றதுக்கு யோகா வந்து ஒரு காரணமா இருக்கு அப்படின்றத தெளிவா சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா.
0: தேங்க் யூ.
2: அவசரமான உலகத்துல அமைதியை தேடுற மனுஷனுக்கு இயற்கை தந்த அரிய பரிசுதான் யோகா. உடலுக்கு வலிமையையும் மனதிற்கு தெளிவையும் வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சியும் தரக்கூடிய யோகாவின் மகத்துவத்தை உணர்த்தினார் யோகா ஆசிரியர் எம் யுவராணி. யோகாங்கிறது வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான ஒரு வழிமுறை. தினமும் யோகா செஞ்சு நோயற்ற நலமிக்க வாழ்க்கைய பெறுவோம். மீண்டும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.
3: கடிதங்களும் மின்னஞ்சல்களும் தாங்கி வந்த கருத்துக்கள் நமக்காக காத்திருக்கு. அது மட்டும் இல்ல, இப்பவே சுட சுட என்னால மின்னஞ்சல் அனுப்ப முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை சுட சுட தட்டி அனுப்பலாம். உங்களுடைய மின்னஞ்சல்களை இன்னைக்கு பிற்பகல் 3 மணிக்கு வரப்போற இப்ப இசை

0: தூரில் கேட்டு ரசிக்க தயாராகலாம். நாம் இப்ப கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சுயசார்பு நிலையுடன், புதுமை தொழில்நுட்பங்கள், படைப்பாற்றல் திறன், உள்நாட்டு உற்பத்தி திறனுடன் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வான், நிலம், கடல் மார்க்கங்களிலும் நம் நாட்டின் ராணுவத்திறனின் செயல்பாட்டை சமூக வலைதள பதிவில் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதியில் எதிரிகளின் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி, துல்லிய தாக்குதலின் ஆற்றல், வான்வழி தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாத தாக்குதல், நக்சல் தீவிரவாதத்தை வேரோடு களைந்தது, வடகிழக்கு மாவட்டங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தியது உள்ளிட்டவை தேச பாதுகாப்பில் முன்னோடி நாடாக இந்தியாவை நிலைநாட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. இதனிடையே சட்டமன்றத்தின் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களை திரு ஜே சி டி பிரபாகர் நியமித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு நிர்மல்குமார், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் திரு ராஜேஷ்குமார், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை உள்ளிட்டவை குறித்து இக்குழு முடிவெடுக்கும். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க இயலாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுக தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இதனிடையே விராலிமலை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் சி விஜயபாஸ்கரின் ராஜினாமாவை பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து அத்தொகுதி காலியிடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி உட்பட 5 தொகுதிகள் காலியாக உள்ள நிலையில் விராலிமலை தொகுதியும் சேர்த்து தற்போது தமிழகத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் காலியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக திருச்சி, தஞ்சை, பெரம்பலூர், மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, சேலம், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லக்னோவில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 21 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 3:08 இப்போ அஞ்சல் முத்திரையையும் கையெழுத்தோடு கருத்துக்களையும் தாங்கி வந்த கடுதாசிகள் பேச கேட்கலாம் திருச்சி FM ரெயின்போ 102.1. இந்த மாதம் 11 நிகழ்ச்சிகளை பாராட்டி ஆ காதர் பிவி இக்பால் அப்படிங்கிறவங்க மாத்தூர் புதுக்கோட்டையிலிருந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அன்னைக்கு வசந்த் அழைப்பு கேட்டாங்களாம், பொறியியல் படிப்புகளுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு முனைவர் டி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நேரலையில பங்கேற்று சிறப்பாக விளக்கி சொன்னாங்க அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. தொழில்நுட்ப கல்வியோட அவசியத்தோடு சேர்த்து உலகமெங்கும் இயங்குகின்ற தொழில்நுட்ப வளர்ச்சி, இணையம், இதை பத்தியெல்லாம் அழகாக விளக்கினாங்க. விவசாயத்துறையில நவீன தொழில்நுட்ப கல்வி, இதை மாணவர்கள் தேர்ந்தெடுத்து கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய எதிர்கால சிந்தனை சிறப்பாக இருந்தது, நேயர்களோட சந்தேகங்களுக்கு அழகாக விளக்கம் தந்தாங்க, சிறப்பு பாராட்டுக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. 11 செயற்கை முறையில் குஞ்சு பொறிப்பான் பற்றிய தன்னோட அனுபவங்களை பகிர்ந்தாங்க திருச்சி மருதாண்டக்குறிச்சி ஜி மணிகண்டன் அவர்கள். குறிப்பா பொறிப்பானை சுத்தமா வச்சுக்கணும், மெலிந்த குஞ்சுகளை ஒரு நாள் முழுவதும் பொறிப்பான்ல வச்சு பாதுகாக்கணும், இது மாதிரி பல தகவல்கள் சொன்னாங்க, சிறப்பு பாராட்டுகள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேயர் இந்த மாதம் 12 நிகழ்ச்சிகளை பாராட்டியும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. வெள்ளியன்று நாள் மலர்ல வந்த நாட்டிய பேரொழி பத்மினி அவர்களுடைய பிறந்த தின சிறப்பு சொன்னது அருமை. அன்றைய வசந்த் அழைப்புல குழந்தை தொழிலாளர் தடுப்பு சித்தம் குறித்து வழக்கறிஞர் எஸ் முத்துகிருஷ்ணன் அவர்கள் பகிர்ந்துகிட்டு நேயர்களோட சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க, சிறப்பா இருந்தது. காலை 11 ஒலிபரப்பான இலக்கியம் பேசுவோம், அதை பத்தியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க, சிறப்பா இருந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள் மனிதன் சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படிங்கறது குறித்து சிறப்பான விளக்கம் தந்தாங்க, நன்றி. அன்றைய இனி உலகம் இனியும் தாங்குமா, மனிதனுடைய மன அழுத்தத்தை போக்கக்கூடிய பறவைகளோட பேச்சும் பாட்டும் மருந்தாகும் அப்படின்ற தகவலை தந்தது சிறப்பா இருந்தது, நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க.

அன்னைக்கு கணித வாழ்வு நிகழ்ச்சியில பெருகமணி இப்ராஹிம் அவர்களுடைய அனுபவ பகிர்வுகள் போன வாரத்தொடர் தொடர்ச்சியா ஒலிபரப்பானது. உழைப்பின் பெருமையை எடுத்து சொன்னது அருமை, பாராட்டுகள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. 6:40 ஒலிபரப்பான சிறப்பு செய்தி மலர் சிறப்பா இருந்ததுதான். வேளாண் அரங்கத்துல கரும்பு சாகுபடியில நோய் மேலாண்மை குறித்து நிகழ்ச்சியில பங்கேற்ற திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி கே சத்யா அவர்கள் அவர்களுடைய உரையாடல் சிறப்பா இருந்தது அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கடிதங்களை எழுதியிருக்காங்க ஆ காதர் பிவி இக்பால் அப்படிங்கிறவங்க மாத்தூர் புதுக்கோட்டையிலிருந்து. நன்றி அம்மா. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: நேர்களோட மனசு தாங்கி நம்ம பண்பலை வரைக்கும் பயணம் செஞ்சு வந்த கடிதங்கள் பகிர்ந்த கருத்துக்களை கேட்டு நினைஞ்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 கூகுரில் இருந்து புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காங்க. 12ஆம் தேதி அதிகாலை நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறாங்க. காலை மலர்ல வெளிவந்த தகவல்கள், மருத்துவ குறிப்பு, காய்கறி விலை நிலவரம், தங்கம் வெள்ளி விலை கேட்டு பயனடைந்தோம். இடையில ஒலிபரப்பான பாடல்களும் சிறப்பா இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கு மனமார்ந்த பாராட்டுகளை பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேயர்கள் 13ஆம் தேதி ஞாபகம் வருதே கேட்டாங்களாம், அதுல ஒரு நேயர் கேட்ட ஒரு பாடல் இனிமையா இருந்ததுன்னு குறிப்பெடுத்தி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களும் கேட்டு சந்தோஷப்பட்டாங்களாம். பாடல்களை கேட்ட நேயருக்கும் ஒலிபரப்பிய அறிவிப்பாளருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை பகிர்ந்திருக்கிறாங்க. 13ஆம் தேதி காலையில இதே ராகம் கேட்டாங்களாம், புதிய பாடல்கள் இனிமையா இருந்ததா கேட்டு மகிழ்ந்தோம்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அன்று இன்று ஒரு தகவல்ல தென்கஜி சுவாமிநாதன் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க. சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்தது அப்படின்னு சொல்லி நல்ல நிகழ்ச்சிகளை தருகிற அகில இந்திய வானொலி.

மனமார்ந்த பாராட்டுகளை பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேர்கள் 14 தேதி காலை 8 இதே ராகம் கேட்டிருக்கிறாங்க. நேர்கள் கேட்ட பாடல்கள் இனிதான் இருந்தது, நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்று ஒரு தகவல்ல தானத்துல சிறந்தது நிதானம் அப்படின்னு சொல்லி தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன கருத்து நகைச்சுவையா இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேர்கள் 14 தேதி பிற்பகல் 2:15 வந்த வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டோம். கறவை மாடுகள்ல பால் காய்ச்சல் நோய் தடுப்பு முறைகள் மற்றும் மேலாண்மை குறித்த சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சி லாவண்யா அவர்கள் தகவல்களை பகிர்ந்தாங்க. பால் காய்ச்சலுக்கான அறிகுறி பற்றியும் காய்ச்சலை எவ்வாறு போக்க வேண்டும் என்றும் அறிவுரையும் பகிர்ந்தாங்க. கேட்ட நாங்களும் கிராமத்தில் இருக்க எல்லாரும் பயனடைந்தோம், நிகழ்ச்சியை வழங்கி அறிவிப்பாளருக்கு மனமார்ந்த பாராட்டுகள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கடிதங்களை எழுதியிருக்கிறாங்க கூகூரிலிருந்து புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ் இவங்க எல்லாரும், அவங்களுக்கு நன்றி. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.

பெரிய கடலாசிக்குள்ள கடல் அளவு எண்ணங்கள் பொதிஞ்சிருக்க கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கரூர் கொசூர் தமிழ் சோலை கணேசன் தனலட்சுமி ஜி ஹரிஹரன் பூபதி இவங்க எல்லாரும் சேர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு ஒலிபரப்பான ஞாபகம் வருதே பாராட்டி இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களை தந்த திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை உற்சாகமாக வரவேற்ற அறிவிப்பாளர் கௌதமனுக்கும் மனமார்ந்த நன்றி பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேயர் 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு போட ஆட்டம் போட தொடர்ந்து 10:30 இருபட பாடல்கள் ஒலிபரப்பானது இல்லையா, அதையும் கேட்டிருக்கிறாங்க. 1 மணி நேரம் போனதே தெரியல, குடும்பத்தோடு கேட்டு மகிழ்ந்தோம். இது மாதிரி பாடல்களை கேட்கும்பொழுது மனசுல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைகளும் மறந்து போகுது. படைத்த பண்பலை வானொலிக்கும் பாடல்களை காற்றலையில் தவழவிட்ட அறிவிப்பாளருக்கும் நன்றின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கடிதம் எழுதினவங்க கரூர் ஒசூர் தமிழ்ச்சோலை கே கணேசன் தனலட்சுமி ஜி ஹரிஹரன் பூபதி இவங்க எல்லாரும் சேர்ந்து. அடுத்து திருச்சி புதூரிலிருந்து துரை சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க கடிதம் எழுதியிருக்கிறாங்க. 14ஆம் தேதி சூரியகாந்தியில் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள் எழுதிய ஊனமில்லா உள்ளங்கள் நாடகம், படிப்புக்கேத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் வேறு வேலை பார்க்கணும் அப்படின்னு, நல்ல எண்ணங்கள் உள்ளத்துல வேணும் அப்படின்னு உணர்த்தியது, அருமை அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. எஸ் சேதுராமன் அவர்கள் எழுதிய மனதை தேடி நாடகம் சிறப்பா இருந்தது. நவீன காலத்துல நாகரீகன்ற பேர்ல சிலர் செய்யும் அலப்பறையை சுட்டி காட்டியது நாடகம். இது மாதிரி குணம் இருப்பவங்க திருந்துறது நல்லது அப்படின்னு நாடகம் அறிவுறுத்தியது. வழங்கிய அகில இந்திய வானொலிக்கும் ஆசிரியருக்கும் நடிகர்களுக்கும் பாராட்டுகளை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கடிதத்தை எழுதினவங்க திருச்சி புதூரிலிருந்து துரை சுப்பிரமணியம். கடிதங்கள் எழுதின நேயர்களுக்கு நன்றி. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: கடிதங்கள் பேச அதுக்கு காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மனப்பாறையில இருந்து பி வீரமணி அப்படிங்கிறவங்க கடிதங்கள் எழுதி இருக்கிறாங்க. 12ஆம் தேதி ஒலிபரப்பான வண்ண கோலங்கள் ரொம்ப சிறப்பா இருந்ததா, அறிவிப்பாளர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய விதம் மனசுக்கு மகிழ்ச்சியை தந்தது, பாராட்டுகள்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அன்னைக்கு பொன்வாலையில இடைக்கால பாடல்கள் ரொம்ப அருமையா இருந்தன, வழங்கிய நிலையத்தார் நெறியாளர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுகள். 13ஆம் தேதி மங்கை உலகம் ரொம்ப அருமை, உரையாடிய சகோதரிகள் எல்லாரும் சிறப்பா உரையாடினாங்க, அறிவிப்பாளருடைய உரையாடல் இதுக்கு சிகரம் வச்ச மாதிரி அமைந்திருந்தது, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. 14ஆம் தேதி மதுரை கீதத்துல நேர்களோட கடிதத்தை வாசித்து பாடல்களை ஒலிபரப்பினாங்க. 1970 உள்ள வெளியான திரைப்பட பாடல்களை மட்டுமே மதுரை கீதத்துல ஒலிபரப்ப இயலும் அப்படின்ற அறிவிப்பையும் சேர்த்து பதிவு செஞ்சுட்டாங்க, நன்றி அதுக்கு அப்படின்னு பாராட்டி இருக்கிறாங்க. 14ஆம் தேதி இசைத்துறையில இடையிடையே வழங்கிய செய்தி துணுக்குகள், பாடல்கள் எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு, வண்ணக்கோலங்கள் அருமை, வழங்கிய அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள், பொன் மாலையில வழங்கிய இடைக்கால பாடல்களும் அருமையா இருந்தது, நிகழ்ச்சி சிறப்பா அமைந்திருந்தது, வழங்கி நிலையத்தாருக்கும் நெறியாளர்களுக்கும் பாராட்டுகள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கடிதம் எழுதியிருக்கிறவங்க மணப்பாறையிலிருந்து பி வீரமணி அப்படிங்கிறவங்க. நன்றி ஐயா. கேட்டுட்டு இருக்கோம் இசைத்தூரல்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: சேர்த்து அஞ்சல் முத்திரையையும் தாங்கி வந்த மஞ்சள் கடதாசி மனசு திறக்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1. தாமஸ் செந்தில்நாதன் அப்படிங்கிறவங்க ஏர்போர்ட்ல இருந்து கடிதங்கள் எழுதி இருக்கிறாங்க. இந்த மாதம் 13 பாருக்குள்ளே நல்ல நாடு இந்த பாடல் ஒலிபரப்பானது கேட்டு ரசிச்சோம். அணிக ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள் வழங்கிய எனைத்தானும் நல்லவை கேட்க, விஜயலட்சுமி ராம்குமார் அவர்கள் வழங்கிய நாள் மலர், அதுல ரெண்டும் நல்லா இருந்துச்சா, இருவருக்கும் நன்றி பகிர்ந்திருக்கிறாங்க. சுழல் விளக்கு ஹேமாவதி அவர்கள் எழுதி, சுமித்ரா ரத்னம் அவர்கள் வாசித்தாங்க, இருபதுக்கும் நன்றி. வசந்த அழைப்புல குருதி கொடையாளர் முனைவர் டி தினகரன் அவர்களுடனான நேரலையில கலந்துகிட்டு 1 மணி நேரம் நல்ல தகவல்களை பகிர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில சொன்ன தகவல்களை பட்டியலிட்டு இருக்காங்க. ஒன்னு விடாம பங்கெடுத்த சிறப்பு விருந்தினருக்கு நன்றி பகிர்ந்திருக்கிறாங்க. 14 ரவிச்சந்திரன் கணவிதாசன் அவர்கள் வழங்கிய இணைத்தானும் நல்லவை கேட்க, விஜயலட்சுமி ராம்குமார் அவர்கள் வழங்கிய நாள் மலர் ரெண்டையும் கேட்டிருக்கிறாங்க, நன்றி பாராட்டி இருக்கிறாங்க. காலை 7 மணிக்கு வாமா மின்னல் கேட்டிருக்கிறாங்க, தகவல்களை தெளிவா சொன்னாங்க நிகழ்ச்சியில அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. மதுரகீதத்துல பழைய பாடல்கள் அருமையா இருந்ததுதான். அன்றைய இசைத்துறல அறிவிப்பாளர் சொன்ன தகவல்களை கேட்டு ஒன்னு விடாம பட்டியலிட்டு இருக்காங்க. வண்ண கோலங்கள் செம்மையா இருந்ததுதான். நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளர் லோகநாதனுக்கு, ஒலிபரப்பியா பண்பலைக்கு ரெண்டுக்கும் நன்றி பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேர் 15 யமுனா கல்யாணி ராகத்தில் அமைந்த மங்கள இசை தொடங்கி நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்டிருக்கிறாங்க. முனைவர் சு தில்லைவனம் அவர்கள் இணைத்தானும் நல்லவை கேட்க பகுதியையும் வழங்கியிருக்கிறாங்க, அதையும் கேட்டிருக்கிறாங்க, நன்றி பாராட்டி இருக்கிறாங்க. 6:35 வயக்காடு, அதுல RV அவர்களும் முருகானந்தம் தியாகராஜன் அவர்களும் விவசாய நேயர்களுக்கு நல்ல செய்திகளை வழங்கினாங்க, ரெண்டு பேருக்கும் நன்றி. நாள் மலர் தாங்கி வந்த தகவல்களை ஒன்னு விடாம குறிப்பெழுதி பட்டியலிட்டு இருக்கிறாங்க. விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இருக்கிறாங்க. தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்கள் பகிர்ந்த மருத்துவ நேரம் கேட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. நாள் மலர்ல ஒலிபரப்பான தகவல்களை பட்டியலிட்டு இருக்கிறாங்க. வசந்த அழைப்புல முதியோரை பத்தி தெளிவா பேசின பிஷப் ஹீவர் கல்லூரி சமூக நல ஆர்வலர் பேராசிரியர் கேப்ரியல் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இருக்கிறாங்க. போடு ஆட்டம் போடு இருபட பாடல்கள், சின்னத்தம்பி செம்பருத்தி பட பாடல்கள் அருமையா இருந்ததுதான். மங்கை உலகத்துல வயது ஓர் தடை இல்லை அப்படின்ற தலைப்புல தோழிகள் பங்கெடுத்தாங்க, எல்லாருக்கும் நன்றி. மதுரை கீதத்துல பாடல்கள் அருமை, வேளாண் அரங்கத்துல டாக்டர் ஜி அழகு கண்ணன் அவர்கள் விவசாய நேயர்களுக்கு நல்ல பல தகவல்களை பகிர்ந்தாங்க, அவங்களுக்கு நன்றி. இசைத்துறையில மின்னஞ்சல்கள் கடிதங்கள் வாசிக்கப்பட்டன. வண்ண கோலங்கள்ல கண்டுபிடி அருமை, கடினமான கேள்விகளுக்கு நேயர்கள் பதில் சொன்ன விதம் அருமை, நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர்கள் தரணி கோபால் ரெண்டு பேருக்கும் நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. பொன்மாலையில நல்ல பாடல்கள் அள்ளி வழங்கிய கோபாலுக்கு நன்றி பகிர்ந்திருக்கிறாங்க. உற்சாக மோட்சத்துல அவங்களுக்கு பிடித்த புத்தகமும் திரைப்படம் குறித்து மாணவி வி ஜெயஸ்வேதா அவர்கள் பகிர்ந்தாங்க, நன்றி. உழவர் உலகத்துல நேயர்களுக்கு நல்ல கருத்துக்களை வழங்கிய டாக்டர் RR ஜெகன்மோகன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கடிதங்களை எழுதியிருக்கிறாங்க தாமஸ் செந்தில்நாதன் அப்படிங்கிறவங்க ஏர்போர்ட்ல இருந்து.

இசைத்துறலை நீ கணினி திரையில மலர்ந்த எண்ணங்களை கேட்கலாம். நாம தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க கீழக்கொண்டையம்பேட்டை திருவானைக்காவல்ல இருந்து மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறாங்க. 16ஆம் தேதி காலையில எனைத்தானும் நல்லவை கேட்கல பேசிய இமயவன் சிவகுருநாதன் அவர்கள் தமிழோட இலக்கண வகைகளை பத்தி ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னாங்க. இப்படிதான் வாழணும் அப்படிங்கறத தொல்காப்பி இலக்கணம் ஔவையார் அவர்களுடைய பேரன்பு வீடு இதன் மூலமா சொன்னது அருமையா இருந்தது. மங்கையர் உலகத்துல தோழிகள் மனம் திறந்து பேசினது அருமையா இருந்தது. இரவேசை இனிமே சிறப்பு வழங்கிய பண்பலைக்கு நன்றி பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல்கள் அனுப்பியிருக்கிறவங்க தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க கீழக்கொண்டையம்பேட்டை திருவானைக்கோவில் இருந்து. அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி இவங்க மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஒசூர் கோழி இன உற்பத்தி மேலாண்மை கல்லூரி முதல்வர் டாக்டர் திருவேங்கடம் அவர்கள் பங்கெடுத்த நிகழ்ச்சி. நேரலையில நெறியாளர் சிறப்பான பல கேள்விகளை கேட்டு நேயர்களுக்கு பல அரிய தகவல்களை பகிர்ந்துகிட்டாங்க. கோழி உற்பத்தியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறத நாங்க அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். 11 மணிக்கு உங்களோட நாங்கள பெண் நேயர்கள் அதிகமா கலந்துகிட்டு பாடல்களை கேட்டாங்க. எல்லா பாடல்களும் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. 12 மணிக்கு மங்கையர் உலகமும் கேட்டோம். கலையரசி அறிவிப்பாளர் சிறப்போடு நெறிப்படுத்தினாங்க நிகழ்ச்சிய. பாடல்களும் சிறப்பா இருந்தது. எல்லா நிகழ்ச்சிகளையும் வழங்கிய அறிவிப்பாளர் இதயபூர்வமான பாராட்டுகளை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி இவங்கெல்லாம் சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்தது பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி இவங்க நேதாஜி நகர் கும்பகோணத்திலிருந்து மின்னஞ்சல்

அனுப்பியிருக்கிறாங்க. செவ்வாய் காலை 10 மணிக்கு ஒலிபரப்பான பாடல்களை கேட்டு சுவைத்தோம். 11:05 நேரலையில் நேயர் தோழிகள் கேட்ட பாடல்கள் நல்லா இருந்தது. 12:10 தோழிகள் கிட்ட அறிவிப்பாளர் பேசின உரையாடலை கேட்டோம். அறிவிப்பாளர் கலையரசிக்கு நன்றி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. நேதாஜி நகர் கும்பகோணத்திலிருந்து இந்த மின்னஞ்சல் அனுப்பினவங்க பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் சேர்ந்து மின்னஞ்சல்கள் அனுப்பினவங்களுக்கு நன்றி. கேட்டுட்ருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

மின்னஞ்சல்களுக்கு காது கொடுத்திருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 எஸ் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க குமர நகர் திருச்சியிலிருந்து நிறைய மின்னஞ்சல்கள் அனுப்பியிருக்கிறாங்க. 16ஆம் தேதி மங்கையர் உலகத்தில் தொட்டில் பழக்கம் பற்றி தோழிகள் கிட்ட பேச அழைப்பு விடுத்தாங்க அறிவிப்பாளர் கலையரசி. அவங்களுக்கு ஜவ்வு மிட்டாயை பார்த்தா அதில் வாட்ச் கட்டிக்கிறது, லாலிபப் சாப்பிட்றது, ரயில் பயணங்களில் ஜன்னலோரை இருக்க தான் வேணும், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது, மழையில் நனையிறது, எல்லா பழக்கமும் சிறு வயதிலிருந்து இப்போ வரைக்கும் இன்னும் தொடருதான். அதை பகிர்ந்துட்டு அறிவிப்பாளர் கலையரசிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கீதம் இனிமையாக இருந்ததுதான் நேயர்களோட தெரிவில் அன்னைக்கு ஒலிபரப்பான ஒரு பாடல் அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்துதான் அதை மிக சிறப்புன்னு பகிர்ந்திருக்கிறாங்க. திருச்சி ஆகாஷ்வாணிக்கு நன்றி பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேயர் 16ஆம் தேதி வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி அசத்தலாக இருந்ததுன்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அறிவிப்பாளர்கள் கலையரசி கௌதமன் ரெண்டு பேரும் தமிழோடு சும்மா அட்டகாசமாக விளையாடினாங்க. இலக்கணம் பற்றி கேள்வி கணைகளை தொத்து நேயர்களை திக்குமுக்காட வச்சுட்டாங்க. அழகான விளக்கங்கள் கொடுத்து ஒரு தமிழ் ஐயாவே மாறிட்டாங்க அறிவிப்பாளர் கௌதமன். வாழ்த்துக்கள். பாடல்கள் நல்ல தெரிவா இருந்தது, வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பாடலும் தேன் அருவியா இருந்தது பொன்மாலை நிகழ்ச்சியில அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்டு அதுல இருக்கிற பாடல்களை எது எது பிடிக்குமோ அதெல்லாம் பட்டியலிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் கௌதமனுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதே நேயர் 16ஆம் தேதி இரவு இசை இனிமே சிறப்பா இருந்தது அப்படின்னு கட்டியம் சொன்னிச்சான் அறிவிப்பாளர்கள் கௌதமன் சரவணன் குரல்களை கேட்டதுமே. பாடலுக்கும் ரெண்டு பேரும் சில்லாகிச்சு பேசுவாங்க எப்பவுமே. நேயர்களும் கொஞ்சமும் சலச்சவங்க இல்ல அப்படின்னு அழகா பாட்டை விரும்பி கேட்பாங்க. அறிவிப்பாளர்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல்கள் அனுப்பியிருக்கிறாங்க எஸ் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க குமரநகர் திருச்சியிலிருந்து. நன்றிமா. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
2: பன்னிரண்டு
1: ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: பனிரெண்டாம் தேதி பிற்பகல் 2:15 முயல் வளர்ப்புல கவனிக்க வேண்டியதுவை குறித்து அலித்துறையை சேர்ந்த ஏ ரத்தினகுமார் அப்படிங்கிறவங்க பங்கெடுத்த நிகழ்ச்சியில சிறப்பா தகவல்களை பகிர்ந்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி குறித்து எம் மாதவன் அப்படிங்கிறவங்க கடிதம் எழுதி இருக்கிறாங்க. வானொலியில நிகழ்ச்சியை கேட்டோம், முயலை பத்தி பேசினது பயனுள்ளதா இருந்தது. அந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு நாங்களே முயல் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். முயலை பத்தின செய்திகளை திரும்பவும் வானொலியில எப்படி எப்ப கேட்போம் அப்படின்னு ரொம்ப ஆவலோட காத்திருக்கிறோம் அப்படின்னு எம் மாதவன் அப்படிங்கிறவங்க பதிந்துருக்காங்க. பாலு அப்படிங்கிறவங்க, முயல் வளர்ப்பு நிகழ்ச்சி பயனுள்ளதா இருந்தது, இது தொடர்பான தகவல்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், திரும்பவும் எப்போ வானொலியில இந்த தகவல்கள் ஒளிபரப்பாகும்னு காத்திருக்கோம் அப்படின்னு பாலு அப்படிங்கிறவங்க குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. இப்போ ஒரு மின்னஞ்சல். கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவிய மலர் துர்காதேவி தன்விக் சந்திர விஸ்வா இவங்கெல்லாம் சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க. 17 புதன்கிழமை, அதாவது இன்னைக்கு காலையில 10 போடு ஆட்டம் போடு பாடல்கள் அட்டகாசமா அருமையா இருந்ததாம். 10:30 இருபட பாடல்கள் காதலன் காதலுக்கு மரியாதை பாடல்கள் இனிமையா இருந்ததாம். வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க, நன்றியையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சி எல்லாமே அருமையா இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமல துர்காதேவி தன்விக் சந்திரு விஸ்வா. மின்னஞ்சல்களும் கடிதங்களும் அனுப்பின நேயர்களுக்கு நன்றி. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

இசை தோறல் கேட்டுருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் சந்திரன் பூமியிலிருந்து ரொம்ப தெளிவான தொலைவான புள்ளிக்கு பக்கத்தில் இருக்கும்போது ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய 29ஆம் தேதி 30ஆம் தேதி வரக்கூடிய முழுநிலவை அவங்க ஸ்ட்ராபெரி மைக்ரோ முழுநிலவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் 2026ல் பௌர்ணமி சந்திரனுடைய ரொம்ப தொலைவான தூரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறனால தான் இதை இப்படி சொல்கிறாங்களாம். அதனால் நாம் அன்னைக்கு நிலாசோறு கூட சாப்பிடலாம். கேட்டணிஞ்சிருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ஓடு.

0: இசை துறல்ல அழகா அத்தனை கடிதங்களையும் மின்னஞ்சல்களுக்கும் காது கொடுத்து கேட்டோம். இனிமேல் நம்ம வண்ணக்குளங்கள் விளையாட தயாராகலாம். சுழி 431 இந்த முன் இணைப்பு என்னோடு 246-102-1 இந்த என்ன பழக்கமான வழக்கமான நேயர்கள் தொட்டு வரலாம். அறிமுகமாக காத்திருக்கிற நேயர்களுக்காக 240-102-1 இந்த எண்ணை விட்டு கொடுக்கலாம். நேரம் மாலை 4 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரான்ஸ் நாட்டில் முக்கிய பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு நட்புறவு, துறை சார்ந்த ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதோடு பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்கின்றனர். இந்தியா மொனாக்கோ நாடுகளுக்கிடையிலான நட்புறவு வரும் காலங்களில் புதிய உயரங்களை எட்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ நாட்டு இளவரசுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்த அமைச்சர், நிலையான வளர்ச்சி, நீல பொருளாதாரம், படைப்பாற்றல் திறன், புதிய தொழில்நுட்பங்களில் அந்நாட்டுடனான நட்புறவை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் அல்லிக்குளத்தில் விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் அமைக்க தமிழக அரசு மற்றும் இன்ஸ்பேஸ் நிறுவனத்திற்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்படவுள்ள ஏவுகணை தளம் அருகே அமையவுள்ள இந்த தொழிற்பூங்கா மூலம் ஏவுகணை வாகன கூறுகள், செயற்கைக்கோள் அமைப்புகள், ஒருங்கிணைந்த பொருள் கட்டமைப்புகள் மற்றும் முக்கிய விண்வெளி உபகரணங்களை உற்பத்தி செய்யப்படவுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாக கூறினார். மத்திய அரசு அனுமதித்த அளவுக்குள்ளேயே தமிழக அரசின் கடன் அளவு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு புத்தாக்க நிறுவனம் சார்பில் கைபேசி பழுது நீக்கம் மற்றும் சேவை பயிற்சி வரும் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை சென்னையில் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்கள் மற்றும் முன்பதிவு செய்ய edITN.in என்ற இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். தருமபுரி மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் ஆலோசனை மையம் செயல்பட்டு வருவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டம் மணப்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் நுகர்வோர் பங்கேற்று எரிவாயு தொடர்பான குறைபாடுகளை தெரிவித்து பயன்பெறுமாறு அறிவுறுத்தியுள்ளார். லக்னோவில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 34 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 275 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட். வண்ண கோலங்கள் கேட்டிருந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. இன்னைக்கு வண்ண கோலங்கள் புதன்கிழமை அப்படின்னாவே தெரிஞ்ச விஷயம் தான் அஞ்சுக்குள்ள ஒண்ணு.
2: உடனே நான் வந்து அலைபேசி எடுத்துட்டு அந்த என்ன சொல்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சில நேயர்கள் இருக்காங்க. அவங்க என்ன செய்யணும்னா உடனே 246-102 வருது. இத வந்து வழக்கமான பழக்கமான நேயர்களை எடுத்து வரலாம்.
1: இடைவெளி விட்டு
2: ஆமா முதல் தடவையா இப்பதான் நம்ம பண்பலையில பேசுறேன் அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு
1: 240-102-1 திருச்சி முன்னணி பெண்ணான 4-3-1 மறந்துடாதீங்க.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
6: திருச்சி சாரதாசில்.

0: காத்திருங்கள்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கிறது வண்ண கோலங்கள். இன்னைக்கு 5:1 அப்படின்னு சொல்லிட்டோம்.
4: அப்ப 5:1 5 தலைப்பு என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் சரிங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா கடி ஜோக்கு, அடுத்து வந்து நம்ம சரணம் சொல்லுவோம், அது என்ன பாடல் அப்படின்றத, இது என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் வழக்கமா அந்த 5 குறிப்புகளை வச்சு 1 நிமிஷம் கதை சொல்லணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா புதுசா நம்ம டயலாக் சொல்ல போறோம். அது எப்படி சொல்ல போறோம்? சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். அடுத்து வந்து கணக்கு புதிர். ஆனா இதெல்லாம் எது எந்த நம்பருக்குள்ள இருக்குன்றதுதான் வந்து உங்களுக்கு சரிங்களா? ஆனா கணக்கு புதிருக்கான ஒரு இதை மட்டும் நம்ம வந்து சொல்லிடலாம். ஏன்னா அது கட்டம் போட்டு யோசிக்கணும் இல்லையா? கணக்கு புதிருக்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 கட்டம் போட்டுக்கலாம் சரிங்களா? இது வந்து கணக்கு புலிகள், சூர புலிகள் இருப்பாங்களா அவங்களுக்காக. நான் ஐயோ எனக்கு கணக்கு வரணும் ஆனா எந்த நம்பர்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க மாத்தி சொன்னா கூட பரவாயில்ல, நான் கணக்கே சொல்றேன்னா கூட நாங்க அதுக்கும் தயாரா இருக்கோம் கேள்வி கேட்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 to 9 சரிங்களா? எந்த பக்கம் கூட்டினாலும், மேலிருந்து கீழ், இடமிருந்து வளம், அப்படி எந்த பக்கம் கூட்டினாலும் 15 வரணும். 1:9 அந்த 3:3 கட்டத்துல ஃபில் பண்ணணும். எந்த பக்கம் கூட்டினாலும் என்ன வரணும்?
3: 15 வரணும்.
4: இதுதான் வந்து கணக்கு புதிருக்கான கேள்வி. அதை நம்ம பாத்தீங்களா அட்வான்ஸ்டா சொல்லியாச்சு. அப்ப என்ன பண்ணணும் நேயர்கள்? சுழி 4:31 அப்படின்ற திருச்சி முன்னிணைப்பினோடு 2:46
3: அறிமுக நேயர்களா இருந்தாங்க அப்படின்னா 240 102
4: பாருங்க. இப்படி கணக்குன்னு சொல்லும் போது நான் ரெடியா இருக்கேன் பா அப்படின்ற மாதிரி யார் வந்திருக்காங்க? அடடா இருங்க, நீங்க சொல்லும் போது நான் கட்டம் போடல, கொஞ்சம் கட்டம் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
3: நேருக்குள்ளே விட்டு கொடுக்காம தொட்டு வாங்க, விளையாடலாம், ஜெயிக்கலாம். இது வண்ண கோலங்கள்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: என்னென்ன தலைப்புல வந்து விளையாட்டு இருக்கு
5: அப்படின்றது
4: புதிருக்குள்ள புதிரா?
5: ஆமா, இப்ப வரக்கூடிய நேர் யார் எங்கிருந்து? ஐயா இனிப்பு நல்லா கிடைக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் பேசுங்க, விட்டு விட்டு கேக்குது.
6: எனக்கு
4: உங்களுக்கு கிளியரா இருக்கா? நல்லதுங்க ஐயா. சரி, உங்களுக்கான எண் எது எது நீங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க?
6: மூன்று.
4: மூன்று பாத்தீங்கன்னாக்க என்ன வந்து உங்களுக்கு பாடல் வரிகள் கண்டுபிடிக்கிறீங்களா?
5: ஒரு
4: கதை சரிங்களா? அங்க பவர் கட்டு, அந்த லிப்ட்குள்ள ஒரு போன் இருக்கும்ல, அதுல வந்து ஒரு ரிங் வருது, உங்கள்ட்ட ஒரு சீக்ரெட் சொல்லுது, அப்புறம் பாத்தீங்கன்னா கதவு திறக்குது. லிப்ட், பவர் கட்டு, போன் ரிங் ஆகுது, ஒரு வந்து ரகசியம் சொல்லுது, கதவு திறக்குது. இத வச்சு ஒரு கதை, குட்டி கதை.
6: நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல போய் லிப்ட்ல ஏறினேன். லிப்ட்ல ஏறி தேர்ட் ஃபிளோர் போகும்போது பவர் கட் ஆயிடுச்சு. பவர் கட் ஆகும் போது ஒரு ரிங் கால் வருது. அந்த ரிங் கால் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணும்போது என்ன பண்ண, தம்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. டோர் ஓபன் ஆச்சு. சந்தோஷத்தோட வெளியே வந்தேன்.
4: சந்தோஷத்தோட வெளியே வந்தீங்களே, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இல்ல, தம்னு சத்தம் வந்ததுதான் ரகசியமா? அப்படியா? நல்லா இருக்கு கதை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: அது ரகசியங்க, அதனால தாங்க நாங்க
1: ரகசியம் சொல்லியாச்சு. அப்புறம் அதை போய் கேக்குறீங்களே, நியாயமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அவர் சொல்றது.
0: நேர்களை நீங்க தொட்டு வாங்க. சுழி 4-3-1 இந்த முன்னிணைப்பினோட 246-102-1 அறிமுக நேர்களுக்கு 240-102-1 இது பண்ண கோலுங்கள்.

0: எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
2: வழங்குகின்றன. தூசரா கோயில் சாமான் பீமாரி கர்ச்ச மே பிக்கே பச்சா ஹை கிரவி ரே பச்சா ஹை ஆயுஷ்மான் பாரத் படி சஃல்தா.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: நாலு மணி 26 நிமிஷம் கடந்து பயணிச்சுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள். 5 குள்ள 1 அப்படின்னு சொல்லியாச்சு.
7: ஆமா, 5 குள்ள 1 சொல்லுனே கதை சொல்றேங்க, நான் ஒரு கதை சொல்றேங்க அப்படின்னு சூப்பரா லிப்ட் கதையை சொல்லிட்டு போயிருக்காரு. சீக்கிரட்ட உடைக்காம போயிருக்காரு அவரு. லிப்ட் கதை உடைச்சாரு, சீக்கிரட்ட உடைக்க மறந்துட்டாரு.
6: இப்ப வரக்கூடிய நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
8: வணக்கம், இருவருக்கும் வணக்கம்.
7: யார் எங்கிருந்துமா?
8: தனியார்மொழி சரஸ்வதி பேசுறேன். உங்களுக்கு பேசாம என்னால இருக்க முடியல.
7: விளையாட்டுக்குள்ளாமா?
8: சூப்பரா இருக்கு.
7: சரி, என்ன நீங்க என்ன உங்களுக்கு வேணும்? இல்ல நான் ஏதாவது
8: படம் பத்தி சொல்லுங்க.
7: பாட்டு சொல்றீங்களா நீங்க? கண்டுபிடிச்சிருவீங்களா? சரி, ஓகே. அதாவது சரணம் பாடுறேன், சரிங்களா? நீங்க அது என்ன பாடல் அப்படின்றத
8: கண்டுபிடிங்க.
7: என்னது?
8: ஹிட்டான பாட்டா?
7: ஹிட்டான பாட்டு தான், ரொம்ப ரொம்ப ஹிட்டான பாட்டு, சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் மனம் ஓர் நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும், நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சாங்,
6: எல்லாரும்
7: இன்னுமோ, அதாவது இது வந்து 90s வந்தாலுமே
8: இன்னும்.
7: மறுபடியும் சொல்லமா? ஸ்டூடெண்ட்ஸ் மனம் ஓர் நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும், நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. இது எல்லா காலேஜ் சென்ட் ஆஃப் அப்ப பாடுவாங்க. வெரி குட், பாத்தீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. முஸ்தபா, முஸ்தபா, டோன்ட் வரி, முஸ்தபா தான், அதேதான். சூப்பர் சூப்பர். பாடுங்க. வாழ்த்துக்கள்.
6: இப்ப அதாவது பதில் சொல்லிட்டு ஜெயிச்சுட்டு இதுதான் வித்தியாசமா இருக்குது. இன்னொரு
7: நேரம் வந்துட்டாங்க. வணக்கம்.
6: எப்படி நாங்க கிளம்பி வருவோம்? சரி, இருங்க, புது நேர் வராங்க. வணக்கம்.
7: வணக்கம். யார் எங்கிருந்து?
9: உஷா
7: சொல்லுங்க. உஷா, உங்களுக்கு எந்த எண் குடுக்கலாம்? இல்ல நான் வந்து இத ஏதோ டயலாக், இல்ல எனக்கு கணக்கு, இல்ல நான் கதை சொல்றேன், இல்ல நீங்க கடி ஜோக் கேளுங்க, இந்த மாதிரி எது எது சொல்றீங்க? நீங்க நம்பரை விட்டுட்டோம் நாங்க, பாருங்க.
9: கடி ஜோக் சொல்லுங்க மேடம்.
7: கடி ஜோக் சொல்லுங்க, நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு. உஷா தானே நீங்க?
9: ஆமா மேம்.
7: சரி, உஷா வந்து என்ன பண்றாங்க, நாலு

0: ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. உஷா கொஞ்சம் உங்க வாழலையை விட்டு தள்ளி வந்துருங்க, இல்லன்னா வந்து ஒளிய அளவு குறைச்சு வச்சுக்கோங்க சரிங்களா? சரி, அதாவது நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நாலு பேர் கூட வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க சரிங்களா? யார் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்?
1: வித்யா.
0: அவங்க என்ன பண்றாங்க, சாப்பிடும் போது காதை பொத்திக்கிட்டு சாப்பிடறாங்களா? ஏன் சொல்லுங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் கூட சேர்ந்து சாப்பிட போறீங்க, காரமா இருக்கனால காதை வந்து பொத்திக்கிட்டு சாப்பிடறாங்களா? காரமா இருந்தா அப்படியா சாப்பிடுவாங்க? பரவாயில்ல, இதுக்கு நம்ம யார் அடுத்த நேர் வந்து பதில் சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: தெரியும்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இனி கேட்க போறோம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
6: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
7: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
6: உண்மையாவா?
7: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
8: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
9: திருச்சி சாரகாசில் காத்திருங்கள்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: ఒక విషయం తెలుసా మీకు? సూర్యుడు అనగానే మనకు మండే ఎండలే గుర్తుకొస్తాయి. కానీ నేడు సూర్యరశ్మిని ఉపయోగించి మన ఇంటి పైకప్పుల నుంచే విద్యుత్ను ఉత్పత్తి చేసుకుంటున్నాం. దాదాపు 37 లక్షల కుటుంబాలు ప్రధానమంత్రి సూర్యఘర్ గృహాలుగా మారాయి. ఇది విద్యుత్ బిల్లులను తగ్గించి దేశవ్యాప్తంగా విశ్వాసాన్ని పెంచింది.
6: ఏక్ దశక్ పహలే భారత్ సోలర్ పవర్ కే మామలే మే బహుత్ పీచే థా, లేకిన్ ఆజ్ సోలర్ పవర్ కే మామలే మే భారత్ దునియా కే టాప్ 5 దేశో మే ఆ గయా.
5: 12 సంవత్సరాల విశ్వాసం, వికాసం, ప్రజా సంక్షేమం.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
7: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
8: 4:39 கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.
9: வண்ண கோலங்கள்ல 5:1 விளையாடிட்டு இருக்கோம். ரொம்ப அதாவது சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குது. அப்படிதான் சொல்லணும். பாத்தீங்கன்னாக்க அடுத்து வரக்கூடிய நேயர் எந்த என்ன எடுக்கிறாங்க, என்ன பதில் சொல்றாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
10: வணக்கம் மேடம், நான் பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி பேசுறேன் மேடம்.
9: வணக்கம் ராமலட்சுமி அவர்களே, சொல்லுங்க என்ன இல்ல ஏற்கனவே கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்றீங்களா?

0: எப்படி
1: வச்சிருக்காங்க ஏன் அவங்க அப்படின்னா அவங்க வேற இல்ல தரது இல்லையா அவங்களுக்கு தெரியும் எந்த உணவு சாப்பிட்டா என்ன இருக்கு இடியாபத்த சாப்பிடலாம் அடி ஒண்ணு இடி மாதிரி விழுன்ற மாதிரி அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்
2: யார் எங்க இருந்து
3: ஹலோ வணக்கம் மேடம்
1: யார் எங்க இருந்து
3: வரதாக்குடியில இருந்து ஜோஸ்பின் பேசுறேங்க மேடம்
1: சொல்லுங்க ஜோஸ்பின் அவர்களே உங்களுக்கு எந்த எண் வேண்டும்
3: அந்த லிஃப்ட்
1: லிஃப்ட் கதை நீங்களே சொல்றீங்க அப்படிதானே நான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன் அப்படியா சொல்லுங்க சொல்லுங்க ஒரு கதை சொல்லுங்க
3: பெல் அடிக்குது லிஃப்ட் திறக்குறாங்க உள்ளுக்குள்ள போன உடனேயும் வெள்ளிய குரல்ல வந்து குருவிகள்லாம் கட்ட முடியாம கத்துறாங்க
1: குருவிலாம்
3: சத்தம் கேக்குது அப்ப வந்து அவங்க வந்து வெள்ளிய குரல்ல சொல்றாங்க நாங்க அடர்ந்த காட்டுலதான் நாங்களாம் இருக்கோம் ஆனாலும் அந்த காடு வந்து சூடாவது எல்லாம் நீங்க வந்து பொதுமக்கள் பண்றதுனால நீங்க வந்து வாகன புகையில உமிழ்றதுனால அதிகமா இருக்கிறதுனால காற்று மாசுனால எங்க காடு அடர்ந்த காடு பசுமையா இருக்கிற காடே சூடாகுது காற்றுல வந்து நாங்க சுவாசிக்கிற காற்று வந்து நெகிழி துகள்கள் வந்து எங்களுக்கு வந்து சுவாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு நீங்க ஏன் இப்படி பண்ணறீங்க இது கட்டிடங்கள்ல வந்து நெருக்கி நெருக்கி கட்டி வைக்கிறீங்க எங்களால பறக்க முடிய மாட்டேங்குது
1: என்ன சொல்யூஷன் அப்படின்றத உங்கள்ட்ட கேக்குறாங்க அப்படியா அது கதவு திறந்தோடனே பறந்து போயிடுச்சா சிறப்புமா அதாவது புவி வெப்பமயமாதல் அதற்கு ஒரு சிறுது வந்து தகவலும் வந்து அவேர்னஸும் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க
4: காலையிலதான் சொல்லிட்டு இருந்தாங்க இணையோலகத்துல மேகத்துக்கு நடுவுல நிகழிலாம் துகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
1: அதுல நம்ம தான் காரணம்
4: அதுல இன்ஸ்பயர் ஆகி இந்த கதையை அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம் தொடர்ந்து முயற்சி தொட்டு வாங்க சொல்லி 4 3 1 இந்த முன்னிணைப்பினோட 246 102 1 அறிமுக நேயர்களுக்கு 240 102 1

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.
3: இன்னைக்கு நிகழ்ச்சியில இப்ப இணைய போறவங்க, வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் இங்க இருந்துமா?
4: ராஜசேகரன்.
2: ராஜசேகரன், எது செலக்ட் பண்றீங்க? இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்க டயலாக் இருக்கு,
3: யாருமே அதை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க.
4: டயலாக்
2: சொல்றீங்களா? சூப்பர். அதாவது என்னன்னா, சொல்லக்கூடிய டயலாக சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், சரியா? என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா.
4: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க மந்திரமே சொல்லியே பழகிட்டோம் இல்லடா.
2: என்ன சொல்லி பழகிட்டீங்க? நாங்க நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம்.
4: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க நல்லவராகவே பழகிட்டோம் இல்லடா.
2: ஆமா ஆமா, செம்ம போங்க.
5: கணக்கு
2: புதிர் எடுத்துக்கிறீங்களா?
5: என்ன
2: பாடல் அப்படின்றதும் வான் விட்டு வாராய் சிறகுள்ள நிலவே, தேன் விட்டு பேசாய் உயிருள்ள மலரே, உன்னை கண்டு உயிர்த்தேன் சொட்டுதே சொட்டுதே.

0: என்ன பாட்டு
1: என்ன பாட்டு இது?
2: இது
1: அதுதான் நீங்க
2: உங்ககிட்ட
1: கண்டுபிடிக்கணும்.
2: கேள்வி கேட்டா நீங்க எங்க கிட்ட கேக்குறீங்க?
1: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும்

0: வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: திருச்சி சாரதாசு காத்திருங்க.
3: வணக்கங்கள், கேடைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கணக்கு கணக்குன்னு நீங்களும் சொன்னீங்க, யாருமே சொல்லல. இப்ப நான் பதில் சொல்ல போறேன், சரியான்னு மட்டும் சொல்லுங்க.
4: கணக்கு பிள்ளையா?
3: ஆமா,
4: சரி சரி.
3: மூணுக்கு

0: அவதான்
1: யாரே
0: தாய் கிழவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

விழுப்புரம் மாவட்ட புதிய காவல் கண்காணிப்பாளராக திரு மதிவாணன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மாவட்டம் முழுவதும் போதைப்பொருள் ஒழிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்றும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் முழுமையாக கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், டாம்கோ மூலம் கடனுதவி பெற விரும்புவோர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். கீழப்பழுவூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் வரும் 8ஆம் தேதியும், மணப்பத்தூரில் 15ஆம் தேதியும், கோட்டியாலில் 22ஆம் தேதியும், 29ஆம் தேதி தென்னூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலும் நடைபெறும் கடன் முகாம்களில் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை, கட்டேரி மற்றும் ரெட்டியூர் ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை சார்பில் 1,33,00,000 ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அனைத்து பணிகளும் தரமாகவும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மணல் பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் கனமழை பெய்ததால் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் கைபேசி எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொது தரிசனம், கட்டண தரிசனம் என அனைத்து வழியாகவும் பக்தர்கள் முழு சோதனைக்கு உட்படுத்தப்படுவர் என்றும், தடையை மீறி கொண்டு சென்றால் கைபேசி பறிமுதல் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 45 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 373 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடன் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ண கோளங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜாதா கோபிநாதன். பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதம் ரோஜ்கர் யோஜனா சிறப்பு திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுடெல்லியில் வழங்குகிறார். சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைமுறைக்கு வந்த இந்த திட்டம் 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் அதிகமான வேலை உருவாக்கத்திற்கான ஊக்கத்தொகைக்கு வழி செய்கிறது. இதில் 1,92,00,000 முதல் முறை பணியாளர்களும் அடங்குவர். தூத்துக்குடியில் 38,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள அதிநவீன கப்பல் கட்டுமான திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜயுடன் தென்கொரிய நிறுவன உயர்மட்ட தலைவர்கள் இன்று கலந்துரையாடினர். இந்த திட்டத்தின் மூலம் 15,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாக வகை செய்யப்பட்டுள்ளது.

அந்தி மாலை வேளையில் தேநீர் கோப்பையும் தேனீசை கீதமும் நம் ரணப்பட்ட இதயத்தை குணப்படுத்தும் மருந்தாக மாற தீரா காதலோடு தெவிட்டாத பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது கவிதையும் கானமுமாய் பொன் மாலையில் திருச்சி FM Rainbow 102.1.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டீர்கள். கழுகு திரைப்படத்திலிருந்து.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: காற்றலைகளில் கவிதை தென்றலாய், இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மௌனமாய் பேசும் மந்திர மொழி, அவள் விழி அல்லவா?

0: இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலித்தது நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இளைப்பாரமினிய மாலை வேளையில் உங்கள் மனம் விரடி கொண்டிருப்பது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. புற்கள் பூரித்தது, பூக்கள் புன்னகைத்து, பூமி வெட்கம் கொண்டு வெப்பம் கண்டது, அவள் நடக்கிறாள்.

இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜென்சி பாடிய பாடல் கேட்டீர்கள். கடவுள் அமைத்த மேடை திரைப்படத்திலிருந்து. காற்றொலிகளில் கவிதை தென்றலாய் இதுபோன் மாலை திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 நேரம் 5:20. கனவுகள் காண்கின்றேன், கண்மூடி விழிக்கின்றேன், தோழியை மறுக்கின்றேன், தொலைந்தே போகின்றேன் காதலில் விழுந்ததால்.

0: நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜாவின் இசையமைப்பில். மீசைக்கும் இறக்கைகள் உண்டு, மனம் ஏனோ பறக்கின்றதே வானில்.
1: எந்தன் கைக்குட்டைய

0: இளையராஜாவின் இசையமைப்பில் வைரமுத்துவின் வரிகளில் கே ஜே எஸ் தாஸ் எஸ் ஜானகி குரல்களில் பாடலளித்தது இசைப்பாடும் தென்றல் திரைப்படத்திலிருந்து.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி பண்பலை 102.1 நாளை பகல் 1 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
0: 5:30 நேர்கள் கேட்டு நின்றபோது திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 கவிதையும் கானமுமாய் இது பொன் மாலை. உன் காதலும் என் காதலும் தனிமையில் நம் காதலை தேடியவாறே.

கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒழித்தது இளையராஜாவின் இசையமைப்பில் நட்பு திரைப்படத்திலிருந்து. இளைப்பாறும் இனிய மாலை வேளையில் உங்கள் மனம் மருடிக் கொண்டிருப்பது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அவள் இமைகள் மூடி திறக்கையில் என்னுள் ஒரு மின்னல்.

0: கார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: காற்றலிகளில் கவிதை தென்றலா இதுபோன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. கடைவிழி பார்வையில் கவிதை சொன்னால் கண்களை சிமிட்டி கர்வம் துளைக்கிறார்.

மனோஜ் கியான் இசையமைப்பில் உரிமை கீதம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம் வித்யா குரல்களில். நேர்களை இன்று மாலை 6:15 நலம் தரும் யோகா, யோகா ஆசிரியர் எம் சாய்ரா பானு அவர்கள் தரும் தகவல்களோடு. தரை தொடாத விழுதுகளில் ஊஞ்சல் ஆடுகிறது அவள் கூந்தலில் மல்லிகை.

0: சந்திரபோஸ் இசையமைப்பில் வாலியின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா பாடிய பாடல் கேட்டீர்கள். மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து.
1: அனைவருக்கும்

0: திஷா திட்டத்தின் டெலிலா
1: நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள்.
0: டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.telilaw.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளை பகல் 1 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: இளையராஜாவின் இசையமைப்பில் செந்தமிழ் செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை மணி 9:30 வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சில்வர் லைன் மருத்துவமனை.
2: சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை மணி 9:30 வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சில்வர் லைன் மருத்துவமனை.
1: சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
2: இளந்தின்றலில் இதமான கானங்களாய் வளம் வந்தது பொன் மாலை. மீண்டும் இசைக்கும் நாளை மாலை 5 மணிக்கு. இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜெர்மனி தலைவர் ஃபிரெட்ரிக் மெர்சுனன் இருதரப்பு ஆலோசனைகளை பிரான்சில் இன்று மேற்கொண்டார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்ததாக பிரதமர் கூறினார். தமிழ்நாட்டில் மகளிருக்கு மாநிலம் முழுவதும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். சென்னையில் போக்குவரத்துறையின் செயல்பாடுகள் குறித்து நடைபெறும் ஆலோசனையில் மின்சார பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவருவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. பயணிகள் பணமில்லா பரிவர்த்தனை மூலம் பயணிக்க ஸ்மார்ட் கார்டு முறையை அமல்படுத்துவது குறித்தும், பேருந்திற்கு தனி வழித்தடம் ஏற்படுத்தும் வகையில் திட்டம்

செயலாக்கம் குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். உயர்கல்வி சேர்க்கையை உறுதி செய்யும் வகையில் ஒருங்கிணைப்பு கூட்டமும் நாளை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெறவுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் பூஜ்ய மதிப்பீடு நிலங்களின் தடை நீக்க பொதுமக்கள் கோரிக்கை மனு அளிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். மின்னஞ்சல் மூலமாகவும் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் 25வது புத்தக கண்காட்சி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் தென்னிந்தியாவின் 150 பதிப்பகங்கள் தங்களது படைப்புகளை காட்சிக்கு வைக்க உள்ளன. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சேலம், மதுரை, திண்டுக்கல், ஈரோடு, சிவகங்கை, கரூர், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர், தேனி உள்ளிட்ட 30 மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லக்னோவில் இந்தியாவிற்கு எதிராக நடைபெறும் 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 403 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 11 ரன் எடுத்திருந்தது. முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக சுப்மன் கில் 154 ரன்னும் இஷான் கிஷன் 125 ரன்னும் எடுத்தனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

அறிவு என்பது நதியை போன்றது. அது எவ்வளவு ஆழமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் அர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கு சிலிண்டர் வழங்குவதில் காணப்படக்கூடிய காலதாமதம், முறைகேடுகள் போன்ற குறைபாடுகளை களையும் பொருட்டு மணப்பாறை வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து எண்ணெய் நிறுவன எரிவாயு முகவர்கள், எண்ணெய் நிறுவன மேலாளர்கள், எரிவாயு வாடிக்கையாளர்கள் ஆகியோர் கலந்து கொள்ளும் எரிவாயு நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டமானது நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வரும் 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு நடைபெற இருக்கு. இந்த கூட்டத்தில் மணப்பாறை வட்டத்திற்கு உட்பட்ட எரிவாயு நுகர்வோர்கள் தங்களுடைய குறைகளை பதிவு செய்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த குறை தீர்க்கும் கூட்டத்தில் மணப்பாறை வட்டத்திற்கு உட்பட்ட எரிவாயு நுகர்வோர்கள், அங்கீகரிக்கப்பட்ட தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எரிவாயு உருளை விநியோகம் தொடர்பான குறைபாடுகளை தெரிவித்து பயன்பெறலாம் என திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்காங்க.

0: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுநர் எம் ஜாயிரா பானு அவர்கள்.
1: பெண்கள் சின்ன வயசுல இருந்தே யோகா அவங்க நிறையவே பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பெண்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். குழந்தைகளா இருக்கும்போது,

0: அந்த பருவ வயது அடையும் போது, அப்புறம் கல்யாணம், தாய்மை, இப்படி போக போக அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பெண்கள் அவங்க உடம்ப நல்லபடியா அவங்க ஹெல்த் பார்த்துக்கிட்டோம்னா அவங்க ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாருமே நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. பெண்கள் ஆரோக்கியமே அந்த குடும்பத்தின் ஆரோக்கியம்னு நம்ம சொல்லலாம். யோகா அவங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. மாதவிடாய் காலத்துல அவங்களுக்கு அந்த சிரமங்கள்லாம் ரொம்பவே குறையும். அந்த வலியா இருக்கட்டும், ஹெவி ப்ளீடிங்கா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்பவே குறையும். அதே மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸுமே அவங்களுக்கு வந்து சமநிலையாவே இருக்கும். பெண்கள் ஒரு ஒரு பருவத்திலையுமே அவங்களுக்கு வேற மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். தைராய்டு வரலாம், அதே மாதிரி மெனோபாஸ் இருக்கும், பிரெக்னன்சி இருக்கும். ஸோ அந்த வயசு ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஆசனா மூலமா, பிராணாயாமா மூலமா அவங்களுக்கு வந்து இது நல்லாவே நம்ம குணப்படுத்தலாம். அதே மாதிரி கர்ப்ப காலத்துல இப்போ சிசரியன் செக்ஷன் வந்து ரொம்பவே பிரபலமாயிக்கிட்டே வருது. அதை நம்ம தவிர்த்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு அதுக்குன்னே தனியே நம்ம ஆசனா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அது பண்ணீங்கன்னா நார்மல் டெலிவரி நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ஈஸியாவே வரும். அதுக்கு நம்ம மனசை வந்து தயார்படுத்துறதுக்காக, மெடிடேஷனுக்காக, குழந்தைங்களோட நலனுக்காக, குழந்தை உள்ள நல்ல வளர்ச்சிக்காக, இது எல்லாமே நம்ம அந்த ஆசனாஸ்ல பண்ணிடலாம். பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலத்திலயா இருக்கட்டும், இல்லைன்னா பிரெக்னன்சி காலத்திலயா இருக்கட்டும், மெனோபாஸ் டைம்லயா இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து மன அழுத்தம் ரொம்பவே அதிகமா இருக்கும். பெண்கள் எப்பவுமே இஸ் அ மல்டி டாஸ்கிங் பீப்புள், நிறைய வேலை ஒரே நேரத்துல பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க மன அழுத்தத்துல எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பெண்களுக்கு யோகா ரொம்பவே அவசியமா இருக்கு. தன்னம்பிக்கைய நிறைய வளர்க்குது. பெண்கள் தன்னம்பிக்கையா இருக்கும் போதுதான் அவங்களால இன்னும் நிறையவே முன்னேற முடியும். அது யோகா பண்ணி அவங்க உடம்பு நல்லா ஃபிட்டா இருந்தோம்னா தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமாகும். மெனோபாஸ் காலத்துல வர சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய, மூச்சு வாங்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா கோவப்படுறதா இருக்கட்டும், மூட் ஸ்விங்ஸ், இதெல்லாம் அடிக்கடி வரும். இதெல்லாம் நம்ம யோகாசனாஸ், மெடிடேஷன், பிராணாயாமா இதெல்லாம் கரெக்டா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இதெல்லாமே குறைச்சு அந்த மெனோபாஸ் டைம்ல நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லா நம்ம அதை தாண்டி போயிட முடியும். இவங்களுக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து விருக்ஷாசனா பண்ணலாம். ரெண்டு காலையும் சேர்த்து நின்னுக்குவோம், ஒரு கால மடக்கி தொட பகுதியில நம்ம பாதம் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். கைகளை நல்லா உயர்த்தி நம்ம பொசிஷன்ல வச்சுட்டு அப்படியே ஒரு 10 மூச்சு என்ற வரைக்கும் அப்படியே நிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அது பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பத்த கோணாசனா, இது வந்து பட்டர்ஃபிளை போஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சே சொல்லணும்னா இது பெண்களுக்காகவே வந்த ஆசனாசனே சொல்லலாம். இது வந்து பிசிஓடியா இருக்கட்டும், பிசிஓஎஸ்ஆ இருக்கட்டும், இந்த மெனோபாஸ் டைம்ல, பிரெக்னன்சி டைம்ல எப்பவுமே இந்த வந்து பத்தகோணாசனம் பண்ணலாம். ஸ்டேபிளா உட்காந்துருங்க, உட்காந்து காலை நல்லா மடக்கி வச்சுக்கோங்க. ரெண்டு பாதங்களும் சேர்ற மாதிரி வச்சுட்டு உங்க கைகளை நல்லா கோர்த்துக்கிட்டு பாதங்களை புடிச்சுக்கோங்க. புடிச்சிட்டு ரெண்டு கால்களையும் ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் பட்டர்ஃபிளை போஸ், பத்தகோணாசனா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சேது பந்தாசனா. நிறைய பெண்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ் நிறையவே இருக்கும். இது சேது பந்தாசனால நல்லாவே குறையும். இப்போ டெலிவரிக்கு அப்புறம்னாலும் சரி, எல்லாம் மெனோபாஸ் டைம்னாலும் சரி, பெண்களுக்கு யூரின் வந்து அவங்க கண்ட்ரோல் இல்லாம தும்பும் போதோ சிரிக்கும் போதோ வெளியில வர்றது நிறையவே இருக்கு. இது வந்து சேது பந்தாசனால ரொம்ப அழகா இன்ஸ்ட்ரக்டர் சொன்ன மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணனா ஈஸியா அதை வந்து குறைச்சிக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. வழங்கியவர் திருச்சி யோகா பயிற்றுநர் எம். ஜாயிரா பானு அவர்கள்.

அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்ப படிவத்தை திருச்சிராப்பள்ளி.nic.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை இம்மாதம் 30ஆம் தேதி மாலை 5:30க்குள் நேரிலோ தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 0431-241-3055 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு 0431-241-3055.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் செல்லும். மாநில செய்திகளை தொடர்ந்து மாலை 6:40 நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே இங்கிலாந்து ஹெடிங்லி லீட்ஸில் நடைபெறும் ஐசிசி டி20 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை கேட்டு மகிழலாம். நமது பண்பலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலி வழியாக தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.
1: பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
2: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து

0: வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். சூரிய சக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 2.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீனமயமாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தாவேக அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதை விட அதனை சரிசெய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தாவேக அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக
1: Debate, I'll just push you back to this marker here so they can get a nice clean shot at you. What are you going to do and why?
2: We're not going to have a ball first. I think we all we'll get something out of the wicket, hopefully, and then chase down our total.
1: A lot of compliments to your team in that first game, pushing Bangladesh really, really close. The first time you're coming up against India, a third-ranked team in the world. How are the team feeling?
2: We're super excited for this opportunity. I think playing India is a dream coming true, especially here in Leeds. We're super excited. A little bit nervous, but more excitement.
1: And you've got at least one member of your team who has played domestic cricket in the UK here. What sort of information up here in Headingley have you gleaned from Callis?
2: Yeah, it's good to have her playing domestic cricket here. She gives it's about the pitch, the stadium, and obviously it's her home ground. Hoping to see her shine later with the bat.
1: From the first game, have you made any changes?
2: Yeah, we made one change. Mirta is coming in for Sonia.
1: Any reasons behind that change?
2: We're playing an extra pacer and dropped a batter.
1: All right, go very, very well today. Great to see your team here.
2: Thank you so much.
1: Hamanpreet, putting runs on the board, how critical is that going to be?
3: I think it's a very great opportunity for us to bat first because it's a little hard condition because of the overcast conditions. But I think good we are batting first and we wanted to challenge ourselves.
1: Coming out of that first game, a convincing win for you. What other things are you looking to better because you've got a couple of games against South Africa and Australia following this one, but eyes on the prize today?
3: I think the power play with bat and ball, I think that is something we are really looking forward and hopefully today we'll bat positive in the power play and while bowling, if we can get few wickets in the power play.
1: Coming here today, you mentioned conditions a little while ago and how they could be. What's going to be the key if the ball starts moving around here?
3: I think just sticking to your own plans and batting as deep as possible because these conditions you can't

0: क्या आप भी ऐसा देखते हैं कि सीगर्स हो गई नेदरलैंड्स की तरफ से या फिर ओवरडाइक हो गई?
1: न्यूज़ ऑन एआईआर सेली बढ़िया केटेंजर को
2: क्यों नहीं
1: आरवारम அடுத்ததா வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில், தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல
3: வேண்டாம். और यहाँ से पावर प्ले में क्या रणनीति निकलकर उतर सकती है भारत की टीम को, क्योंकि ओवरकास्ट कंडीशंस है, ग्रीन विकेट है, कप्तान ने कह दिया है कि थोड़ा संभल के समझ के खेलना।

நேரம் இரவு 7 மணி. இனி கேட்கலாம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஐரோப்பிய கவுன்சில் அதிபர் ஆண்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணைய அதிபர் உர்சுலா வாண்டர்லேயனுடன் இருதரப்பு ஆலோசனைகளை இன்று மேற்கொண்டார். பிரான்ஸ் ஈவியானில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த சந்திப்பில் பிராந்திய சர்வதேச நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து தலைவர்கள் ஆலோசனைகளை மேற்கொண்டனர். தூத்துக்குடியில் 38,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள அதிநவீன கப்பல் கட்டுமான திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தென்கொரிய நிறுவன உயர்மட்ட தலைவர்களுடன் சென்னையில் இன்று கலந்துரையாடினார். இந்த திட்டத்தின் மூலம் 15,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாக வகை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பொதுப்பணித்துறை தொழில் பழகுநர் வாரியத்துடன் இணைந்து 2022 முதல் 2025 ஆண்டு வரை தேர்ச்சி பெற்ற பட்டம், பட்டயம் மற்றும் பொறியியல் அல்லாத பட்டதாரிகள் ஒரு வருடகால பயிற்சி பெற விண்ணப்பங்களை இணையதளம் வாயிலாக வரும் 25ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு nats.education.gov.in என்ற இணையதளத்தை அறியலாம். அரியலூர் மாவட்டம் செந்துறை தொகுப்பு பால் குளிர்வு மையம் மற்றும் ஆவின் அங்காடியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று ஆய்வு செய்தார். இயந்திரங்களின் செயல்பாடு, பராமரிப்பு நிலை, உள்கட்டமைப்பு வசதிகளை அவர் பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த காற்றுடன் கூடிய கனமழையால் காவிரி நகர், சின்னப்ப நாயக்கன் பகுதிகளில் உள்ள தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்தது. திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது.

0: லீட்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக டாஸ் வென்ற நெதர்லாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. லக்னோவில் இந்தியாவிற்கு எதிராக நடைபெறும் இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 403 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 14 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும், வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: நேயர்கள் கேட்டு இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலி வழியாக தொடர்ந்து கேட்கலாம் பாடலை உற்சாக முச்சத்தில்.

0: சொல்லு கார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சாரதாஸ் வழங்கும் உழவர் உலகம்.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: திருச்சி சாரதாசு. காத்திருங்கள், திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
0: இயற்கையோடு இணைவோம் தொடரில் இன்று அகற்றுவோம் ஆகாய தாமரையை. கிரீன் நீடா ராஜவேலு அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: ஏரி குளங்கள்ல அதிகம் காணப்படும் இந்த ஆகாய தாமரை வெளித்தோட்டத்தில் சாதாரணமாக இருந்தாலும் பல வகையில் நமக்கு பயன் தருகிறது. மேலும் இந்த ஆகாய தாமரை கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுவதோடு இயற்கை விவசாயத்திற்கும் உரமாக பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக ஆகாய தாமரை நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கும் ஒரு இனமாகத்தான் கருதப்படுகிறது. அதேபோல் இது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் ஒன்றாகவும் விளங்குகிறது. இப்படிப்பட்ட ஆகாய தாமரையை நாம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் மாற்றி கேடுகளை குறைப்பதோடு மக்கள் வருமானத்திற்கும் ஏற்ற ஒன்றாக மாற்றலாம். வேண்டாம், முடியாது, இதெல்லாம் நடக்காது என கேள்விக்கு கேள்வி பதில் பேசிக் கொண்டிருந்த மக்களின் கவனத்தை ஈர்த்து மனமு வந்து மறைக்கா கோரையாற்றில் இறங்கி சுத்தப்படுத்த வைத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து வருகிறார் கிரீன் நீடா ராஜவேலு அவர்கள். இவர் செய்யும் பணிகள் என்னென்ன என்பதை விரிவாக அசை போடுகிறார். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே. அண்மையில நம்ம கிரீன் நீடா ராஜவேலு ஐயா வந்து ஒரு அறைக்கூவல் விடுத்திருந்தாரு. மறைக்கா கோரை ஆறு, இது வந்து திருத்துறைப்பூண்டியில இருக்கக்கூடிய ஒரு ஆறு. இந்த ஆறுல ஆகாய தாமரைகள் நிறைய படர்ந்திருக்கு. இந்த ஆகாய தாமரைய அகற்றக்கூடிய பணியில நம்ம மக்களை ஈடுபடுத்தணுங்க ஐயா, அதனால இது ஒரு சிறப்பா செய்யணும், ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு. நம்மளும் அந்த அறிவிப்பை வெளியிட்டோம். அறிவிப்பு ஒளிபரப்பான உடனே கூட கூப்பிட்டு உங்க அறிவிப்பை கேட்டுட்டு என்ன ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டுருந்தாங்க ஐயா அப்படின்னு கூட ஒரு பின்னூட்டம் கூட கொடுத்தாரு உடனே ராஜவேலு ஐயா. அந்த ஆகாய தாமரை அகற்றும் பணி மறைக்கா கோரையாறுல எப்படி நடைபெற்று வருகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப ராஜவேலு ஐயாவுடைய பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா
2: ஐயா வணக்கம். ஐயா
1: எப்படி போயிட்டு இருக்கீங்க?
2: நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குது. நாங்க திருவாரூர் மாவட்டத்துல குறிப்பா எல்லா ஆறுகள்லயுமே ஆகாய தாமரைங்கிறது படர்ந்து இருக்கு. பருவமழை தொடங்கும் போது பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு. இது கடந்த 2-3 ஆண்டுகளாவே தொடர்ந்துதான் இருந்துகிட்டு தான் இருக்குது. மறைக்கா கோரையாறுங்கிறது வந்து இதுல ஒரு முக்கியமான ஆறு. அதாவது நம்ம ஒரு கொள்ளிடம் ஆறு எப்படி அங்க இருக்குதோ அதே போல திருவாரூர் மாவட்டத்துல உள்ள ஒரு சின்ன கொள்ளிடம் சொல்லலாம். இத தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவாரூர் மாவட்டத்துல உள்ள மழை பெய்த தண்ணி, நம்ம மேட்டூர் தண்ணி எல்லாம் அந்த 10க்கும் மேற்பட்ட ஆறு போய் அதுல கலக்குது இந்த மறைக்கா குறையாறுல. இதனாலதான் ஒவ்வொரு ஆண்டும் திருத்துறைப்பூண்டி பகுதியில நெல் பயிர்கள்லாம் நீர்ல மூழ்கி அழுகி போறது. இது வந்து அரசு செய்வாங்க, யாராவது இது பண்ணுவாங்க அப்படின்ட்டுதான் அந்த மக்கள் மனசுல ஒரு நிலை இருந்துச்சு. மறைக்கா குறையாறுங்கிறது வந்து திருத்துறைப்பூண்டி கிட்ட மடப்புறத்துல தொடங்குது. ஓவர்குடி, ஓவரூர், கீழ பெருமலை, மேல பெருமலை, இடும்பாவனம், கற்பனாதர் குளம் எல்லாம் போய் முத்துப்பேட்டை பக்கத்துல கீழே தோண்டிய காடுல கடல்ல கலக்குது. 22 கிலோமீட்டர் தொலைவு ஆறு. இந்த ஆறுல வந்து என்ன அப்படின்னாக்க பாசனமாவும் பயன்படுது, ஒரு பகுதியில வடிகாலாவும் பயன்படுது. இந்த ஆறோட சிறப்பு இதுல ஆகாய தாமரைன்னா அடர்ந்து போய் இருக்குது. இது வந்து அரசு தான் செய்வாங்க அப்படின்ட்டு ஒரு காலத்துல குளிக்கிறதுக்கு, மாடு குளிப்பாட்டுறதுக்கு எல்லாம் பயன்பட்டு வந்தது. அந்த ஆறுல ஒருத்த கூட கை வைக்க முடியாத அளவுக்கு அந்த ஆறு மாறிடுச்சு இன்னைக்கு. நாங்க இதுக்காக ஓவர் குடிங்களை ஒரு கிராமத்துக்கு போய் இதை செய்யணும்ட்டு மக்கள்கிட்ட பேசணும். பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இதை செய்ய முடியாது, நாங்க வந்து தண்ணிக்குள்ள எல்லாம் இறங்க முடியாது, அரிக்கும் அந்த தண்ணி, எங்களால எல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு நாங்க ஜூன் 6ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அந்த பகுதியில ஒரு தொடக்க விழாவை கலெக்டர் வந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்க, அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் வந்தாங்க. வந்து தொடங்கும் போது யாரு வந்து தண்ணியில இருந்தா அரிக்குன்னு சொன்னாங்களோ அந்த மக்கள் இன்னைக்கு ஒரு வாரமா வீட்டுக்கு ஒருத்தர் வீதம் வந்து அதுல 10 பேர் டெய்லி அந்த மிஷினுக்கு அரிச்சு கொடுக்குறாங்க. ஒரு மிஷின் வச்சிருக்கிறோம் அதுக்காக. அந்த மிஷினுக்காக எல்லா இதுலயும் பக்கெட் ஒரு 3 அடி அகலத்துலதான் ரெகுலராவே இந்த எஸ்கேவேட்டருக்கெல்லாம் இருக்கும், ஜேசிபிங்கிற அந்த எந்திரத்துக்கு, மண்ணல்ல எந்திரத்துக்கு. நாங்க இதுக்காக ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு எந்திரத்தை பிரத்யேகமா செஞ்சிருக்கிறோம். 6 அடி நீளம் கொண்டது, சல்லடா மாதிரி போட்டிருக்கோம், அதுல தண்ணி எல்லாம் கீழே கொட்டிட்டோம், செடி மட்டும் மேல வரும். அப்ப நிறைய அல்லலாம் 10 மணி நேரத்துல செய்யக்கூடிய வேலையை ஒரு 3 மணி நேரத்துல செய்யக்கூடிய மாதிரி அதை மாத்தி அமைச்சிருக்கோம். அந்த எந்திரத்தை வச்சுதான் அள்ளிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து எந்திரம் மட்டும் அள்ளிட முடியாது, ஏன்னா 6 100 அடி நீளம் உள்ள ஆறு. மக்கள் வந்து அதை திரட்டி பக்கத்துல அந்த எந்திரத்துக்கு கிட்ட கொடுத்தாதான் அது அள்ளும். எந்திரத்துக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் செலவாகுதுன்னா அந்த ஆட்களுக்கும் 10,000 ரூபாய் செலவுனாதான் அதை அள்ள முடியும். இப்படி ஒரு நிலைமையில மக்கள் பங்களிப்பு இருந்தாதான் இது நல்லா வெற்றி அடையுங்கிறதுக்காக மக்கள்கிட்ட போய் கேட்டோம். அவங்க ஃபர்ஸ்ட் வர முடியாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு அவங்க உங்க ஆறுமா இது, நீங்க இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்க பகுதியில குளிக்கலாம், நீங்க உங்க புலங்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பெண்கள் வந்து இடுப்பளவு தண்ணியில காலையில இறங்குறவங்க மாலை வரைக்கும் இன்னும் அந்த செடியை அரிச்சு கொடுக்குறாங்க, உணர தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு அது பெரிய சந்தோஷமா இருந்துச்சு,
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மக்களே பங்களித்து இது மாதிரி ஒரு பெரிய ஒரு அறச்செயல ஈடுபடுவது என்பது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயங்க. இந்த ஆகாய தாமரை அப்படின்றது வந்து எவ்வளவு ஆழம் வரைக்கும் போகுதுங்க, அதோட தண்டு எப்படி அகலமா இருக்கும், அதை அரிக்கிறது நீங்க ரொம்ப எளிதா சொன்ன மாதிரி தெரியுது, ஆனா அது ரொம்ப சிரமம்.

0: பார்த்து சொல்றாங்களே, அது எப்படி அவங்க வெட்டுறாங்க? அது வெட்டுறதுக்கு ஏதாவது அறுவாள் எல்லாம் வச்சு வெட்டுறாங்களா? என்ன மாதிரி அது செய்யப்படுதுன்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஆகாயத்தமரது வந்து ஒரு தண்ணியில மிதக்கக்கூடிய ஒரு தாவரம் தான். அது நீர்நிலையில இருக்கக்கூடிய தாவரம். அது வேறு வந்து தண்ணிக்குள்ள இறங்கி போய் தான் படிஞ்சுதான் வேறு விட்டது வளரக்கூடிய தாவரம் கிடையாது. தண்ணி எந்த அளவுக்கு உயரமா வருதோ அந்த அளவுக்கு மேல வரும். அள்ளி மாதிரி அள்ளி தாமரை சொல்றோம்ல, அது மாதிரி தண்ணி எந்த அளவுக்கு உயருதோ அந்த அளவுக்கு உயரும். அப்ப தண்ணி குறைய மாதிரி கீழே போயிடும். இப்படி உள்ளதுதான். ஒரு செடி இருந்தா கூட ஒரு வாரத்துல பெரிய அளவு 100 செடி 200 செடி இந்த பரப்பே ஃபுல்லா பரப்பி வந்துடும். அதுல வந்து தண்ணீர் பாயிறதுல வடிகிறதுல இந்த பிரச்சனை
0: கையால எடுத்தா கையோட வந்துடும்.
1: மேல தூங்கினா கையோட வந்துடும். அந்த அளவுக்கு உள்ளதுதான். அது
0: யாரெல்லாம் வச்சுல அவசியம் இல்ல,
1: வெட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இது வந்து 1-2 இருக்கும் போதே எடுத்து போட்டாங்கன்னா இவ்வளவு பெரிய அளவுல பரவும் பரவாது. மக்கள்கிட்ட அந்த குறித்த விழிப்புணர்வு கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. இப்ப நாங்க போய் சுத்தப்படுத்தி காமிச்சிருக்கோம் அந்த இடத்த. அப்படியே கடல் மாதிரி இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க. தண்ணியை நாங்க பார்க்கவே இல்லை இது வரைக்கும்.
0: நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஆறுகள்லயுமே இந்த ஆகாய தாமரை படர்ந்துருக்கு. இப்ப திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒய்யாகுண்டான் ஆறு இந்த பக்கம் பாஞ்சிட்டு இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா முழுக்க ஆகாய தாமரை தான் இருக்கு. அது வந்து ஒரு உலகளாவிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. ஆகாய தாமரை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சும்மா அப்படி பாத்தீங்க அப்படின்னா அது தென் அமெரிக்கால அமேசான் காட்டுல இருந்த ஒரு தாவரம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து விக்டோரியா ராணி பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு விஜயம் செய்த போது கல்கட்டால ஊக்லி ஆறுல அதே மாதிரி தேம்ஸ் நதியில ஆகாய தாமரை இருக்குமா, அதே மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல விக்டோரியா ராணி வந்து கல்கட்டாக்கு வந்தபோது ஹூக்ளி ஆறுல அதை விட்டுருக்காங்க. அது பாத்தீங்கன்னா இப்போ உலகம் முழுக்க பரவி பெரும் பிரச்சனையா.
1: ஆறுகள் வந்து பசுமையா இருக்கணும் நினைச்சிருக்காங்க அவங்க பண்ணது.
0: அதுல வேற ஒரு அழகா ஒரு ஊதா கலர் பூ வேற வர்றதுனால
1: நீங்க சொன்ன மாதிரி உய்யகுண்டான்ல இருக்கிற மாதிரி இன்னைக்கு டெல்டா மாவட்டத்தில் உள்ள எல்லா ஆறுகளையும் வந்துட்டு திருவாரூர்ல ஓடம்பக்கில இருக்கு, கொரடாச்சேரியில பாண்டவி ஆறுல ஆகாய தாமரை இருக்கு, பாமணி ஆறுல படர்ந்து இருக்கு. விவசாயிகளுக்கு வந்து உணர மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து சிரமம் எப்படின்னா பருவமழை தொடங்குது இல்ல, அந்த நேரத்துல வந்து இவங்க என்ன பண்றாங்க, ஊரே திரண்டு வந்து அருவாலை வச்சு இப்படி கொஞ்சம் விலக்கி விடுறாங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் தரையும் இந்த தரையும் விலக்கி விட்டு பறிச்சு விடுறாங்க. ஆத்துக்குள்ளேயே ஒரு சின்ன கால்வாய் மாதிரி அதுல தண்ணி ஓடிட்டு அவங்க சந்தோஷம் அடைஞ்சு தண்ணி வடிஞ்சிருச்சுன்னு போயிடுறாங்க. ஆனா இது ஒரு நிரந்தர தீர்வா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நாங்க எடுத்து
0: பண்ணி அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு இயந்திரத்தை வேற நீங்க வந்து வடிவமைச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு வந்து மைண்ட் அப்ளை பண்றாங்கன்றாங்களே, அது மாதிரி நீங்க உங்களுடைய மனதை முழுவதும் அதுல குவித்து இந்த அறப்பணியில நீங்க செஞ்சிருக்கீங்க, இல்ல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பணியில யார் யாரெல்லாம் இணைந்து செய்யறீங்க அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: முதல்ல வந்து தமிழ்நாடு அரசோட நீர்வளத்துறை ஒரு அனுமதி கொடுத்திருக்காங்க. 22 கிலோமீட்டர் இருக்கு ஆகாய தாமரை எடுக்கிறதுக்கு. கிரீன் இண்டா சுற்றுச்சூழல் அமைப்புக்கும் எக்ஸ்னோர் அமைப்புக்கும் ஒரு அனுமதி கடிதம், அனுமதி மற்றும் தடையின்மை சான்று கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு எந்திரத்தை இதுல பயன்படுத்துறோம். பொதுமக்களை நிறைய பேர் இதுல ஈடுபடுத்துறோம். இதுல அக்னி ஸ்டீல் நிறுவனம் வந்து ஈரோட்டில் பெருந்துறையில இருக்காங்க. அவர்கள் வந்து இந்த சமூக நல மேம்பாட்டு நிதியை கொடுத்து இந்த எந்திரத்துக்கான வாடகையை அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதே போல எக்ஸ்னோர் அமைப்பு ஈடுபட்டு இருக்காங்க. கிரீனிடா சுற்றுச்சூழல் அமைப்பு, தொடக்க அன்னைக்கு ரோட்டரி சங்கம், விவசாயிகள். இன்னைக்கு ஒரு நாள் வாடகை ஒரு 15,000 எங்களுக்கு செலவாகுது. சில விவசாயிகள் வந்து சிதம்பரம்னு ஒரு கர்ணக்குடைன்னு ஒரு கிராமம் இருக்கு, அந்த விவசாயி இயக்க விவசாயம் பண்றாரு சிதம்பரம்னு, அவரு 15,000 ரூபாய் பணத்தை கொடுத்து நாங்க ஒரு நாள் செலவை நான் ஏத்துக்கிறேன்னு கொடுத்திருக்காரு.
0: கருணைக்குடை முறை சார்ந்த குடையாளர் சிதம்பரம் ஐயா, அவரு ஒரு 15,000 கொடுக்கிறாரு. அது மாதிரி இது ஒரு மக்கள் சக்தி இயக்கமா மாறி இருக்குன்னு சொல்லலாம் இல்லீங்களா?
1: கண்டிப்பாங்க.
0: June 6 துவங்கி இருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆக போகுது. எவ்வளவு தூரம் வந்து அகற்ற முடிஞ்சதுங்க? எவ்வளவு நேரம் வேலை பார்க்க?
1: ரொம்ப குறைவான தூரமா. அதுல காட்டுக்கருவேல் முள்செடி இருந்துச்சு, அந்த நாணல் புல்லு மணல் திட்டு இதெல்லாம் சுத்தப்படுத்தி நாங்க பண்றதுனால 1 கிலோமீட்டர் தூரம் தான் போயிருக்கோம். இப்ப அவ்வளவு அடர்த்தியா இருக்கு செடி, கொஞ்சம் எடுத்தாவே அடர்த்தியா இருக்கிறதுனால அதிகமா வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் எடுத்து இயற்கை உரமா மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சில விவசாயிகள் எடுத்துட்டு போய் அவங்க வயல்களில் போட்டு சாணியை போய் அப்ளை பண்ணோம்னாக்க ஒரு 45 நாளில் இயற்கை உரமா மாறிடும். அதுக்காகவும் விவசாயிகள் சில பேர் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஆகாய தாமரை முழுவதும் இந்த 22 கிலோமீட்டர் அழிச்சு காமிச்சிட்டோம்னாக்க அந்தந்த பகுதிகளில் ஓடுறப்ப இடும்பாவனம்னா இடும்பாவம், எழிலூர்னா எழிலூர் மக்களை கூப்பிட்டுக்கிறது, அம்மலூர்னா அம்மலூர் பகுதியில நாட்டு கரையில வசிக்கிற மக்களை அழைச்சி அவங்களோட ஒத்துழைப்போட தான் இதை மேற்கொண்டு பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: ஆகாய தாமரை மட்டும் அகட்டாம அது சுத்தி இருக்கக்கூடிய அந்த கருவேல மரம் எல்லாத்தையுமே சுத்தமா அந்த ஆறையே வந்து ஒரு அழகுபடுத்துற
1: பணி மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. தடைக்கு
0: ஒரு நாளைக்கு வர எத்தனை பேர் பங்கேற்கிறாங்க?
1: நாங்க ஓவர்குடின்னு ஒரு ஊர்ல போய் பாக்குறோம். ஓவர்குடியில ஊர் நல கமிட்டின்னு அந்த ஊர்ல வச்சிருக்காங்க. அதுக்கு தலைவர் செயலாளர் பொருளாளராக இருக்காங்க. அவங்கள்ட்ட சொன்னோம் இந்த ஃபங்க்ஷன் தொடங்கினதுலேருந்து தொடர்ச்சியாக எங்க கூட தான் பயணம் பண்றாங்க. வர முடியாது, ஆத்துக்குள்ள இறங்க முடியாதுன்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் தூரம் முதல் நாள் தூய்மை பண்ணும்போது எங்களோட தன்னார்வலர்கள் தான் ஈரோட்ல இருந்து நாமக்கல்ல இருந்து வந்தவங்க எல்லாம் இறங்கி சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்க வேடிக்கை தான் பார்த்தாங்க அந்த ஊர் மக்கள். அப்ப சொன்ன நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆறு வெளியூர்ல இருந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வரமாட்டேங்கிறீங்களேன்னு அவங்கள்ட்ட சொல்லும்போது அன்னைக்கு மதியத்துல இருந்து இறங்க ஆரம்பிச்சு இன்னை வரைக்கும் தொடர்ச்சியாக எங்களோட ஒரு 5 நாளா அவங்க எங்க கூட இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 10 நாளைக்கு நடக்கும், 10 நாளைக்கு அவங்க தான் பண்ண போறாங்க.
0: நம்ம கொடுத்த அளவுக்கு மற்ற ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க.
1: நிறைய வந்தாங்க, பல ஊர்கள் இருந்து நிறைய வந்தாங்க. வேதாரண்யம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர்ல இருந்து நிறைய வந்தாங்க விவசாயிகள். நாட்டு நல பணித்திட்ட மாணவர்கள் வந்தாங்க. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு சர்க்குலரே எல்லா கல்லூரிகள் காமிச்சிருந்தாங்க.

0: அந்த அட்மிஷன் தயங்குறதுனால கொஞ்சம் குறைவான மாணவர்கள் வந்திருந்தாங்க. கல்லூரி தொடங்கல, அதனால மாணவர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, எந்திரத்தை வச்சு பண்ணும்போது நல்லா பண்ணணும். மாவட்ட ஆட்சித்தலைவர், தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை அதிகாரிகள் எல்லாருமே அங்க வந்து இந்த கேம்ப்ல கலந்துகிட்டாங்க. இது ஒரு பெரிய மக்கள் இயக்கமா மாறி இருக்குது.
1: இதே மாதிரி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம திருவாரூர்ல கூட கிரீனீடா அமைப்பு உங்க அமைப்பின் மூலமாக ஒரு ஆறை சுத்தப்படுத்தும் போது அங்க இருந்த அந்த கழிவுகள் எல்லாம் வந்து இயற்கை உரமா மாற்றிய ஒரு நினைவு எனக்கு இருக்குங்க. இப்ப நீங்க அதையும் சொன்னீங்க, இந்த ஆகாய தாமரை வந்து அகற்றப்படுவதை வந்து விவசாயிகள் எடுத்துட்டு போய் அதை வந்து இயற்கை உரமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி நடைபெறுது? ஏன்னா இப்ப ஆகாய தாமரையில இருந்து பேப்பர் செய்யலாம், இது மாதிரி சில ஆய்வுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இதை வந்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளே அவங்களோட நிலத்துல ஒரு இயற்கை உரமா பயன்படுத்துவது அப்படின்றது வந்து கேட்கவே கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. அதை எப்படி செய்யறாங்கன்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஆகாய தாமரை எடுத்துட்டு போய் அவங்க இடத்துல கொட்டி காஞ்சி வளர்ந்தவன மாட்டு சாணத்தை கரைச்சி ஊத்துறாங்க. ஊத்துனாவே 45 நாளையில அது மக்கிய இயற்கை உரமா மாறிடும். இதை நாங்க வடுவூர் ஏரியில பண்ணும்போது டீகம்போஸ் வச்சு நாங்க ஸ்ப்ரேலாம் பண்ணி அதை பண்ணோம்.
1: பண்ணீங்களே ஒரு 4-5
0: நல்ல அதை கொஞ்சம் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணோம். என்பிகே எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. இதுல நுண்ணுயிர்களுக்கு மண்புழு உரமாவே மாறிடுது. அதை வந்து நம்ம செடிகளுக்கு பயிர்களுக்கு எல்லாம் பயன்படுத்தலாம்னு சொன்னாங்க. எடுத்து பயன்படுத்த கொடுத்துருக்கோம்.
1: இப்ப வந்து இதே மாதிரி என்னுடைய ஆறுலயும் வந்து ஆகாய தாமரை இருக்கு. நான் பக்கத்திலே இருக்கேன். எனக்கு பார்க்கும் போதே ரொம்ப மனசு வலிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உடனடியா நீர்வளத்துறை அதிகாரிகளை அணுகி ஒரு ஒப்புதல் வாங்கிக்கிட்டு உங்க மாதிரி அமைப்பு கிரீனீடா, எக்ஸ்னோரா இவங்க எல்லாம் இருக்கீங்க, உங்களை தொடர்பு கொண்டா நீங்க அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து
0: செஞ்சு கொடுக்கலாம்.
1: ஏன்னா இப்ப நீங்க கிட்டத்தட்ட ஒரு வல்லுநர் ஆயிட்டீங்க. நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய மாசுகளை அகற்றுவதில் நீங்க ஒரு வல்லுநர்னு சொல்லலாம். ஏன்னா இது மழை வருவதற்கு முன்பே இதை செய்யணும், காவேரி ஆற்றுல தண்ணி வரத்துக்கு முன்னாடியே இதை செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறீங்க. இது வந்து அனதர் ஃபெதர் இன் தி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மரைக்கா கோரையாறுல வந்து ஆகாய தாமரை நீக்கம் என்பது கிரீனீடா அமைப்பு, எக்ஸ்னோரா அமைப்புக்கு மற்றும் ஒரு சாதனையாக நாம் நினைக்கலாம். இன்னும் இந்த 22 கிலோமீட்டர் நடக்கணும். இப்போ 1 கிலோமீட்டர் தான் நடந்திருக்கு. இப்போ நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய நேயர்கள் யாரேனும் பங்கேற்கணும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா இந்த அறப்பணியில தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம். திருத்துறைப்பூண்டி பகுதி விவசாயிகள் மட்டுமல்ல, மற்ற விவசாயிகளும் அவங்க ஆறுல வந்து இந்த ஆகாய தாமரை நீக்குவதற்கு முயற்சியில் இறங்கலாம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சாரதாஸ் வழங்கும் உழவர் உலகம்.
3: திருச்சி சாரதாஸில் காத்திருங்கள்.
4: திருச்சி சாரதாஸில் காத்திருங்கள்.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
5: 10-க்கும் மேற்பட்ட ஆறுகள் சங்கமிக்கும் மரைக்கா கோரையாற்றில் அகற்றுவோம் ஆகாய தாமரையை என்னும் லட்சியத்தோடு தனது பணியை செவ்வனை செய்து வரும் கிரீன் நீடா ராஜவேலு அவர்கள் நிகழ்ச்சியில் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் இவர் செய்து வரும் பணிகளை பட்டியலிடுகிறார் செவிசாய்ப்போம். உடன் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: நீங்க வந்து அண்மை காலங்கள்ல ஒரு பதிவு அனுப்பிக்கிட்டே இருந்தீங்க, நிறைய செய்திகளும் வந்துகிட்டு இருந்தது. பாசன நீர்நிலைகளை தூர்வாருவது இத பத்தி நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அந்த செயல் பத்தியும் கொஞ்சம் விரிவா சொல்லுவோம்.
0: இதுல வந்து நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு பதிவு தான் போட்டோம் முகநூல்ல. எங்கள்கிட்ட 2 எந்திரங்கள் இருக்கு, இதை வாடகை இல்லாம கொடுக்கறோம், இதை நீங்க டீசல் மட்டும் போட்டு நீங்க பயன்படுத்திக்கங்கன்னு சொன்னோம். முதல்ல எங்களை தொடர்பு கொண்டது திருத்துறைப்பூண்டி ஆல்காவில உள்ள ஆரியலூர் கிராமத்துல இருந்து செந்தில் அப்படிங்கிற ஒரு விவசாயி எங்களை தொடர்பு கொண்டாரு. அந்த ஊர்ல வந்து ஆரியலூர், கடுவேலி, தாளத்தூர் இந்த 3 கிராமங்கள் சேர்ந்துதான் ஆரியலூர் ஊராட்சி. அந்த ஊர்ல மட்டும் 15 கால்வாய் இருந்துச்சுங்க. 15 கால்வாய், 36 கிலோமீட்டர் தொலைவு. கிராமம் பாத்தீங்கன்னா சின்ன கிராமம் தான். அங்க உள்ள சிறுகு கால்வாய், பெரிய கால்வாய் எல்லாம் சேர்த்து, வடிகால் கால்வாய், பாசன கால்வாய் எல்லாம் சேர்த்தா 36 கிலோமீட்டர் தொலைவு அந்த கிராமத்தை சுத்தி ஓடுது அந்த வாய்க்கால். அத்தனை கால்வாயும் வெட்டிட்டோம் இந்த இயந்திரத்தை வச்சு. 42 நாள் அதுக்காக எடுத்துக்கிட்டோம். 359 மணி நேரம் காணிச்சு. அதுக்கான டீசல் மட்டும் 2735 லிட்டர் டீசல்ல முடிச்சிருக்கோம். டீசல் லிட்டர் 95 ரூபாய்னாக்க 2,59,825 ரூபா தான் செலவானுச்சு. வாடகை இல்லாத எந்திரத்தை கொடுத்துட்டா என்னோட பணம் இல்ல. இது இந்த பணமும் விவசாயிகள் வந்து மாவுக்கு 100 ரூபா 200 ரூபா அவங்களே போட்டு செஞ்ச பணம். இது விவசாயிகள் பங்களிப்போட செஞ்ச பணத்துல
1: ஆரியலூர்ல
0: இது நடந்திருக்கு. கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு 7,217 ரூபா செலவுல ஒரு கிலோமீட்டர் கால்வாயை வெட்டிட்டாங்க. ஒரு கிலோமீட்டர் கால்வாய் வெட்டணும்னா அரசோட திட்ட மதிப்பீடு அவங்க போட்டாங்கன்னா 1,20,000 ரூபா அது செலவு பண்ணுவாங்க. நம்ம வந்து வெறும் 7,217 ரூபாயில வெட்டிட்டோம். இது வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு சாதனையா தான் சொல்லலாம். அந்த விவசாயிகளுக்கு ஒரு எந்திரத்தை வந்து அவங்க கொடுத்துட்டீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு மாவட்டத்துக்கு 10 எந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டா அரசுக்கே பெரிய பொருட்செலவு குறையும். இவ்வளவு செலவு பண்ண தேவையில்லை.
1: நமக்கு ஒரு மன நிறைவு. நாமளே இந்த வேலையை செஞ்சிருக்கோம், நிச்சயமா அடுத்து பராமரிக்கவும் செய்வோம். நம்ம செய்த

0: கோவிட்னால அந்த வாய்க்கால் வந்து தூர்வாரப்பட்டிருக்கு, இதை நாம பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பராமரிப்பு பணியும் அந்த விவசாயிகள் மனசுலயே இருக்கும் நிச்சயமா இல்லீங்களா. வேற யாராவது செஞ்சா கூட அது மறந்து போயிடும், இது நம்மளே செய்யும் போது நிச்சயமா அது மறக்காது அந்த பராமரிப்பு தொடர்ந்து.
1: இன்னொன்னு செய்வீங்க, நேற்று நல்லூர்னு ஒரு ஊர் அங்க போயிருந்தோம், அந்த விவசாயி சொல்றாங்க பாசனதாரர் சங்கம் ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுல ஒரு பிக்சட் டெபாசிட் போட்டு அவங்க வச்சிருக்காங்க பணத்தை, பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்து 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வெட்டுவாங்க, வாய்க்கா வெட்டுறத தொடர்ச்சியா வச்சிருக்காங்க. ஆனா இப்ப வெட்டும் போது கொஞ்சம் வாய்க்கா தான் வெட்டுவோம், வாடகை இல்லாத எந்திரத்தை கொடுத்ததுனால கிராமத்துல உள்ள எல்லா வாய்க்காலையும் எங்க விருப்பத்துக்கு ஏற்ப தூர்வாரிட்டோம், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நாங்க தூர்வார வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஊர்ல அப்படின்னு சொல்றாங்க. வயல்ல எல்லாம் ரொம்ப தூரத்துல நிக்குமா, டிராக்டர்ல கொண்டாந்து பேரல்ல டீசல கொண்டாந்து அந்த எந்திரத்துக்கு ஊத்துறாங்க, ஒரு டியூப் போட்டு ஊத்துறாங்க, 200 லிட்டர் ஃபில் பண்ணிட்டு போயிடறாங்க அந்த வண்டியில, அந்த டிரைவர் ஃபுல்லா வாய்க்கால முழுக்க தூர்வாரிட்டு இருக்காரு. அந்த விவசாயி சொல்றாரு இது வந்து அரசு தூர்வாருனா கூட அவங்க ஒரு 2 கிலோமீட்டர் தூர்வாருவாங்க, அப்புறமா அவங்க பரபரப்பு இருக்கும் அடுத்தடுத்த ஊருக்கு முடிக்கணும்ட்டு, ஆனா எங்கள்கிட்ட எந்திரத்தை கொடுத்ததுனால நாங்களே இஷ்டத்துக்கு தூர்வாரிட்டு இருக்கிறோம், இது ரொம்ப எங்க மன நிறைவா இருக்குன்னு அந்த விவசாயி ஞானசேகரன் சொன்னாரு.
0: இது என்ன மாதிரியான முறைங்க, இப்ப நீங்க வந்து எந்திரம் கொடுப்பீங்க மற்ற செலவுகள்?
1: ஹுண்டாய் மொபிஸ்னு ஒரு நிறுவனம் ஒரு எந்திரத்தை 140 அந்த எந்திரத்தை கொடுத்துருக்காங்க, இன்னொரு போஸ்கோன்னு ஒரு நிறுவனம் 35 ஒரு சின்ன வண்டியை கொடுத்துருக்காங்க, அது சின்ன கால்வாயெல்லாம் தூர் வரும். எந்திரத்தை அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல கொடுத்துருக்காங்க சமூக நல மேம்பாட்டு நிதியில, அதை வந்து டிரைவரோட சம்பளத்தையும் ஒவ்வொரு ஆண்டுக்குள்ள சம்பளத்தையும் அவங்க அவங்களே கொடுத்துட்றாங்க. விவசாயி என்ன பண்றாங்கன்னா டீசல் போடுறாங்க, டிரைவரை அவங்க வீட்டில் தங்க வச்சுக்கிறாங்க, டிரைவருக்கு 3 வேளை சாப்பாடு அவங்க பண்றாங்க. இந்த ஒரு டிரைவரு நம்ம நன்னிலத்தை சேர்ந்த பகுதி 140 உள்ள ஒரு 35 உள்ள டிரைவர் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்திருக்கிற பையன், ரொம்ப அருமையா பண்றாரு, அந்த ஊர்லயே தங்குறாரு, அவருக்கு ஒரு பைக் கொடுத்துருக்காங்க அந்த ஊருக்காரவங்க, அவரே போய் அந்த ஊர்ல போய் பக்கத்துல பெருகாலம் போய் சாப்பிட்டுட்டு அங்க உள்ள ஒரு நூலகத்துல தங்கி இருக்கிறாரு, பஞ்சாயத்து ஆபீஸ்ல தங்கி இருக்காரு, தங்கி அந்த கால்வாயை காலையில இருந்து மாலை வரைக்கும் தூர் வாடுறாரு.
0: விவசாயிகள் செய்ய வேண்டியது என்னன்னா எந்த இடத்த தூர் வாரணும்னு காட்டணும், அவங்களுக்கு டீசல் கொடுக்கணும், அவங்க தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும், அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான்.
0: எத்தனை நாட்களாக இந்த பணி நடந்துகிட்டு இருக்குங்க?
1: மார்ச் 28 போய் வண்டியா இறக்கணும், அதுல இருந்து தொடர்ச்சியா ஓடிட்டு தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் அவங்களுக்கு விடுமுறை கொடுத்துறது, மத்த எல்லா நாளுமே வேலை பாக்குறாங்க.
0: நீங்க எல்லாத்துக்குமே ஒரு கணக்கும் வச்சிருக்கீங்க, இது வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் வாய்க்கால் தூர் வாரப்பட்டிருக்குன்றது கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: நீர்வளத்துறையில இருந்து இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு 15 மேற்பட்ட கிராமத்துல இருந்து 125 கிலோமீட்டர் தொலைவுக்கு தூர் வார அனுமதியும் தடையின்மை சான்றும் கடிதமா கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து இந்த ஆரியலூர்ல 36 கிலோமீட்டர், நல்லூர்ல ஒரு 10 கிலோமீட்டர், 46 கிலோமீட்டர் முழுவதும் தூர்வாரி முடிச்சாச்சு. அதே மாதிரி சித்தாலத்தூர்னு ஒரு ஊர்ல 20 கிலோமீட்டர் வரும், 66 கிலோமீட்டர் முழுவதும் தூர்வாரி முடிச்சாச்சு.
0: எல்லாமே
1: முடிச்சாச்சு,
0: எல்லாமே திருவாரூர் மாவட்டத்திலேயே
1: திருத்துறைப்பூண்டி தொகுதியில உள்ள இடம் அதெல்லாம், அந்த பகுதி தான் பாதிப்பு அதிகமான உள்ள. ஒவ்வொரு ஆண்டும் தொலைக்காட்சியில எல்லாம் பாக்கலாம், பயிர் மூழ்கி அழுகின பயிர் எடுத்து விவசாயிகள் காண்பாங்க தண்ணிக்குள்ள. அதனாலதான் அந்த ஊரை நாங்க தேர்வு பண்ணோம், பெரிய பாதிப்பு அந்த பகுதி தான், இந்த ஆறுகள்
0: தூர்வாராதுனால பகுதின்னு சொல்லலாம். தண்ணி வர்றதும் காவேரி ஆற்றுல தண்ணி வந்தா இந்த அடைப்பெல்லாம் இருக்கிறதுனால தண்ணி அங்க போகவும் போகாது, அதே சமயத்துல மழை பெய்தாலும் தண்ணி வெளியில போகாதனால அங்கே தேங்கி நிக்கிறதுனால ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வாக இது அமையுது இல்லீங்களா. உங்க முயற்சி
1: பகுதிக்கு போகும்போது ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சின்ன ஒரு டீசல் பம்பு வச்சிருக்காங்க, தண்ணி வராதப்ப அவங்க இன்ஜின் வச்சு வயலுக்கு இறப்பாங்க, தண்ணி சரிவர வராது, டீசல் போட்டு இறச்சி அதுல வயலுக்கு விடுவாங்க. மழை பெஞ்சோன்னா என்ன பண்ணுவாங்க, வயல்ல பம்பு பண்ணி வெளியாக்குவாங்க தண்ணியை. இதுக்காக ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சின்ன டீசல் மொபைல் சைஸ்ல இருக்கும்ல அந்த டீசல் பம்பு வச்சிருக்காங்க. இப்ப வந்து வாய்க்கால் தூர் வர்றதுனால இனிமே நாங்க அந்த டீசல் செலவு பண்ண வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
0: நிலத்தடி நீரும் கூட உயரும் இல்லீங்களா,
1: நிலத்தடி நீரும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பகுதியில வந்து நிலத்தடி நீர் உப்பு தண்ணியா போனதுனால பம்பு செட்டே இல்லாத ஒரு பகுதினா திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதி தான்.
0: இப்ப நிலத்தடி நீர் வந்து சரியாயிடும் கொஞ்சம்
1: வாய்ப்பு இருக்கு.
0: வாய்க்கால் வழியா போகும்போது தண்ணி நிக்கும், கொஞ்சம் உள்ளார இறங்கும், நிலத்தடி நீர் உயர்வதற்கான வாய்ப்பு, நல்ல தண்ணீர் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கீங்க.
1: கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்குங்க.
0: சரிங்க, இப்ப எங்க நடந்துட்டு இருக்கீங்க இந்த பணி?
1: ஆகாய தாமரை அகற்ற பணி வந்து குடிங்கிற நடக்குது, இந்த சூர்வார் பணி 2 இடத்துல நடந்துட்டு இருக்கு, நல்லூர் அதாவது கோட்டூர் ஒன்றியம் நல்லூர்ல நடந்துட்டு இருக்கு, இன்னொன்னு வந்து முத்துப்பேட்டை பக்கத்துல உள்ள சித்தாலத்தூர், 2 இடத்துல நடந்துட்டு இருக்கு இல்லையா.
0: சரிங்க, இதெல்லாம் செய்யக்கூடிய கிரீன் லீடர் ராஜவேலு ஐயா அவரு வந்து ஒரு அரசு அலுவலர், இதையும் நேயர்களுக்கு சொல்லணும், ஒரு வேலையை பாத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து கவனம் எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறார் ராஜவேலு ஐயா. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ராஜவேலு ஐயா.
1: நான் வந்து கிரீன் இண்டியா சுற்றுச்சூழல் அமைப்புன்னு ஒரு அமைப்பு வச்சு அதோட தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்துகிட்டு இருக்கிறேன்.
0: எந்த ஆண்டு துவங்கினீங்க?
1: 2018 தொடங்கினது, நீடாமங்கலத்துல தான் தொடங்கணும், அதான் அந்த கிரீன் நீடாங்கிறது, நீடாங்கிறது அதுதான் அர்த்தம். நீடாமங்கலத்துல தொடங்க போய் அவங்க ஒரு 500 மரத்தை வச்சு ஒரு குறுங்காடுகளை உருவாக்கணும், இது மாதிரி ஒரு 23 குறுங்காடுகளை உருவாக்கி
0: ட்ரெயின்ல போகும்போது பார்க்கலாம்
1: அந்த ட்ரெயின்ல போகும்போதே பார்க்கலாம், குறுங்காடு நீடாமங்கலத்திலே இருக்குது. இது இல்லாம ஒரு 7 கோவில்கள் நந்தவனங்களை உருவாக்கி இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் அந்த பனை அந்த

0: சீசன்ல செப்டம்பர் மாசத்துல அந்த பனை பழம் வந்துடுற நேரத்துல 1 கோடி பனை விதைகள் நடும் நெடும்பணின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுவதும் கடற்கரையில 14 மாவட்டங்கள்ல 2023 ஆம் ஆண்டு பனை விதைகளை விதைச்சோம். அப்புறம் ஒகேனகல்ல இருந்து பூம்புகார் வரைக்கும் காவேரி ஆறுல 416 கிலோமீட்டர் வரைக்கும் NSS மாணவர்களை பயன்படுத்தி நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்களை ஈடுபடுத்தி 100,000 பேர் பங்கேற்றாங்க. அந்த மாணவர்களை வச்சு பனை விதைகளை விதைச்சோம். இப்ப வந்து நீர்நிலைகளை கிட்ட போயிருக்கிறோம். நீர்நிலைக்கு மக்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பு இருக்குது. அதை செய்யறப்ப நமக்கும் ஒரு மனநிறைவு இருக்கு. ஒரு பாலடைஞ்ச ஆறை வந்து நம்ம தூய்மைப்படுத்தி அந்த தண்ணியை பார்க்கும்போது எங்களுக்கு உள்ள மகிழ்ச்சி வந்து அது காசு பணம் கொடுக்காத மகிழ்ச்சியை இந்த தூர்வாரும் பணி எங்களுக்கு கொடுக்குது. அதனால தொடர்ச்சியா இந்த பணிகளை மேற்கொண்டு இருக்கோம்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது தொடர்ச்சியா 8 ஆண்டுகளா கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாம ஏதேனும் ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அரசு பணியில இருந்தாலும் சனி ஞாயிறு ஊருக்கு வந்து இந்த வேலையை வந்து தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறதுல எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. இது மாதிரி எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு ராஜவேலு ஐயாவை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுல நீங்க ஒரு அரும்பணிய செஞ்சிட்டு இருக்கீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னா வேற ஏதேனும் சிந்தனைகள் வச்சிருக்கீங்களா மனசுல?
0: டெல்டா மாவட்டத்தில் உள்ள எல்லா ஆறுகளிலுமே இந்த ஆகாய தாமரை இருக்குது. அதுதான் இப்போதைக்கு வந்து எங்களோட ஒரே இலக்கு. டெல்டா மாவட்டத்துல ஆகாய தாமரை இல்ல ஆறுகள் இந்த இலக்கை அடையணுங்கிறதுக்காக தொடர்ச்சியா முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். இதற்கு வந்து அனைத்து பொதுநல அமைப்புகளையும் இணைச்சுக்கிட்டு ஆறுகள்ல எந்த ஆறையும் பார்த்தா கிளீனா இருக்கணும். இப்ப மணல் இல்லாத ஆறா போயிடுச்சு நிறைய இடத்துல. இப்ப ஆகாய தாமரையும் போனதுனால ரொம்ப தண்ணி பாயறதுலயும் வடிகிறது சிரமம் இருக்கிறதுனால இந்த ஆகாய தாமரை இல்லா ஆறுகள் அப்படிங்கிற ஒரு இலக்கோட பயணத்தை மேற்கொண்டு செப்டம்பர் மாதம் வரும்போது அந்த பனை விதைகளை அது வழக்கம் போல அதை எப்பொழுதும் அதை மேற்கொள்வோம்.
1: செய்ய முடியாது
0: அதை செய்யலாம். நாங்க தூர்வாரண பகுதியிலேயே மண் இருக்கிற இடத்துல இந்த பனை விதை வைக்கிறதுக்கும் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம்.
1: நிச்சயமாங்க. ஏன்னா நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவங்க திருவாரூர் மாவட்டத்துல மட்டும் நிறைய செயல்கள் நடக்குது, நான் இப்ப தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கிறேன், நான் மயிலாடுதுறையில இருக்கேன், எனக்கு என்ன நடக்கும், திருச்சி மாவட்டத்துல இருக்கேன், எனக்கு எப்படி இவங்க உதவி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை அவங்க மனசுல வரலாம். அவங்களுக்கு எல்லாம் நீங்க எப்படி உதவி செய்யலாம் அதையும் சொல்லுங்களேன்.
0: அந்த எந்திரம் வந்து எக்ஸ்மார் வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே நாகப்பட்டினத்துக்கும் கேட்டிருக்கிறோம். இது கடைமடை பகுதிங்கிறதுனால நாகப்பட்டினம் மயிலாடுதுறையிலையும் செய்யறதுக்கான முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்கோம். வர ஆண்டுகள்ல அங்கேயும் செய்யறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லணும்? பொறுமையா உங்களுடைய கைபேசி என்ன சொல்லுங்க?
0: 9942209986.
1: இன்னொரு முறை கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க.
0: 9942209986.
1: கிரீனிடா ராஜவேலு ஐயாவுடைய கைபேசி எண் 9942209986. மீண்டும் ஒரு முறை கிரீனிடா ராஜவேலு ஐயாவுடைய கைபேசி எண் 9942209986. இப்போ இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியா நீங்க இந்த பணிகள் செஞ்சிட்டு இருக்கீங்க. நீர்நிலைகளை சுத்தப்படுத்துவது, பனை விதைகளை நடுவது, இது மாதிரி தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கீங்க. இதுல இடர்பாடுகள் அப்படின்னா என்ன மாதிரியான இடர்பாடுகள் இருக்குங்க ராஜவேலு ஐயா?
0: விவசாயிகள் மத்தியில வந்து பனை மரம் வந்து ஒரு சுமையா நினைக்கிறாங்க சில இடத்துல. ஆனா அதுதான் நிலத்தடி நீரை பெரிய அளவுல கொடுக்கறது பனை மரங்கள் தான். இப்ப அதை உணர தொடங்கிட்டாங்க. மண்ணில போட்டாவே விழுந்தாவே முளைச்சிக்கும். போடுற இடத்துல இருந்து அதை தோண்டிட்டு போயிடுறாங்க சில பேர். அதை விதைய பணம் கிளங்குக்காக அந்த செயல பண்ணாம இருந்தாங்கன்னாவே போதும், பணம் மரம் ஆயிடும். நம்ம விதைக்கிற அத்தனை 100க்கு 100 முளைச்சிடும். நீர்நிலை பத்தி மக்கள் உணர தொடங்கிட்டாங்க. நம்மளோட ஆறுதான் இது செய்யணும் அப்படின்ட்டு வராம இருந்தாங்க. நீர்நிலைக்கு அரசு தான் வெட்டணும், கால்வாய் தூர் வர்றதுனா அது அரசோட பணி, இது நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருந்தாங்க. இன்னைக்கு அவர்கள்ட்ட போய் பேசும்போது இதுல நம்மளும் ஈடுபட்டு செய்யணுங்கிறது இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் கிராமப்பகுதியில போறோமோ எல்லாம் வானொலி கேட்கக்கூடியவங்க நிறைய இருக்காங்க. அவங்க வந்து நம்ம திருச்சி வானொலி நீங்க போடும்போதும் அந்த காரைக்கால் பண்பலையில பேசும்போதும் அதெல்லாம் கேட்டுட்டு நிறைய இதுல வந்து பங்கேற்க எங்களுக்கு வந்துருக்கு வராங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். காரைக்கால் பண்பலைக்கும் உங்க திருச்சி பண்பலைக்கும் எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. எங்க கிரீனிடா அமைப்போட தொடர்ச்சியான பணிகளில் முக்கிய பங்கு உங்க வானொலிக்கு உண்டு எப்பொழுதுமே.
1: நிச்சயமாங்க. 2018 நீங்க கிரீன் தொடங்கி அந்த குறுங்காடு வைத்த காலத்துல இருந்து வானொலி உங்களோட தொடர்புல இருக்கு, உங்களோட கூடவே வந்துகிட்டு இருக்கு. முடிந்த அணில் மாதிரி ஒரு உதவிய எப்பயுமே வானொலி இந்த அறப்பணியில செய்து கொண்டே இருப்பதில் எங்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சிங்க. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கங்க.
0: மிக்க நன்றி ஐயா, மகிழ்ச்சி.
2: இன்று பல பகுதிகளில் நீர்நிலைகளில் ஆகாய தாமரையின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் நீர்நிலைகள் பாதித்து மாசுபாடு, மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வதில் கதவணை பகுதிகளில் மின்சாரம் உற்பத்தி செய்வதிலும் அவ்வப்போது பாதிப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய ஆகாய தாமரையை அகற்றும் பணியில் தான் ஆர்வத்தோடு செயல்பட்டு வருவதோடு மட்டுமல்லாமல் தன் அமைப்பை சார்ந்தவர்களையும் ஆறுகளுக்கு அருகாமையில் பயனடைந்து வரும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு

0: ஏற்படுத்தி வருவதையும், இதேபோல உங்கள் ஊரில் இருந்தாலும் எங்களது அமைப்பை தொடர்பு கொள்ளலாம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஊர்கூடி தேரிழுப்போம் என அறைக்கூவலும் விடுத்திருக்கிறார். தான் செய்து வரும் பணியை மிக பொறுமையாக பகிர்ந்து கொண்ட கிரீன் நீடா ராஜவீடு அவர்களின் பணியை நாமும் பாராட்டி மகிழ்வோம்.
1: இயற்கையோடு இணைவோம் தொடரில் அகற்றுவோம் ஆகாய தாமரையை கிரீன் நீடா ராஜவேலு அவர்களை சந்தித்து உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: மச்சான், பொட்டியில 100 ரூபாய் வச்சிருந்தேன், இன்னைக்கு என்னடானா பொட்டி காலியா இருக்கு.
1: வேலம்மா, பொட்டியில 100 ரூபாய் இருந்துச்சு, உண்மைதான். தினமும் 10 ரூபாய் எடுத்து செலவு செஞ்சோம், 10 நாள் ஆச்சு இல்ல, இன்னைக்கு பணப்பெட்டி காலி.
0: அப்ப திரும்பவும் பணத்தை கொண்டு வந்து போடணும்.
1: அப்பத்தான் அது பணப்பெட்டி இல்லைன்னா வெத்து பெட்டி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சாரதாஸ் வழங்கிய உழவர் உலகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி சாரதாஸ். காத்திருங்கள், திருச்சி சாரதாஸ் காத்திருங்கள்.
2: திருச்சி சாரதாஸ் காத்திருங்கள்.
1: திருச்சி சாரதாஸ் காத்திருங்கள்.
3: நேயர்கள் இனி நமது பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம் நியூஸ் ஆன் AIR செயலி வழியாக.

0: நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புடன் பிரான்ஸ் நாட்டில் முக்கிய பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு நட்புறவு, துறை சார்ந்த ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதோடு பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்கின்றனர். பிரான்ஸ் ஈவியானில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் ஐரோப்பிய கவுன்சில் அதிபர் ஆண்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணைய அதிபர் உர்சுலா வாண்டர்லேயுடன் இருதரப்பு ஆலோசனைகளை இன்று மேற்கொண்டார். ஜெர்மனி தலைவர் ஃபிரெட்ரிச் மெர்சுடன் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் பிரதமர் கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் 213,000 வீடுகள் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. புதுடெல்லியில் மத்திய வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலர் திரு ஸ்ரீனிவாஸ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதில் 205,000 வீடுகள் மகளிருக்கும், 25,000 வீடுகள் மூத்த குடிமக்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் போக்குவரத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மின்சார பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவருவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மகளிருக்கு மாநிலம் முழுவதும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொண்ட முதலமைச்சர் பயணிகள் பணமில்லா பரிவர்த்தனை மூலம் பயணிக்க ஸ்மார்ட் கார்டு முறையை அமல்படுத்த உத்தரவிட்டார். மேலும் தூத்துக்குடியில் 38,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள அதிநவீன கப்பல் கட்டுமான திட்டம் தொடர்பாக தென்கொரிய நிறுவன உயர்மட்ட அலுவலர்களுடனும் முதலமைச்சர் கலந்துரையாடினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து பேரவை அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும். தமிழ்நாடு பொதுப்பணித்துறை தொழில் பழகுநர் வாரியத்துடன் இணைந்து 2022 முதல் 2025 வரை தேர்ச்சி பெற்ற பட்டம், பட்டயம் மற்றும் பொறியியல் அல்லாத பட்டதாரிகள் ஒரு வருடகால பயிற்சி பெற விண்ணப்பங்களை இணையதளம் வாயிலாக வரும் 25 வரை சமர்ப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு natseducation.gov.in என்ற இணையதளத்தை அறியலாம். அரியலூர் மாவட்டத்தில் நீட் தேர்வு தொடர்பாக அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் ஆட்சித்தலைவர்

தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஸ் பாலசுப்ரமணியம் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சட்டம் ஒழுங்கை பராமரித்து குற்றங்களை தடுப்பதில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் 25வது புத்தக கண்காட்சி நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. தென்னிந்தியாவின் 150 பதிப்பகங்கள் தங்களது படைப்புகளை இதில் காட்சிப்படுத்துகின்றன. திருச்சியில் மண்டல அளவிலான அஞ்சல் சேவை குறைதீர் நாள் முகாம் வரும் 30ஆம் தேதி தலைமை அஞ்சல் நிலையத்தில் நடைபெறவுள்ளது. குறைகள் குறித்து வரும் 25ஆம் தேதிக்குள் மனுக்களாக சமர்ப்பிக்கலாம். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை இன்று 5 காசுகள் உயர்ந்து அதிகபட்சமாக 6.45 ரூபாய்களாக அதிகரித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் கைபேசி எடுத்து செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொது தரிசனம், கட்டண தரிசனம் என அனைத்து வழியாகவும் பக்தர்கள் முழு சோதனைக்குட்படுத்தப்படுவர் என்றும், தடையை மீறி கொண்டு சென்றால் கைபேசி பறிமுதல் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மதுரை, சேலம், திண்டுக்கல், தேனி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லீட்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் நெதர்லாந்திற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 12 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்திருந்தது. லக்னோவில் இந்தியாவிற்கு எதிராக நடைபெறும் 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 403 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 28 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேர்களே கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளை நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலி வழியாக எங்கேயும் எப்போதும் நம்மை இசையால் கட்டி இழுக்கும் எவர் கிரீன் 80 தொண்ணூறுகளின் பாடல்களை நேயர்வர்பு பாடலாக கேட்டு ரசிக்கலாம். இப்போது இரவு இசை இனிமையில் நேயர்கள் பங்கேற்க சுழி 431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 246 102 1 240 102 1

0: தென்றலாய் வந்த நினைவுகளை வருடம் என்பது 90களின் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணையும் முதல் நேயர் வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு மலைக்கோட்டை வானொலிக்கு இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். யார் எங்கிருந்துங்க ஐயா?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கொலஞ்சிநாதன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: சில்லுன்னு மழை அடிச்சுட்டு இருக்கு ரெண்டு நாளா.
0: அப்படியா?
1: அதனால ஒரு கூண்டுல இருந்து கிளி எப்படி வெளியே போமோ இயற்கையை தேடி அந்த ஜில்லுன்னு காத்து வர்ற மாதிரி, அந்த சின்ன தம்பிங்கிற படத்துல இருந்து பூவமா ஊர்குலம் அப்படியே வயல் வழியா நைட்டா இருந்தாலும் அந்த வயல் காத்து சேர்க்கிற மாதிரி.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: கொஞ்சம் தாவ விடுங்க எல்லா
0: இந்த நேரத்துல. அப்படி மழை வருதுன்னு வேற சொல்லிட்டீங்க. கூண்டு கிளி வெளியே போகும்போது கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி இருந்தா நல்லது.
1: எல்லா நேயர்களுக்காகவும் குழந்தை நானுக்காகவும் வாய்ப்பு கொடுத்து நன்றி.
0: அனைவருக்காகவும் பாடல் இதோ.

0: போன்ற மழை காற்று மனதை வருடி செல்லும் என்பது 90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏஆர் செயலி வழியாக நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கத்துடன் திருச்சி முதலியார் சத்திரம் ரஹமத்துல்லா. நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: இந்த இரவு நேரத்துல ஒரு இனிமையான பாடலாக ஜனனி ஜானி படத்துல இருந்து ஒரு இனிய மலர்கள் இசையை அழைத்து செல்லும் வெள்ளம். இந்த இனிமையான பாடலை இந்த இரவு நேரம் கேட்காத ஒரு
0: நன்றி நன்றி. இணைப்புல வந்ததுக்கு பாடல் வழங்கிடலாம்.

0: இரவு வருடம் இனிய ராகங்களாய், இது இரவு இசை. இனிமே நிகழ்ச்சியில் நம்முடைய நெய்யும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கமா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நான் சிதம்பரம், புவனையில இருந்து சுமதி பேசுறமா.
0: சொல்லுங்க சுமதி அவர்களே, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து காந்தி பிறந்தவன் படத்துல இருந்து தலைவா நான் ஒரு அந்த ஒரு பாட்டு கொடுக்குறேன்.
0: ரொம்ப ரேர் சாங் இல்ல?
1: கண்டிப்பாமா.
0: நன்றி, இணைப்பில் வந்ததுக்கு பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றிமா.

0: இரவை வருடும் இனிய பாடல்களை நேயர் விருப்ப பாடலா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இரவு இசை இனிமையில் அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: சாரல் வணக்கத்துடன் திருமணப்பாடியிலிருந்து வலம்புரி நாடன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து இது பொன்மணி.

0: தென்றலாய் வந்த மனதை வருடி சொல்லும் என்பது தொண்ணூறுகளின் பாடல்களை நேர்விருப்பு பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப் வழியாக நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். தஞ்சாவூர் மகனமுச்சாவிலிருந்து குருமூர்த்தி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப
1: பாடல் மேடம்?
0: அனைவரும் நலமா இருக்கும்.
1: நாங்க தஞ்சாவூர் நல்லா ஜில்லுன்னு குழுகுழுன்னு இருக்கு மேடம்.
0: பாத்துக்கோங்க, எல்லாரும் அப்படிதான் சொல்றீங்க, ஜாலியா இருக்கா?
1: ஆமா ஆமா, இன்னைக்குதான் மேடம், பல மாதங்களுக்கு பிறகு இப்பதான் மழை பெஞ்சிருக்கு மேடம். தமிழ்ல அது இப்பதான் இன்னைக்குதான் பெஞ்சிருக்கு மேடம்.
0: அவ்வளவு வெயிலுக்கு ரொம்ப இதமா இருக்கும்ல?
1: ஆமா மேடம், ஆமா மேடம்.
0: நல்லது நல்லது. எல்லாம் பஜ்ஜி சுஜ்ஜி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்ப?
1: ஆமா ஆமா மேடம், நான் வந்து டீ கடையில பலகார மாசம் தான் மேடம்.
0: பத்தீங்களா, ஐயோ வாசம் வந்துருச்சு எனக்கு. ரைட், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து கலகர் படம் ராஜாதி ராஜா, இந்த படத்துல இருந்து இந்த மழை வந்ததுனால இந்த பாட்டு சில்லு சில்லு சில்லு சில்லு வேணா குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மனம் வெடிக்குது வெடிக்குது, மனம் விட்டு பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது. இந்த பாட போடுங்க.
0: நன்றி நன்றி. இணைப்பு பாடல் வழங்கிடலாம்.
2: சிலு சிலு வென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மணல் வெடிக்குது வெடிக்குது, மனம் விட்டு மனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு

0: இரவின் அமைதியோடு கலந்து வரும் விதமான பாடல்களை நேரொறுப்பு பாடலா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இரவு இசை இனிமையில் நேர்களே, உங்களுக்கு விருப்பமான 80-90களின் பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டுவாங்க. சுழி 431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 246-102-1 240-102-1
1: பின்னலால் அடிச்சுட்டு போறான்னு பாக்க.

0: இரவை வருடும் இனிய பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கோம். நேயர் விருப்ப பாடலாக இரவு இசை இனிமையில் நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலி வழியாக நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர் வணக்கம்.
1: இனி இரு வணக்கம் இல்லாமா, நான் கரூர் மாவட்டம் புளியூர்ந்து மனோகரன் பேசுறேன். அம்மா நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம். சொல்லுங்க ஐயாவுக்கு என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: அம்மா படம் வந்து மாங்கல்யம் தந்தினானே படத்து பேரு, பாடல வந்து காட்டு வழி பாதையில கண்டெடுத்த அணி முத்து நான் பிடிச்ச மாம மகதான் மனசுக்குள்ள நட்டு வச்ச காதல் செடிதான். அந்த பாடல் கொடுங்கம்மா. நன்றிங்க.
0: மனசுல பதிஞ்சிருச்சு போல. அப்படியா?
1: ஆமாங்கம்மா.
0: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு பாடல் வழங்குங்கம்மா.

இரவு நேரத்தை இன்பமாக்கும் என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசித்திருக்கோம். இரவு இசை இனிமையில் நேயர்கள் பங்கேற்க சுழி 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 246-106-1 240-102-1 இந்த எண்களை தொட்டு வரலாம். அடுத்த பாடலாக சின்ன கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

கிட்டத்தட்ட இரவு இசை இனிமையோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக என்றும் அன்புடன் திரைப்படத்திலிருந்து

0: Heavy rainfall is also expected over Bihar, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal tomorrow. The IMD said that conditions are favourable for further advance of southwest monsoon into some more parts of Telangana, Odisha, Jharkhand, Bihar and some parts of Chhattisgarh during the next 4 to 5 days. In cricket, chasing a target of 403 runs set by India, Afghanistan were 225 for 8 in 42 overs in the second ODI of the three-match series in Lucknow when reports last came in. India were bowled out 402 in 49.5 overs. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi meets US President Donald Trump on sidelines of G7 summit in Evian. Issues of seafarer safety and opening of Strait of Hormuz figure prominently. Prime Minister also holds bilateral meetings with German Chancellor Friedrich Merz, European Council President Antonio Costa and European Commission President Ursula von der Leyen. India and France reaffirm commitment to innovation, artificial intelligence and technology cooperation at inauguration of India Pavilion at Viva Tech 2026 in Paris. Railways approves multiple projects worth over 1,200 crore rupees to improve connectivity and safety. IMD forecasts heavy to very heavy rainfall over parts of northeast India and sub-Himalayan West Bengal tomorrow. And in men's cricket, Afghanistan chased target of 403 runs set by India in second ODI of three-match series in Lucknow. That is all in the news at 9. Good night.
1: Spotlight. This is Akashvani. In the program Spotlight, now we bring you a discussion on major takeaways from G7 summit and Prime Minister's meetings with world leaders. The participants are Professor Rahul Mishra, international affairs expert, and Deeksha Saxena, Akashvani.
2: In the Paramayana India Kalayin, Palangalai Peruvadarku, Palarum Yoga Parichil Idupatulanar. உடல் சார்ந்த ஆசனங்கள் பெரும்பாலும் முக்கியத்துவம் பெற்றாலும் யோகாவின் அடிப்படை நோக்கம் உடலையும் மனசையும் இணைக்கிறது தான். யோக கலை குறித்த தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தை சேர்ந்த மூத்த யோகா பயிற்சினர் பி கே ஜான்சிராணி அவர்கள். வணக்கம் மேம்.
3: வணக்கம்.
2: பிரம்மா குமாரிகள் இயக்கம் பல ஆண்டுகளாக யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் யோக கலைகள் குறிப்பாக ராஜயோகா குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வரீங்க, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
3: பிரம்மா குமாரிகள் இயக்கமானது 1936 வருஷம் ஆரம்பிக்கப்பட்டு 90 வருடங்களாக இது நடந்துட்டு இருக்கு. இந்த 90 வருஷத்துல வந்து நம்ம வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதே யோகாதான். ஆனா நம்ம சொல்லித்தர யோகா வந்து ராஜயோகா அப்படின்னு சொல்றோம். கடந்த 90 வருடங்களாக 147 நாடுகள்ல 6,500 மேற்பட்ட கிளை நிலையங்கள் மூலமாக நம்ம வந்து உலகம் முழுவதும் இந்த இயக்கத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 25 லட்சம் ஃபேமிலிஸ் இதனுடைய லாபத்தை ரெகுலராக எடுத்துக்கிறாங்க. ஃபேமிலியில் ஒருத்தவங்க மெடிடேஷன் பண்ணால் கூட அந்த ஃபேமிலிக்கே அதனுடைய பெனிஃபிட் வந்து கிடைக்குது. அந்த மாதிரி 25 லாக்ஸ் ஃபேமிலிஸ் இதனுடைய பெனிஃபிட் வந்து எடுத்து
2: யோக கலைகளின் முக்கியத்துவத்தை அம்மா குமாரிகளின் பங்கு என்னன்றத பத்தி சொன்னீங்க. அடுத்து என் கேள்வி என்னன்னா, இப்பெல்லாம் நிறைய பேரு மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்றாங்க, இதுக்கு ராஜயோகால தீர்வு காண முடியுமா?
3: இந்த ராஜயோகா மெடிடேஷன் பண்றதுனால முக்கியமா மனதிற்காக வந்து மனதிற்குடைய அந்த மன உளைச்சல், மன அழுத்தம் இதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியுது, மன ஆரோக்கியம் கிடைக்குது. எப்போ வந்து மனசு ஆரோக்கியமாக இருக்கோ அப்போ உடல் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாக ஆகுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் அவங்க ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சராசரி மனிதர்களில் 4 பேரில் ஒருத்தவங்க மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி மன அழுத்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு தான் நம்ம வந்து தியான பயிற்சி வந்து சொல்லித்தரோம். இது வந்து எல்லாருமே, இது யூனிவர்சல் மெடிடேஷன். ஆக்சுவலாக சொல்லும் போது எல்லாருமே பண்ணலாம். எல்லா ரிலிஜியன், எல்லா காஸ்ட், எல்லா லாங்குவேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்காகவும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த இயக்கமே அப்படி தான். இப்போ இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னா உலகத்தில் அமைதி கொண்டுட்டு வரணும். உலகம் வந்து எப்போ அமைதியாகும் அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனம் அமைதி அடையும் பொழுது உலகத்தில் அமைதி வரும். இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு அம்பு போட்டால் அது அப்படியே நாளாக பிரியும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. நம்மளுடைய ஒவ்வொரு

0: தாட்டுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வைப்ரேஷன் இருக்கு. இது வந்து நாளாக பிரியுது, நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணம். அப்போ இது வந்து பாசிட்டிவ் தாட்டு வரும் மனசில், நெகட்டிவ் தாட்டு வரலாம், எந்த மாதிரியான தாட்டு வரலாம். ஒவ்வொரு தாட்டுக்கும் ஒரு ஒரு எனர்ஜி இருக்குது, வைப்ரேட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு எனர்ஜி வந்து நம்மளுடைய மைண்டையே தாக்குது. நாம் நினைக்கிற தாட்ஸு, நம்ம மனசில் உருவாகிற எண்ணங்கள், அது நம்ம மனசையே தாக்குது, ஃபீலிங்ஸில் வரும். அது பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்டை நினச்சா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது. அது நம்மளுடைய மைண்டு தாக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நம்மளுடைய உடலில் அதனுடைய இம்பேக்ட் இருக்குது. தேர்டு வந்து நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளை ஃபேமிலி மெம்பர்ஸோட கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறோம், ஆக்ஷன்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேஷன் பண்ணுறோம். ஆனால் நினைக்காம பேச முடியுமா, பார்க்க முடியுமா? நம்மளுடைய தாட் எப்படியோ அப்படி தான் நம்மளுடைய பார்வை இருக்குது, வார்த்தைகள் அப்படி தான் இருக்குது. என்ன நினைக்கிறோமோ அது தானே நம்ம வந்து பேசுகிறோம். அப்போ நம்ம ஃபேமிலியில் அதனுடைய பாதிப்பு ஏற்படுது. நம்ம பாசிட்டிவாக நினச்சோம்னா நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு சுமூகமான ஒரு நல்லிணக்கம் ஏற்படுது. அதுவே நெகட்டிவ் தாட்டு வந்தால் நம்மளுடைய வார்த்தைகள் கோபமாக துக்கம் கொடுக்கக்கூடியதா அந்த மாதிரி வெளிப்பட்டால் அப்போ வீட்டில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே பேசிக்கான விஷயம் எண்ணங்கள் தான். ஃபோர்த்து வந்து நம்ம வைப்ரேஷன் வந்து வாயு மண்டலத்தில் பாதிக்குது. அப்போ இந்த நாலு விதமான விஷயத்துக்கும் ஆதாரம் நம்மளுடைய எண்ணங்கள். இன்றைய சமுதாயத்தில் உலகத்தில் என்ன நடக்குது, எல்லாமே இப்போது ஃபோன் இருக்குது, ஃபோனில் எல்லாமே ரெக்கார்டிங் இருக்குது. உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் என் கையில் என்ன இருக்குது, எனக்குள்ள என்ன இருக்கு, நான் யாரு, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ராஜயோகா மெடிடேஷன் அப்படின்னா கனெக்ஷன். அப்போ நம்மளுடைய கனெக்ஷன் வந்து உடலோட இருக்கு, ரிலேஷன்ஸோட இருக்கு, சமுதாயத்தோட இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருமே ஆத்மாக்கள், ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அந்த பீயிங் அப்படின்றது உயிர் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ்க்காக தான் இன்றைக்கி யோகாசனம் பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, எதுக்காக பிராணாயமம் பண்ணுறது, சுவாசம் பண்ண பண்ண உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள், இப்போ லங்ஸு, ஹார்ட்டு உள்ள, அதெல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்குது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது உடல் ஃபுல்லாகவே ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் மெடிடேஷன் அப்படிங்கிறது மன ஆரோக்கியம். ஏன்னா இந்த ரெண்டுமே ஆரோக்கியமாக இருந்தாலும் மனசு டிஸ்டர்ப் ஆனால் உடல் டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் மெயின் வந்து மன ஆரோக்கியம் தான் வேணும்.
1: நிச்சயமாக மேம், தன்னைத்தானே உணர்வது, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் எவ்வளோ முக்கியம்னு சொன்னீங்க. நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் மனசில் இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுறதுன்னு ஆலோசனை வழங்க முடியுமா மேம்?
0: பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம மனதில் நம்மளுடைய மைண்ட் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எல்லாமே பாசிட்டிவ். எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மன அமைதியோடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நம்மளுக்கு பிடிக்காதது எதுனா, கோவப்படுறது பிடிக்கல, வெறுக்கிறது பிடிக்கல, நம்மளை யாராவது வெறுத்தாலும் நம்மளுக்கு பிடிக்கல. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த நெகட்டிவை எதுவுமே பிடிக்கல, ஆனால் அதுதான் அதிகமாக இருக்குது. சரிங்களா, எது பிடிக்குதோ அது எங்கே போச்சுன்னே தெரியல. அதுதான் நம்ம தேடுறோம், வெளியில் போய் தேடுறோம். கோவில் போகிறோம், சிலர் சர்ச்சுக்கு போகிறாங்க, மசூதிக்கு போகிறாங்க, எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு. சிலர் வந்து பீச்சுக்கு போகிறாங்க, பார்க்குக்கு போகிறாங்க, எங்கேயாவது என்னோட மனசுக்கு நிம்மதி கிடைக்குமான்னு போய் வெளியில் போய் தேடுறாங்க. அதுவும் சொல்கிறாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார். வெளியில் தான் நம்ம தேடுறோம், ஆனால் நான் தொலைச்ச அமைதி எங்கே இருக்குன்னா எனக்குள்ளவே இருக்கு. அப்போ எனக்குள்ளே நான் போகணும்னா என்னை பற்றிய சில உண்மைகள், விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் யார், மனிதர்களால் பிரிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி வந்து உயிர் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிர் எங்கே இருக்குன்னா ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில், இங்கே இருந்து ஹரிசாண்டலாக ஒரு கோடு போடுங்க, உச்சந்தலை இருக்குல்ல, சில குழந்தைங்களெல்லாம் கடைசியில் தான் உச்சி கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு கோடு போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன டாட் இருக்குது, பக்கத்துல பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இந்த சோல்குள்ள மனசு இருக்கு, புத்தி இதெல்லாம் ஆத்மாக்குள்ள இருக்கு. இப்போ மனசுல வந்து மனம்ன்றது ஒரு கடல் மாதிரி, கடல்ல வந்து எப்படி வந்து அலைகள் வருமோ அதே போல நம்மளுடைய மனக்கடல்ல நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பாசிட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸும் வருது, அப்புறம் தேவையான எண்ணங்களும் வருது, வேஸ்ட் தாட்ஸும் வருது. இந்த மாதிரி நாலு விதமான எண்ணங்கள் வருது. ஆனா ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். அப்போ நான் எது செய்யணும் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறது புத்தியோட வேலை. எப்படி

0: ஒரு அணுவை போல இருந்தா புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இருக்கு இல்லைங்களா, அதே போல இந்த ஆத்மாக்குள்ள மனசு இருக்கு, புத்தி இருக்கு, சுபாவம் இருக்கு. இப்ப மனசோட வேலை வந்து இந்த கடல் மாதிரி மனசு. WHO ரிசர்ச்ல கண்டுபிடிச்சாங்க, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சராசரி மனிதனுடைய மனசுல 40,000 தாட்ஸ் வருது பர் டேல. அதே 20 இயர்ஸ்ல இன்னொரு ரிசர்ச் பண்ணதுல 50,000 தாட்ஸ் பர் டே வருது.
1: எண்ணங்கள் வந்து
0: அதிகமாயிட்டே இருக்கு. ஏன் இந்த எண்ணங்கள் ஏன் அதிகமாகுது அப்படின்னா
1: நிறைய யோசிக்கிறாங்க.
0: ஆமா,
1: ஸ்ட்ரெஸ் அதிகமா பண்ணிக்கிறாங்க.
0: அது ரொம்ப யோசிக்கிறது எதை பத்தி யோசிக்கிறாங்கன்னா, பாஸ்ட பத்தி, ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுறாங்க. பிரசன்ட்ல வாழ்றது கம்மி ஆயிடுச்சு. இப்ப பிரசன்ட்ல வாழ்ற தாட்ஸ் வந்து ஒரு 5% அல்லது மேக்சிமம் 10% நினைக்கிறாங்க. மேக்சிமம் வந்து ஒரு 80% பாஸ்ட், 10% பிரசன்ட், 10% ஃபியூச்சருக்கு போயிடுறாங்க, ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுறதுக்காக. அப்ப 80% பாஸ்ட நினைச்சு என்ன பண்றாங்க, நம்மளோட லைஃப்ல கிராஸ் பண்ணி வந்திருப்போம், பாஸ்ட்ல நல்லதும் நடந்திருக்கும் கெட்டதும் நடந்திருக்கும், அதுல துக்கப்பட்டிருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம், சந்தோஷமாவும் இருந்திருப்போம். இந்த சந்தோஷமான விஷயங்களை நினைக்கிறது ரொம்ப ரேர், ஒரு 2% 3% தான் நினைக்கிறாங்க அந்த 80%ல. மீதி 77% பாஸ்ட்ல நடந்த துக்கமான விஷயங்களை நினைக்கிறாங்க.
1: இந்த துக்கமான விஷயங்களை நினைக்காம அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் மேம்?
0: அதுக்குதான் வந்து இந்த மெடிடேஷன் பண்றது. மெடிடேஷன் பண்றது பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்றது. பாசிட்டிவ் தாட்ஸ்னுடைய போர்ஸ் வந்து கம்மியா இருக்கும், ஆனா பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம நினைக்க நினைக்க இந்த வேஸ்ட் தாட்ஸ், ஏன்னா வேஸ்ட் தாட்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நெகட்டிவ் தாட்டா மாறும். நம்மளோட தாட் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வரும் பொழுது அது டாக்ஸின்ஸ் கிரியேட் ஆகுது, அது நம்மளோட உடலை பாதிக்குது. ரொம்ப அதிகமான பிபி வருது அப்படின்னா ஒண்ணு பிரெயின்ல கிளாட் ஆகுது, இல்லைன்னா ஹார்ட்ல போய் கிளாட் ஆகுது.
1: ரீதியா ரொம்ப பாதிக்கப்படுது.
0: அதிகப்படியான நெகட்டிவ் தாட்ஸ் தான் பிபி ரைஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், பிரெயின்ல கிளாட் ஆகுது, அப்போ ஸ்ட்ரோக் ஏற்படுது. அது எல்லாம் எதனால ஏற்படுது, இந்த மன உளைச்சல் அதிகமா நினைக்கிறது. ஹெல்த் வந்து நம்மளால பாதிக்கப்படுது. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்ல பாதிப்பு ஏற்படுது. இன்னைக்கு வந்து உலகத்துல முதியோர் இல்லம்லாம் அதிகமாயிட்டே போகுது. அப்ப அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அவங்க சின்ன வயசுல அன்போட வளர்க்கறது குறைஞ்சு போயிருக்கு. அவங்க மனசுல ஒரு வெறுப்பு கிரியேட் ஆயிடுச்சுன்னா அவங்க பின்னாடி எப்படி பாத்துப்பாங்க? நம்ம வந்து கடமைகள்லாம் செய்யறோம், கூட வேல்யூஸ் ஏன் நான் மறந்துட்டோம், நல்ல குணங்களோட வளர்த்துருக்கலாம் இல்ல. அந்த குழந்தைங்களும் எப்படி வளரணும்னு புரிஞ்சுப்பாங்க. பேரண்டிங்கும் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் வேல்யூஸ் ரொம்ப தேவைப்படுது. வேல்யூஸ் எப்போ, நற்குணங்களை வெளிப்படுத்துறது. அப்ப நற்குணங்கள் எப்ப வெளியே வரும், செக் யுவர் தாட்ஸ், நம்மளோட எண்ணங்களை சோதனை பண்ணணும். இந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய வார்த்தைகளா மாறுது. அது மாதிரி வார்த்தைகளையும் சோதனை பண்ணணும், இந்த வார்த்தைகள் நம்மளோட செயலா மாறுது. செக் யுவர் ஆக்ஷன்ஸ், இந்த ஆக்ஷன்ஸ் சோதனை பண்ணணும், இதுதான் நம்மளோட கேரக்டரா மாறுது. தொடர்ச்சியான செயல்கள் நம்மளோட கேரக்டரா மாறுது. அப்ப அந்த கேரக்டர் தான் நம்மளோட லைஃப் டெஸ்டினியாவே மாறுது. என்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா பேசிக்ல இருந்து வரணும். எதனால அப்படின்னா நம்மளுடைய இந்த நல்ல குணங்கள்லாம் எங்க போச்சு? என்னுடைய ஒரிஜினல் வேல்யூஸே இந்த எல்லா குணங்களும், 7 வேல்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. பவர், செகண்ட் வந்து பியூரிட்டி, ஹாப்பினஸ், லவ், பீஸ், நாலேஜ், பிளிஸ், இந்த 7 core values அப்படின்னு சொல்றோம். இது எல்லாம் நம்மளுக்குள்ள இருந்தது, ஆனா நம்ம வந்து ரெகுலர் லைஃப்ல 2-3 generations அதை யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால அதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடுச்சு. கான்சியஸ் மைண்ட்ல என்ன இருக்குன்னா, கோவப்படுறது, வெறுக்கிறது, இந்த பழி வாங்கிறது, பொறாமப்படுறது, பயப்படுறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது, இதெல்லாம் வந்து மேலோட்டமா இருக்கு கான்சியஸ் மைண்ட்ல.
1: மன அமைதி உடல்நலத்திற்கு முக்கியமானதுன்னு இப்ப பேசும்போது சொன்னீங்க. உடல் ஆரோக்கியத்துல ராஜயோகாவின் பங்கு என்ன என்பதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா மேம்?
0: இப்ப வந்து இந்த ராஜயோகம் பண்றதுனால நம்ம வந்து பேசிக்லயே நம்ம வந்து தாட் லெவல்லயே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டுட்டு வரோம். இது எனக்கு நல்லது, இது நல்லது இல்லை, நான் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் நினைக்கலாம், நெகட்டிவ் தாட்ஸ் நினைக்க வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு நானே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முதல்ல என்னைய நான் மன்னிச்சிடணும், அப்புறம் மற்றவங்களே மன்னிக்கணும். இந்த மாதிரி நம்ம மன்னிக்கும் பொழுது அந்த மன பாரங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்ப திரும்ப பாசிட்டிவா நினைச்சு நினைச்சு கவலைப்படுறோம், மனசு பாரமா இருக்குது. இதுதான் வந்து அந்த உடலை பாதிக்குது. மெடிடேஷன் ஃப்ரீயா பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறமா நெக்ஸ்ட் நம்மளுடைய ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம்.
1: நேயர்களே, ராஜயோகா குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2nd பகுதியை நாளை கேட்கலாம்.

0: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
0: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கிய பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்ளோ ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
1: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
0: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
1: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
0: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
1: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
0: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலை வரிசையோடு.

0: சொல்லு கார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே, இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: இடைவிடா இசை மழையால் நம் இதயங்களை நினைத்துச் செல்லும் இது இனிய ராகம்.

0: நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குநர், ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், கண்டோன்மென்ட், திருச்சி 1. மின்னஞ்சல் அனுப்ப @trichy@gmail.com.
1: இடைவிடா இசை மழையால் நம் இதயங்களை நனைத்துச் சென்றது இனிய ராகம்.

நேயர்கள் நமது பண்பலையின் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலி வழியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இரவின் மடியில் இனியதோர் இசை பயணம். உங்கள் நினைவுகளில் நிழலாடும் தேனமது கானங்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது ஞாபகவர்தே நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க சுழி 431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 246 102 1 240 102 1

0: நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிச்சோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில். நிகழ்ச்சியில நம்மோடு இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்துங்க ஐயா?
1: வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் குசவம்பட்டிங்கிற சிற்றூர்ல இருந்து ரகுராமன் பேசுறேம்மா.
0: மகிழ்ச்சிங்க ஐயா. என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து பூக்காரி படத்துல இருந்து காதலின் பொன் வீதியின் காதலன் பண் பாடினான் அப்படிங்கிற
0: பாடல்
1: கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா பாடல் வழங்கிடலாம். இணைப்பு வந்ததுக்கு நன்றி.
1: நன்றிங்க.

0: ஒரு பாடல், ஒரு நினைவு, ஒரு காலம், அந்த அழகான இசை நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கும் ஞாபகத்தை நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்தீங்க?
1: லால்குடியில இருந்து கருமலர்மா.
0: சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: பாசம் வளர்ந்து பாடல் போடுங்க.
0: நிச்சயமா வழங்கிடலாம். இணைப்புல இருந்ததுக்கு நன்றிங்கய்யா.
1: நன்றிங்கம்மா.

0: இன்னைக்கு ஜூன் 17 உலக முதலைகள் தினம். முதலைகள் பூமியில வாழக்கூடிய மிக பழமையான ஊர்வன உயிரினங்கள்ல ஒன்று. அறிவியல் ஆய்வுகள் படி இதோட மூதாதையர்கள் சுமார் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியிருக்காங்களாம். டைனோசர்கள் அழிந்த பின்னரும் உயிர் வாழ்ந்து இன்றளவும் தங்களோட சூழலியல் பங்கை தொடர்ந்து நிறைவேற்றி வருது. ஞாபகத்தை நிகழ்ச்சியில நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்தங்கய்யா?
1: அனைவருக்காகவும்
0: பாடல் இது. நன்றி.

ನಿಮ್ಮನೆ ಬಳ್ಳ

0: நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலி வழியா கேட்டிருக்கோம், ஞாபகம் வருதே. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 17 அன்னைக்கு உலக முதலைகள் தினம் அனுசரிக்கப்பட்டு வருது. அழிந்து வரக்கூடிய முதலை இனங்களை பாதுகாக்கிறது, நீர்நிலைகளில் சுற்றுச்சூழல் சமநிலையை நிலைநிறுத்துவதில் அவற்றோட பங்கை உணர்த்துவது ஆகியவை இந்த தினத்தோட முக்கிய நோக்கம். ஞாபகத்தை நிகழ்ச்சியில அடுத்ததாக விருப்பப்பாளர் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம். மகிழ்ச்சிங்க ஐயா, ஐயாவுக்கு என்ன விருப்பப்பாளர் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து இந்த எம்ஜிஆர் நடிச்ச படம் தொழிலாளி என்கிற படத்துல வந்து ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மடியின் மீது அனைவரும் எனது கூட்டாளி.
0: படர் வழங்கலாமா?
1: வழங்கலாமா? நல்ல
0: நன்றிங்க ஐயா, இனிப்பு வந்ததுக்கு நன்றி.

0: மனதின் ஆழத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நேர் வெப்ப பாடலாக ஞாபகம் நிகழ்ச்சியில் நம்முடைய நீ மடத்து நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வயலூர்ல இருந்து முருகன் பேசுறேங்க.
0: சிறப்புங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: கவரிமான் படத்துல இருந்து பூப்போல சாங்.
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். இணைப்பு வந்ததுக்கு நன்றி.
1: தேங்க்யூ.

0: மனதின் அமைதியிலும் நினைவுகளின் ஓசையிலும் மனதை வருடும் காவிய பாடல்களை நேயர் விருப்ப பாடலா கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் நம்முடைய இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இர வணக்கம் கூறி ஞாபக வாரதி நிகழ்ச்சி இணைவது நான் உங்கள் நாமக்கல் செல்வத். வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா. யாரு, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நாமக்கல் செல்வத் பேசுறேங்கம்மா. வணக்கம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க ஐயா. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: அதாவது நவரத்னம் திரைப்படத்துல இருந்து குருவிக்கார மச்சானங்கிற பாடல் உங்களுக்காகவும் மற்ற அனைத்து நேயர்களுக்காகவும் எனக்காகவும்மா.
0: அனைவருக்காகவும் பாடல். நன்றி.

உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முதலைகள், அவற்றோட குடும்பத்தை சேர்ந்த விலங்கினங்கள், அதாவது முதலைகள், ஆலிகேட்டர்கள், கெய்மன்கள் பாதுகாப்பை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்ததான் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. இந்தியாவில் முதிர் முதலை, அதாவது சதுப்பு முதலை, உப்பு நீர் முதலை, கங்கை நீர் முதலை, அதாவது கரிகள் அப்படின்னு மூன்று முக்கிய முதலை இனங்கள் காணப்படுது. முதலைகள் நீர்நிலை சுற்றுச்சூழல் அமைப்புகளை சீராக வச்சிருக்க உணவு சங்கிலியை பேணவும் உதவுது. முதலைகள் ஒரு கீஸ்டோன் ஸ்பீசிஸா கருதப்படுது. அதாவது அவை வாழும் நீர்நிலைகளில் சூழலியல் சமநிலையை பராமரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. பலவீனமான மற்றும் நோயுற்ற உயிரினங்களை வேட்டையாடுவதன் மூலமா மீன் மற்றும் பிற நீர்வாழ் உயிரினங்களோட இன ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அது மட்டுமில்லாம முதலைகள் உருவாக்கக்கூடிய கூடு பகுதிகள், நீர்நிலைகளில் அவை ஏற்படுத்தக்கூடிய சிறிய மாற்றங்கள் பல்வேறு பறவைகள், மீன்கள், ஊர்வன நீர்வாழ் உயிரினங்களுக்கு வாழ்விடமா அமையுது. இதனால ஈரநிலங்களில் உயிரியல் பல்வகைமை பாதுகாக்கப்படுது. ஞாபகம்

நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலி வழியாக ஞாபகவர்த்தி நிகழ்ச்சியில் பொதுவா முதலைகளை பார்த்து நாம தானே பயப்படுவோம். ஆனா இன்னைக்கு முதலைகள் பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளுதான். ஈர நிலங்கள், ஆற்றங்கரைகளோட அழிவு, நீர் மாசுபாடு, பிளாஸ்டிக் கழிவுகள், சட்டவிரோத வேட்டை மற்றும் தோல் வர்த்தகம், காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய வாழ்விட மாற்றங்கள், மனிதன் வனவிலங்கு மோதல்கள். ஒரு முதலை இனத்தை பாதுகாக்கிறது அப்படின்றது ஒரு விலங்கை மட்டும் காப்பாற்றுவது இல்லைங்க, அது ஈர நிலங்கள், ஆறுகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் அவற்றை சார்ந்த ஆயிரக்கணக்கான உயிரினங்களோட எதிர்காலத்தை பாதுகாப்பது. ஞாபகவர்த்தி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சினிமா பைத்தியம் திரைப்படத்திலிருந்து

ஒரு நல்ல பாடல் கேட்கும் நேரத்தை மட்டுமில்லங்க, வாழ்க்கையோட அழகான தருணங்களையும் நினைவுபடுத்தும். ஞாபகம் நிகழ்ச்சியை கேட்டு இணைஞ்சிருக்கும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப் வழியாக. முதலைகள் வாழுமிடங்கள் ஆரோக்கியமான நீர்நிலைகளோட அடையாளம். முதலைகளை பாதுகாக்கிறது இயற்கை வளங்களையும் பல்லுயிர் வளத்தையும் பாதுகாக்கிறதுக்கு சமம். வாழ்விடங்களை பாதுகாப்போம், ஈர நிலங்களை காப்போம், அறிவியல் ஆராய்ச்சிகளை ஆதரிப்போம், மனிதன் வனவிலங்கு இணக்க வாழ்வை ஊக்குவிப்போம். ஞாபகம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து.

0: கிட்டத்தட்ட ஞாபகத்தை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் நிறைவு நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து அந்தோனிராஜ் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு ராஜா படத்துல இருந்து இரண்டில் ஒன்று என்ற பாடல் கொடுங்க மேடம்.
0: நிச்சயமா, நன்றி மேடம். நன்றி நன்றி. இணைப்பு வந்ததுக்கு
1: நன்றி மேடம். வாய்ப்பு நன்றி.

நேயர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இதுவரை இந்திய நெதர்லாந்து அணிகளுக்கிடையே இங்கிலாந்து ஹெடிங்லி லீட்ஸில் நடைபெற்ற ICC T20 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2026 நேர்முக வர்ணனையை கேட்டு ரசித்தோம். இன்றைய ஆட்டத்தில் நம் இந்திய அணி நெதர்லாந்து அணியை 95 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது.

மறந்து போன நினைவுகளையும் மீண்டும் மனதின் வாசலில் கொண்டு வந்து நிறுத்திய ஞாபகவர்த்தி நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சோம் நேர் விருப்பத்தில். மற்றொரு அழகிய தருணத்தில் சந்திக்கலாம் நேயர்களே. நேயர்களின் நமது பண்பலையில் விவித்த பாரதி நிகழ்ச்சிகளை அதிகாலை மணி 5:45 வரை தொடர்ந்து கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இணைந்திருங்கள், இசைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரை நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர் ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பட்டாக்கத்தி பைரவன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

இரவு நேரத்திற்கு என்றே ஒரு பாடல்கள் கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும். இந்த பாடல் அந்த மாதிரி ஒரு அருமையான பாடல் தான் கேட்டோம். இந்த பாடலுடைய மெட்டுக்குள்ள கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் வரிகளை எப்படி எப்படி வச்சிருக்காருன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுல முதல் வரிகளை, எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் இங்கேதான் கண்டேன் பொன் வண்ணங்கள், என் வாழ்க்கை வானில் நிலாவே நிலாவே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் முழுதும் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியவர்களும் பாடலை ரொம்ப அழகா அந்த பாடல் மேலும் மேலும் அழகாக்கிட்டிருப்பாங்க. அந்த மெட்டுக்குள்ள அந்த வரிகள் வைத்திருக்கும் போது அந்த வரிகள் கேட்கும்போது சின்ன சின்ன வரிகளாக தான் இருக்கும். அந்த வரிகள் அவங்க ரொம்ப அழகாக மெருகூட்டி பாடுற மாதிரி இருக்கும். என் நெஞ்சிலே உன் எண்ணமே அன்றும் இன்றும் என்றும், இந்த மூன்று வரிகள் தான் இருக்கும், மூன்று வார்த்தைகள் தான். அதை அந்த ஒரு ஹம்மிங்கோடு அவங்க இணைந்து பாடும்போது அந்த பாடல் வரிகள் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஹீரோவை பற்றி அவரே சொல்கிறார், நான் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமான ஒரு ஆள் தான், கல்லானவன் பூவாகிறேன் கண்ணே உன்னை எண்ணி அப்படி. அதை வந்து எஸ்பி பி அவர்கள் கண்ணே உன்னை எண்ணி அந்த ஐ என்ற வார்த்தைக்கும் ஈ என்ற வார்த்தைக்கும் இத்தனை ஒரு அழகுபடுத்தி அந்த பாடலை பாட முடியுமாங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இளையராஜாவினுடைய இசை தான் அந்த பாடல் தான். அதில் முடிக்கும் போது எதற்காக வாழ்ந்தேன் உனக்காக வாழ்வேன் நான் நீ நாம் அப்படிங்கிற அந்த மூன்று வார்த்தையும் அப்படி பாடல் முழுதும் ஒரு அன்பை வெளிப்படுத்தும் விதமாக, அந்த இணைந்த ஒரு நேசத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் இருந்துச்சு. கேட்டு இணைஞ்சிருந்தோம். பழைய பாடலாக இருந்தாலும் மனசுக்குள்ள கேட்கும்போது ஒரு சின்ன மகிழ்ச்சியோடு தான் அந்த பாடலை கேட்டுப்போம். நிகழ்ச்சியினை கேட்கவிருக்கும் பாடல் ஆட்டோராஜா படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.

அன்று கேட்ட பாடல் இன்று கேட்கும் போதும் பாடலை பாடி பார்க்கின்ற விதமா அந்த பாடல் இருக்கும். அந்த அந்த இசை எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டேதான் இருக்கும். இப்பொழுது காணொலிகள் அந்த பாடலை பல முறை கேட்டிருப்போம். அந்த பாடல் வரிகள் புலமைப்பித்தன் அவர்கள் எழுதியிருக்காங்க. கையன்றே செங்காந்தல் மலரை நீ சொன்னால் நான் நம்பவோ அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த கை உள்ளம் கை விரல்கள் காந்தல் மலருக்கு செங்காந்தல் மலருக்கு ஒப்பீடாக நமது சங்க இலக்கிய பாடல்கள் இருந்திருக்கும். அந்த பாடல் வரிகளை அதை எடுத்து இந்த பாடல் வரிகளில் கையாண்டிருக்கார் புலமைப்பித்தன் அவர்கள். அதுல வர்ணிப்பும் அந்த மெட்டும் அந்த மெட்டுக்கு எழுதப்பட்ட இந்த பாடல் வரிகளும் நம்ம கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான பாடல் வரிகள் தான். அந்த பாடல் வரிகளை கேட்டு ரசித்தோம்.

நேரம் இரவு 11:19. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உறவினும் புதியவானில் அந்த பாடலை கேட்டு வச்சோம். பாடல் வரிகள் வந்து கங்கையம் இருந்தா அந்த இரண்டு பேரும் நடந்து நடந்து அந்த இயற்கையில் கலந்து பேசிக்கொண்டே போற மாதிரி லிப்மம் இல்லாம பாடல் வரிகள் இருக்கும். பார்வை ஒவ்வொன்றும் கூறும் பெண் காவியம், பாவை என்கின்ற கோலம் பெண் ஓவியம், மாலை வரும் போதிலே நாளும் முந்தன் தொழிலே, கனவிலாடும் நினைவு யாவும் இனிய பாவம், உறவெனும் புதிய வானில் பறந்ததே இதய மோகம். இந்த பாடல் வரிகளை ரெண்டு பேருமே ரொம்ப ரசிச்சு பாடியிருப்பாங்க. அந்த மெட்டு அந்த பாடல் கேட்கும்போது இந்த இரவு நேரத்துல நம்மளும் கொஞ்சம் பாடி பார்க்கலாம். அந்த அந்த வரியோடு தொடங்கும் போது அந்த ஹம்மிங்கும் அந்த பாடலை ரொம்ப அழகுபடுத்தி சொல்லணும். இளையராஜாவின் இசை சொல்லவே தேவையில்லாத ஒரு விஷயம்தான். பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனி தீபன் சக்கரவர்த்தி உமா ரமணன் குரல்களில் நிழல்கள் படப்பாடல்.

பாடலின் துவக்கத்திலிருந்து தூங்குகின்ற வயலின் இசையாகட்டும், பாடல் இடை இசையில் ஒலிக்கின்ற நாதஸ்வர ஒலியாகட்டும், பாடல் இடையில் அந்த ஒரு மிருதங்கத்தினுடைய ஒலி, அந்த பாடல் முழுமைக்கும் கேட்டு கேட்டு வரும் அந்தரிதமாகட்டும், எல்லாமே இந்த பாடலை ரொம்ப அழகு சேர்த்து தான் சொல்லணும். கவிஞர் கங்கை அமரன் அவர்கள் இந்த பாடல் வரிகள் எழுதினா, இளையராஜாவினுடைய இசை தான் நிழல் படத்தில் இருந்து. இந்த பாடல் இப்போது நம்ம காணொலிகளில் பார்க்கும்போது அந்த பாடல் லைவாக அந்த இசை கருவிகளில் எப்படிலாம் அந்த இசையமைச்சாங்க, அந்த இதை பார்க்கும்போது அந்த பாடலோடு இணைந்து பார்க்கும்போது அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் கேட்கும்போது அந்த ஒலித்தரம் தான் மாறி இருக்க தவிர, பாடலுடைய ஜீவன்

இதைக்குமே இணைந்து கொண்டுதான் இருக்கும். பூங்கதவை தாழ் திறவாய், அதில் அந்த பாடல் இடையிடையே அந்த ஹம்மிங்கா அப்படின்னு பாடிட்டு இருப்பாங்க, அது கூட அந்த பாடலை இன்னும் மேலும் கேட்கதற்கு அழகு செய்த விதமாக தான் இருந்தது. திருத்தேகம் எனக்காகும் தேனில் நிறைந்தது என்னுள்ளம், பொன்னாரம் பூவாளை ஆடும் தோரணம் எங்கெங்கும், மாலை சூடும் மண்ணேரம், மங்கள வாழ்த்துளி கீதம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளில் அந்த மங்கள வாழ்த்துளிக்காக அந்த பாடலை நிறைவாக செய்த ஒளி மாதிரி அந்த பாடலை இருக்கும். அந்த இசையும் அந்த பாடலை இன்னும் ஒரு விதம் அழகு சேர்த்தது இந்த இரவு நேரத்தில். நிகழ்ச்சியில் இனி பன்னீர் புஷ்பங்கள் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேரம் இரவு 11:31. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு. கேட்ட பாடலும் அந்த ஹம்மிங் கோரஸ் குழுவினர் அந்த பாடல் பூந்தளிர் ஆடு அப்படின்னு சொல்லும் போதே அதனிடையே அவங்களும் இணைந்து இணைந்து அந்த லலலல ஆஹா அப்படின்னு சொல்லி பாடும்போது நமக்கும் ஒரு விதமாக அந்த பாடலை பாடி பார்க்கணும் தான் தோணும். அந்த மாதிரி ஒரு துள்ளலான ஒரு மெலடியான ஒரு பாடல் தான். காதலை ஏற்றும் காலையின் காற்றும் நீரை தொட்டு பாடும் பாட்டும் காதில் பட்டதே வாலிப நாளில் வாசனை பூவின் வாடைப்பட்டு வாடும் நெஞ்சம் நெஞ்சில் எண்ணம் சுட்டதே கோடிகள் ஆசை கூடிய போது கூடும் நெஞ்சிலே புது கோலம் எட்டுதே தேடிதே பெண் பாட்டின் ராகம் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் அந்த கோரஸ் அந்த பாடலோடு இணைந்து இணைந்து அந்த பாடல் வரும்போது இடையிடையில் இடை இசையும் வரும். அந்த இடை இசை நடுவே கோரஸினுடைய அந்த ஹம்மிங் அதுவும் அந்த பாடலை ரொம்ப அழகு செய்துன்னு சொல்லணும். இரண்டு பேரும் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்களும் இந்த பாடலை ரொம்ப இனிமையாக பாடினாங்க. பாடல் வரிகள் கங்கை அமரன், இசை இளையராஜா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாழ்வே மாயம் படப்பாடல்.

மேடை பாடல்களில் திருமண வீடுகளிடம் மெல்லிசை நிகழ்ச்சிகள் எங்கு நடந்தாலும் எந்த நம்ம கேட்ட பாடல் கண்டிப்பா பாடியிருப்பாங்க. நீலவான உடையில் மேடை பாடல்களுக்கான ஒரு அழகான பாடல், வர்ணையை மிஞ்சுகின்ற ஒரு பாடல் தான். இந்த பாடலுக்கு இசை வந்து கங்கை அமர், நிறைய பாடல்கள் எழுந்தாலும் அவர் பன்முக திறமினாலும் இந்த படத்திற்கு அவர் இசையமைச்சிருக்காரு. பாடல் வரிகள் கவிஞர் வாலி அவர்கள் தான். நீலவான ஓடையில் நீந்துகின்ற எல்லாமே அவர் கவிதைத்துவம். அந்த பாடல் காளிதாசன் பாடினான் மேகதூதமே, தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே அப்படின்னு சொல்லி அந்த கிளாசிக்கல் டச்சை எடுத்து வச்சிருப்பாரு. இதழ்களில் தேன் துளி ஏன் தினம் பயங்களி, நீ இல்லையில் நான் இல்லையில் ஊடல் ஏன் கூடும் நேரம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் சின்ன சின்ன வரிகளாக இருந்தாலும் அதை ரொம்ப அழகுப்படுத்தி மென்மையா இன்னும் மெருவா பாட அதிகப்படியாக நம்மளை கேட்கும்படியாகவும் பாடும்படியாகவும் எஸ் பாலசுப்ரமணியர்கள் பாடுவார். இடை இசை எல்லாமே பாடல்களாக இருக்கும். அதன் நானும் நீயும் நாளை தான் மாலை சுடலாம், வானம் பூமி யாவுமே வாழ்த்து பாடலாம். அந்த அன்பு இணையும் போது வானம் பூமி இரண்டுமே நமக்கு வாழ்த்து பாடலா இருந்திருக்கும் சொல்லி அந்த பாடல் வரிகளை எல்லாம் வச்சு ஸ்ரீதேவியே என் ஆவியே என் தேவி எங்கே நீ அங்கே நான் தான் அப்படின்னு சொல்லி பாடல முடிச்சிருப்பாரு. அதனுடைய அந்த ஹம்மிங் ஸ்டார்டிங்ல இருந்து பாடல் முடிகிற வரைக்கும் பாடலை கேட்டுட்டே இருக்கலாம்னு தோணும். அந்த பாடலை கேட்டோம். மனசமயங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததான் கே ஜே யேசுதாஸ் குரலில் இளமை காலங்கள் படப்பாடல்.

கேட்ட பாடல்ல ஒரு ரிதமிக் அந்த தபேலாவினுடைய இசை பாடல் துவக்கத்திலிருந்து முடியும் வரை இணைந்து வந்து கொண்டிருக்கும். ஒரு நெஞ்சில பழைய நினைவுகளை எடுத்து பார்க்கின்ற வகையிலான ஒரு அழகான ஒரு பாடல் தான் ஈரமான ரோஜாவை. என்னை பார்த்து முடியாத பாடல் வரிகள் வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாரு. என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும், மேகம் போகும் அப்படின்னு அந்த பாடல் எழுதியிருக்கோம். உன் வாசலில் என்னை கோலமிடு, இல்லை என்றால் ஒரு சாபமிடு, பொன்னாரமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ராகமா நீண்டமா பொன்னாரமே அப்படின்னு இயேசுதாஸ் அவர்கள் அழகா பாடியிருப்பாங்க. தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து, என்னோடு நீ பாடிவா சிந்து அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளையும் ஒரு அறிவியல் தத்துவத்தையும் வச்சு எழுதியிருப்பாரு. நேரம் கூடி வந்த வேளை நீ நெஞ்சை மூடி வைத்த கோளை, என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை, கண்ணீருக்கே நான் தத்துப்பிள்ளை, என் காதலி உன் போல என்னாசை தூங்காது ராணி, தண்ணீரில் தள்ளாடுதே தோணி அப்படின்னு சொல்லி அது பாடல் முடிக்கும் போது ஏக்கமின் ராஜாவே சோகம் வந்து கண்டிப்பா தீரும், அது ஒரு மேகம் மாதிரி அது விலகி போய்விடும் அப்படின்னு அந்த ஒரு கன்க்ளூஷனுடைய அந்த பாடல் முடிச்சிருப்பாங்க. கேட்கும்போது நமக்கும் அந்த பாடலை பாடி பார்க்கறதுக்கும் அந்த பாடலை நினைச்சு மனசுக்குள்ள சந்தோஷப்படவும் அது சோக பாடலாக இருந்தாலும் மனசை கொஞ்சம் அதுக்கு தேர்தல் சொல்ல மாதிரி நமக்கு அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். வைரமுத்தனுடைய பாடல்களுக்கு இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். நேரம் 11:45. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக நேயர்கள் தங்களது கருத்துக்கள் லைக் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. யார் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாடலுக்கு நேர்கள் நிறைய பேர் லைக் மற்றும் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. பாபு முள்ளக்காடில் இருந்து பாடல்கள் இனிமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கத்தின் சவுந்தரராஜன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வத வர்த்தினி நிகழ்ச்சியினுடைய பாடல்களை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணரப்பேட்டையிலிருந்து

பாசமிகு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருமணி சிலிருந்து அஸ்வினி நாகராஜ் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து இடைக்கால இரவு நேரத்தில் இடைக்கால பாடல்கள் கேட்பதில் அளவில்லா ஆனந்தம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்தில் இருந்தவங்க எழுதியிருக்காங்க, கவிதை வழக்கமாக கவிதை எழுதியிருக்காங்க. மனசு மயங்க மட்டும் மயங்கவில்லை, மந்திரம் செய்த ராக கீதங்களால் உறக்கம் தவிர்த்து கேட்கிறேன், உள்ளம் கவர்ந்த பாடல்களை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முனிராஜ் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரியிலிருந்து முத்துலட்சுமி லட்சுமி வழக்கம் போல நிறைய பாடல்களுக்கு குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க, போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. ரங்கராஜ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராயனிலிருந்து அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் முகநூல் வழியாக கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கும் நன்றி.

மூன்று வருஷம் அந்த பாடலை கீதம் சங்கீதம் அந்த படத்தில் இருந்தாலும் இந்த சோக பாடல் சில நேரங்கள் கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு வலிகளை அந்த வலியும் இருந்தாலும் அந்த பாடலை ரசிக்கும் விதமாக அந்த பாடலை எழுதியிருப்பாங்க கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான். சோகமான காதலால் தேவதாசும் வெம்பினான், நீ பிரிந்து போனதால் தேவதாசின் தம்பினான். அழகான கவிதை வரிகள் பாருங்க. உன் பேரை நான் சொல்லி பசியாற்றி கொண்டேன், பேர் சொல்ல இனிமேலும் தெம்பின்றி நின்றேன், உன் வாசல் நான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஆலோபனைகளோடு அந்த பாடல் வரிகளை முடிக்கும்போது கோரசம் இணைந்த அந்த பாடலை இன்னும் அந்த சோகத்தை அழகுபடுத்தும் விதமாக அந்த பாடல் இருக்குவாங்க. அதன் பிறகு தோகை உந்தன் பூமுகம் எந்த நாளும் ஞாபகம், தூங்கவில்லை ஆயினும் கனவு தோன்றும் ஆயிரம் அப்படின்னு அந்த கவிதை வரிகளை பாருங்கள். தூங்காமலே கனவுகளை இந்த காதல் மூலமாக நான் ரொம்ப சிரமப்பட்டு தவித்து கொண்டிருக்கிற இந்த தவிப்பு அழகாக அந்த பாடல் மர வழிகளால் வெளிப்படுத்துவது எஸ் பி பாலசுப்ரமணியர்கள் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. வேதம் பாதம் முந்தன் பாதம் என்னோடு வந்தாலே போதும் எப்போதும் சொல்லி பாடலும் முடிச்சிருப்பாங்க. அது இனிமையாகவும் இருந்திருக்கு. இளையராஜாவினுடைய இசை தான் இதை நான் சொல்லவே தேவையில்லை. மனசுமேங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா தங்கமகன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடியது.

0: நேர்களை நேரம் நள்ளிரவு 12:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை இனி தொடர் இசை பாடல்களை கேட்கலாம். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இடைவிடாத பாடல்கள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகளாக சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி

தங்க முகமே நீ தரையில் வந்த வெண்ணிலா, கிஞ்சிரிச்சாங் கிஞ்சிரிச்சாங் கிஞ்சிரிச்சு சாங் சிச்சாங் சாங்.

0: திரளால் நான் கொட்ட போது எப்படி ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சு சான் சிச்சான் சான். அந்த சுகமே நீ சொர்க்கம் என்று சொல்லடி
1: இன்பமே கொஞ்சமா.

பார்த்து நின்றால் போதுமா, பசியும் அடங்கி போகுமா? பார்த்து நின்றால் போதுமா, பசியும் அடங்கி போகுமா? கேட்டு வாங்க வேண்டும்

0: சின்ன சிட்டு முல்லை முட்டு வெட்டும் விட்டு வந்துவிடு.
1: தங்கத்தட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒன்னு தந்துவிடு.
0: எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தரவு வேணுமா. எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தரவு வேணுமா.

கையம் தொடாமல் போவேனோ? கையம் இல்லாத பிள்ளை நிலாவை கண்ணம் தொடாமல் போவேனோ? கட்டி பிடித்து நெஞ்சில் அழைத்து தன்னை மறந்து வாழ்வேனோ?

மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன். மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன், மங்கை என்

பத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா, மடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா, இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
1: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
0: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.
2: நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக மீரா படத்திற்காக எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பாடல்.

0: நேர்களை நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில். சோபில்லு சப்தஸ்வர ஜெகன்மோகினி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை. ரூபக தாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில், தொடர்ந்து சுத்தசாவேரி ராகத்தில் அமைந்த தாரிணி தெலுசு கொண்டி, தியாகராஜர் கீர்த்தனை, ஆதிதாளம்,

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரலை நேரம் காலை 5 மணி. நேரலை கேட்கலாம் அருள்மணி மாலை. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். முதலில் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடியுள்ள ஆஞ்சநேய சுப்பிரபாதம்.

தங்க நிறமே நிஜனே, செஞ்சுடர் போல் மிளிர்வோனே, இங்கிதமாய் வரமருளும் ஸ்ரீ

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனிவாழ் மக்கள் துயரம்.

நவகிரகங்கள் என்றும் பீடிக்கவில்லை என்றோ. ஸ்ரீராம பக்தனே நினக்க